மனதில் வசந்தமாய் வந்து வழி தெரியாத நேரத்தில் ஒளியாய் நின்று தடைகள் பல வந்தாலும் துணையாய் காக்கும் இறைமையை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.

மழை துளியைப் போல மென்மையாய் பொழிந்து மலர் மனம் போல வாழ்வெங்கும் பரவி நம்பிக்கை தீபம் ஏற்றி நாளும் நம்மை நடத்தும் இறைமையின் அருளை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.

மனதின் மகிழ்வை மங்களகரமான மதுர பொழுதாக்கி தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டுமென்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவை ஒட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பால்வெளியில் உள்ள 3.2 டிரில்லியன் கோள்களில் ஒன்றுதான் இந்த பூமி. 2000 பில்லியன் நட்சத்திரங்களில் ஒன்றுதான் சூரியன். இது போன்ற பால்வெளி காணக்கூடிய 2 டிரில்லியன் அண்ட கோளங்களில் ஒன்றுதான். அப்படி பார்த்தா நாம எவ்வளவு சிறிய புள்ளியில் இருக்கிறோம்ன்றத கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த புள்ளியில் இப்போது விடியல் நிகழ்ந்திருக்கிறது. அந்த விடியலை வெற்றியின் பாதங்களில் சமர்ப்பிக்க நாம் உற்சாகமாய் உழைப்போம் என சொல்லி கொடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியலில் தொடங்குகிறது. அப்புறம் ட்ரில்லியன் என்பதை தமிழில் கற்பம் எனும் சொல்லால் அழைக்கலாம். அதாவது 100,000,000,000,000 அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1178.

0: விரும்பாதவரை விரும்புபவர் இந்த உலகத்தில் யாரேனும் உண்டா? நம்மை காணும் விருப்பமின்றி பிரிந்திருக்கும் காதலரை காண விரும்புகின்றனவே என் கண்கள். குறள் எண் 1178, அதிகாரம் கண் விது பழிதல்.
1: பேணாது பெற்றார் உளர் மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண்.
0: விரும்பாதவரை விரும்புபவர் இந்த உலகத்தில் யாரேனும் உண்டா? நம்மை காணும் விருப்பமின்றி பிரிந்திருக்கும் காதலரை காண விரும்புகின்றனவே என் கண்கள். குறள் எண் 1178, அதிகாரம் கண் விது பழிதல்.

உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் இன்று வழங்க காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாம் இணைந்திருக்கும் வசந்த விடியலில் காலை 6:25 ஆலய உலா, 6:30 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமான்கோ தங்கநகை மாளிகையின் வசந்த விடியலாக. இதில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வலம். 7 சுகமான காலையில் பாட்டும் பதமும், புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்திவி உமன் சின்னர்வேரின் இன்று அன்று ஆகியவற்றோடு இனிய பாடல்களும் வலம். காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் தேனி மாவட்டம் நாகலாபுரம் சா ஞா இளங்குமரன் அவர்கள். 10:00

கலையும் கானமும் இன்றைய சிறப்பு விருந்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கலைக்குழு இயக்குனர் முனைவர் சங்கர் அவர்கள். பாட்டு பட்டாளம் முற்பகல் 11 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம் நண்பகல் 12 மணி, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி, 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினராக இணைகிறார் சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு. உயிரெழுத்து பிற்பகல் 3 மணிக்கு தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்க இருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் மல்லிகா பொன்ராஜ் அவர்கள். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை, 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை, இன்றைய வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக, 5 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்க மன்கோ தங்கநகை மாளிகையின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனின்சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம், நாவல் நேரம் 5:40, 5:55 ஆலய தரிசனம், தொடர்ந்து கதம்ப மலர்கள், 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 8:00 இளமை பேசுகிறது, 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் தொடர்பான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். குடைத்தென்றல் 9:00 இன்று விருந்தினர் விருப்பமாக நம்மோடு இணைகிறார் சேலம் கவிஞர் ராஜா அவர்கள். நினைவே சுகம் 10:00 திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு அந்நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது. இரவு சிறகு விரியும் முன்னிரவு 11:00 இணைந்தே இருங்கள் கோடை பண்பலையின் வளமையான அலைவரிசை 100.5 MHz உடன்.

0: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த விடியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: கொடைக்கானல் பெருமாள் மலை லட்சுமண பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு திருக்கொடி இறக்குதல்.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

அவர்கள் இரண்டு முனிவர்கள் எழுந்தருளியிருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். கருவறையில் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இன்னொரு கருவறையில் மேற்கு திசை பார்த்து ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் பிரயோக நிலையில் சக்கரத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார்.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று சென்னை மாவட்டம் கோயில் பதாகை சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

சோழர்களால் கட்டப்பட்ட 800 ஆண்டுகள் பழமையும் பெருமையும் வாய்ந்த திருத்தலம் இது. பதாகை என்றால் வழி. இந்த ஊர் வழியாக சிவபெருமான் கோவிலுக்கு சோழ மன்னன் ஒருவர் சென்று வந்ததால் இந்த ஊர் கோயில் பதாகை என்ற பெயரானது. பிருகு முனிவருக்கும் மார்க்கண்டேய முனிவருக்கும் இத்தலத்தில் பூரண பெருமாளாக சுந்தரராஜ பெருமாளாக சேவை சாதித்த தலம் இது. இத்தலத்தில் பலிபீடம் கொடிமரம் கடந்து ஒரு கருடாழ்வார் சிறிய சன்னதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இப்படி இரண்டு மூலவர்கள் இரண்டு கருடாழ்வார்

0: வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அருகில் மார்க்கண்டேய முனிவர் காட்சி தருகிறார். இந்த கருவறைக்கு எதிரில் கருடாழ்வார் பெருமானை நோக்கி கரங்களை கூப்பியபடி அமர்ந்தபடி காட்சி தருகிறார். எல்லா வைணவ திருத்தலங்களிலும் பெரிய திருவடி எனும் கருடாழ்வார் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இது வேறெங்கும் காண முடியாத காட்சியாகும். 250 வருட மாமரம் தலமரமாக வேறெங்கும் காண முடியாத அதிசயம். வைகுண்டநாதனுக்கு எதிரே அஷ்ணனாக கருடன் அமர்ந்த கோலத்தில் தரிசனம் தருகிறார். இது தவிர நின்ற நிலையிலும் ஒரு கருடாழ்வார் கருவறையின் பின்பக்கம் இருக்கிறார். இந்த சிலை மிகவும் பழமையானது. கருடனின் முகம் சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. மாங்காடு காமாட்சியம்மன் சிவனை அடைய ஊசி முனையில் நின்று கடுந்தவம் செய்த போது உக்கிரம் தணிக்க சங்கு சக்கரத்தோடு வந்தார் பெருமாள். சக்கரத்தின் வலிமையை பார்த்த அக்னி கட்டுக்குள் வந்தது. சக்கரத்தை ஏவும் போது பெருமாள் எதிரில் நின்றால் தலை போய்விடுமோ என்று கருதிய கருடாழ்வார் தரையில் அமர்ந்து தியானம் செய்தார். அப்படி அமர்ந்த நிலையிலேயே கருடாழ்வார் விக்கிரகம் அமைக்கப்பட்டது. மிக உயர்ந்த அழகான கொடிமரம் கிழக்கே பார்த்து இருக்கிறது. தொடர்ந்து பலிபீடமும் கருடனும் இருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இங்குள்ள கோவிலில் தேர் இருந்ததாகவும் தேரோட்டம் நடந்ததாகவும் நம்பப்படுகிறது. விமானத்தின் மீது சயன திருக்கோலத்தில் பார்த்தசாரதி ரங்கநாதரின் சிற்பங்களும் அவ்வளவு அழகு. ஆனந்த கூத்தாடும் கண்ணனுக்கு தனிச்சன்னதி. கருடக்கொடி சித்தர் ஆலயத்தின் குளத்திலேயே ஜீவசமாதி அடைந்தார். அவருக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் கண் தொடர்பான நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை தரும் நாராயணனாக இரண்டு திருவுருவில் தரிசனம் தரும் பதாகை கோவில் இறைவனின் திருவடி பற்றுவோம், பார்ப்போற்றும் வாழ்வை பெறுவோம். இன்று சென்னை மாவட்டம் கோயில் பதாகை சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்தல். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், படித்ததில் பிடித்தது. பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சேலம் விளாம்பட்டி சேட்டு அவர்கள். 3 மணிக்கு விருதுநகர் மல்லிகா பொன்ராஜ் அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கட்செவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாநெகில் சிக்கு புக்கு என்ற 2 விளையாட்டுகளோடு. இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். 10 மணிக்கு நினைவே சுகம், திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக. இசையோடு இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கும் வசந்த விடியல்.
2: செப்டம்பர் 23 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே.
3: நேரம் காலை 6:30.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தில் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: அனுமதி இலவசம்.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் இன் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
6: காலை நேர எலக்ட்ரானிக் குயிலோசை கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழிய நீடு என வாழ்த்தி மகிழ்கிறது கொடை பண்பலை 100.5 MHz.

மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இணைப்புந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டியூண்டு பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர்
1: என்ன?
0: தன்சிகா ஸ்ரீயா. அழகா பூ வச்சிருக்கீங்களே, என்ன பூ வச்சிருக்கீங்க? யாரு வச்சு விட்டாங்க? அம்மா வச்சு விட்டாங்களா? கையில அழகா வளையல் பட்டீங்களே, இதுல என்னென்ன கலர் இருக்கு?
1: Yellow color, blue color, pink color.
0: அப்படியா? சரி சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: ஈரோடு.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: SRK.
0: அங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் A3.
0: ஓ, அப்படியா? இந்த கம்மல் பட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: அம்மா.
0: ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: எங்க சொல்லுங்க கேப்போ.
1: அகர முதல எழுத்தெல்லாம் மாதி பகவான் உலகத்தே உலக தீனால் சுட்டாவும் உள்ளாரம் நாளாரே நாவினால் சுத்த வரும் கற்பவ கசலர கற்றபின் கற்பம் நிற்க அதற்கு தக.
0: அப்படியா? ரொம்ப அழகா சொன்னீங்களே, இது யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா பேர் என்ன?
1: பூமா தேவி.
0: அப்பா பேர்?
1: திருப்பதி.
0: திருப்பதி அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: பரோட்டா போடுற வேலை.
0: பரோட்டா போடுற வேலையா? நீங்கள் பரோட்டா சாப்பிடுவீங்களா? எத்தனை சாப்பிடுவீங்க?
1: ஒன்று.
0: ஒன்று தானா? நான் ரெண்டு சாப்பிட்டா தானே நீங்கள் சீக்கிரம் பெரிய ஆளாக வளருவீங்க. அப்போ இனிமேல் ரெண்டு சாப்பிட்றீங்களா? ஆ சரி சரி, எங்களுக்கு வேறு என்ன சொல்கிறீங்க?
1: 1 2 3 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 10 2 20.
0: வாவ், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. வெரி குட் வெரி குட். நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: டாக்டர்.
0: என்ன செய்வீங்க? யாருக்கு?
1: ஏன்
0: அவங்களுக்கு மட்டும் ஊசி போடுறேன்னு சொல்றீங்க? மற்றவங்களுக்கு போட மாட்டீங்களா? போடுவீங்களா? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளாகி ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கோடை பந்தரின் நிருபொழியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர். ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலெக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை.

0: செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்க நகை மாளிகை.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமான் கோ தங்கநகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: நேரம் காலை 6:46, கோடை பண்பலை 100.5 மெகா கெட்ஸில் இன்று காலை 8 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை சந்தித்து அவர்கள் விரும்பிய பாடல்களை வழங்க காத்திருக்கிறது. 9 குரலின் குரலாக வானவில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்து சிறப்பிக்கிறார் தேனி மாவட்டம் நாகலாபுரம் புலவர் சா இளங்குமரன் அவர்கள்.

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன் சுத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிய வசந்த விடியல்.
1: செப்டம்பர் 23 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே.
2: நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியல். இனி சுகமான காலை

சுகமான காலை வணக்கம் நேயர்களே. அழகானதொரு புதிய நாள் நமக்காக பிறந்துள்ளது. இந்த நாளில் இந்த வாழ்க்கை அப்படின்றது பூமியில் மூச்சை இழுத்து விட்டு அங்குமிங்கும் ஓடுவது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நிமிடத்தையும் ரசிப்பது. இந்த வானம் அழகு, பூமி அழகு, மலை அழகு, மழையும் அழகு, நதி அழகு, அருவி அழகு, வண்ணங்கள் அழகு, ஏன் கருவறை வண்ணமும் அழகுதான். இதையெல்லாம் நுகர்ந்து எங்கே, ஏன், எதற்கு என்று வாழ்க்கையை நிறுத்தாமல் வாழ்வோம். அழகாக இந்த வாழ்க்கையை ரசித்து ரசனையுடன் தொடங்குவோமா? இந்த நாளை மகிழ்வோடு கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: ஆம் நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு அழைக்கிறது மனதோடு ராகம். யாரை? சிவகங்கை மாவட்ட அன்பர்களை. சிவகங்கை மாவட்ட அன்பர்கள் இணையலாம் இன்று காலை 8 மணிக்கு வரும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

மண்ணுலக சாணக்கியன் கவுரை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. சுகமான கலை 7:16 அன்பர்களை, இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில் இன்றைய வண்ணம் குரலின் குரல். இன்றைய வண்ணம் குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் தேனி நாகலாபுரம் இளங்குமரன் அவர்கள்.

மணக்காலை 7:26. அன்பர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி தானே. நீங்கள் பாட்டு பாட தயாராக இருப்பீங்க. இன்றைக்கி பாட்டு பட்டாளம் எப்படி வரப்போகுது அப்படின்னா, இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தயாராக இருங்க பாட இன்று முற்பகல் 11 மணிக்கு.

அன்பினலை கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அழைக்கிறது சிவகங்கை அன்பர்களை.

0: விரைவு திருச்சி சாரதாசில். சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: இன்றைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நீர்களுக்காக.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.

0: வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள் அமைச்சரே.
3: அண்ணா ஒரு நிமிடம். ஹலோ, சொல்லுங்கள், கேட்கிறது சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஓஹோ, ஓ அப்படியா, சரி சரி, நான் பிறகு பேசுகிறேனே. சொல்லுங்கள் மன்னா.
4: அமைச்சரே.
3: ஒரு நிமிடம் ஒரு நிமிடம், மீண்டும் போன் வருகிறது, மறந்தே விட்டேன் அவரிடம் பேசுவதற்கு, பேசி விடுகிறேன். ஹலோ, உங்களிடம் ஒன்றை செய்ய சொல்லி இருந்தேனே, அதை எப்போது செய்து முடிப்பீர்கள், அது என்ன ஆனது? ஓஹோ
4: அமைச்சரே.
3: மன்னா ஒரு நிமிடம் இருங்கள் மன்னா, போனில் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா. இங்கே ஒரு இடையூறு. சரி சொல்லுங்கள். ஓஹோஹோ, சரி சரி சரி சரி.
4: அமைச்சரே முதலில் போனை வையும் ஐயா.
3: இங்கே இடையூறு வேற அதிகமாக கொண்டே இருக்கிறது, நான் பிறகு பேசுகிறேன். சரி மன்னா சரி மன்னா, வைத்து விட்டேன் வைத்து விட்டேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் மன்னா, இப்போது சொல்லுங்கள்.
4: அமைச்சரே, இனி நம் நாட்டில் யாரும் செல்போனை பயன்படுத்த கூடாது என்று ஒரு சட்டம் போடலாம் என்று இருக்கிறேன்.
3: ஏன் மண்ணா, ஏன் இந்த விபரீத முடிவு?
4: பின்னென்ன அமைச்சரே, ஒரு அரசர் பேசுவதை கூட கேட்காமல் அலைபேசியில் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
3: மண்ணா போன் வந்தால் பேசித்தானே மண்ணா ஆக வேண்டும்.
4: அதனால் தான் சொல்லுகிறேன், செல்போனே பயன்படுத்த கூடாது என்று சொல்லிவிட்டால் பிறகு எந்த அழைப்புகளும் வராதல்லவா.
3: மண்ணா இதுவெல்லாம் சாத்தியமா? உலகமே செல்போன் வாயிலாக கைக்குள் அடங்கிவிட்டது. இந்த காலத்தில் போய் செல்போனை பயன்படுத்த கூடாது, பேசவே கூடாது என்றால் இதெல்லாம் எப்படி பண்ணா சாத்தியம்?
4: ஏன் அமைச்சரே சாத்தியம் இல்லை? ஸ்மார்ட் போனுக்குள் உலகம் வந்துவிட்ட இந்த காலத்திலும் செல்போனே பயன்படுத்தாத நாடும் இருக்கத்தானே செய்கிறது.
3: என்ன, செல்போனே பயன்படுத்தாத நாடா? என்ன மன்னா காலையிலேயே இப்படி கதை விடுகிறீர்கள். செல்போன் பயன்படுத்தாத நாடு என்று ஒன்று இருக்குமா, அதுவும் இந்த காலத்தில்?
4: இருக்கிறது அமைச்சரே.
3: அப்படியா, என்ன மன்னா சொல்லுகிறீர்கள்?
4: அமைச்சரே, எரித்ரியா என்கிற ஒரு நாடு இருக்கிறது. 117,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை 35 லட்சம் அமைச்சரே.
3: ஓஹோ,
4: இந்த எரித்ரியா நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது. இந்த நாட்டு மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடுமையான விதிமுறைகளாலும் கட்டுப்பாடுகளாலும் இந்த நாட்டை ஆப்பிரிக்காவின் வடகொரியா என்றும் அழைக்கிறார்கள் அமைச்சரே.
3: ஓ அப்படியா மண்ணா, அப்படி என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன?
4: அமைச்சரே, இந்த எத்ரியாவில் மொபைல் டேட்டா சேவையே இல்லை.
3: பிறகு மண்ணா?
4: மக்கள் அவர்களுடைய வீடுகளில் இணையத்தை பயன்படுத்தவும் வாய்ப்பில்லை. இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் வெறும் 1% பேர் மட்டுமே இணையத்தை பயன்படுத்துவதாக சொல்லுகிறார்கள் அமைச்சரே.
3: அடே அப்பா, இப்படி ஒரு நாடா? அப்படியானால் அந்த நாட்டில் இன்டர்நெட் வசதியே இல்லையாமண்ணா.
4: அமைச்சரே, அந்த நாட்டில் நாடு முழுக்க 1 சில கபேக்களில் மட்டுமே இணைய வசதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் இணையத்தை பயன்படுத்த இந்த இன்டர்நெட் கபேக்களுக்கு தான் வர வேண்டும்.
3: அப்படியானால் அங்கு வந்து இன்டர்நெட்டை பயன்படுத்தி விட்டு போகிறார்கள்.
4: அமைச்சரே, இந்த கபேக்களிலும் இணையத்தின் வேகம் மிகவும் மெதுவாகத்தான் இருக்கும். அதாவது 2G விட குறைவான வேகம் தான் இருக்குமாம்.
3: சரியாய் போய்விட்டது.
4: ஆனால் இது போன்ற மையங்களில் இந்த இணைய வசதியை பயன்படுத்துவதற்காக விதிக்கப்பட்டிருக்க கட்டணம் மிக மிக அதிகம் அமைச்சரே. அதனால் சாதாரண மக்களால் இங்கே இணையத்தை தொடர்ந்து பயன்படுத்தவே முடியாது.
3: அப்படியா? அப்படியானால் இணையத்தை பயன்படுத்த எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கும்? நம்முடைய இந்திய ரூபாயில் எவ்வளவு இருக்கும்?
4: அமைச்சரே, 1 மணி நேரம் இணையத்தை பயன்படுத்த இந்திய ரூபாய் மதிப்பில் 100 ரூபாய்க்கும் அதிகமாக செலுத்த வேண்டும்.
3: என்ன, 1 மணி நேரம் இன்டர்நெட் வசதியை பயன்படுத்த 100 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்ய வேண்டுமா? அடே அப்பா,
4: செல்போன் இணைய பயன்பாடு என்று இது மட்டும் இல்லை அமைச்சரே, மற்ற விஷயங்களும் எத்திரியாவில் சொல்லும்படியாக இல்லை.
3: அப்படியா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மண்ணா.
4: அதாவது அமைச்சரே, அங்கே ஏடிஎம் சேவை கிடையாது. அதனால் எங்கு சென்றாலும் மக்கள் கையில் தான் பணத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அதே போல் இணைய வழியில் பணம் செலுத்தும் வசதி எல்லாம் அங்கே இல்லவே இல்லை.
3: ஓஹோ,
4: இந்த எத்திரியா நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களும் கட்டாயம் ராணுவ பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம்.
3: இதுவேறா,
4: தனியார் மயம் என்று எதுவுமே கிடையாது. மருத்துவமனைகள், விமான நிலையங்கள், போக்குவரத்து, தொலைக்காட்சி என எல்லாம் அரசாங்கத்தால் தான் நடத்தப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்கத்தின் அனுமதியின்றி மக்கள் நாட்டை விட்டு வெளியேறவே முடியாது அமைச்சரே. அப்படி தப்பித்தவறி வெளியேற முயன்றால் மரணம் தான் பரிசாக கிடைக்குமாம் அமைச்சரே.
3: என்னமண்ணா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்?
4: அமைச்சரே, நான் சொல்லவில்லை ஐயா, எத்திரியா நாட்டின் சட்டங்கள் அப்படி சொல்லுகின்றன. அதனால் தான் எத்திரியா நாட்டை போல நம்முடைய நாட்டிலும் செல்போனே பயன்படுத்த கூடாது என்று ஒரு சட்டம் போட்டு விடலாமா என்று கேட்கிறேன்.
3: மன்னா

0: ஏற்கனவே மக்கள் உங்கள் மீது
1: அளவு கடந்த பாசமாக என் மீது இருக்கிறார்களா அமைச்சரே?
0: அளவு கடந்த கோபமாக இருக்கிறார்கள் மன்னா. இதில் நீங்கள் செல்போனை வேறு பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னீர்கள். உங்களை ஒரு வழி செய்து விடுவார்கள்.
2: என்ன? நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: தமிழ் மலரும் நந்தவனம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபோர் ஆயிலின் வானவில் இன்றைய வண்ணம் குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் தேனி நாகலாபுரம் இளங்குமரன் அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: செப்டம்பர் 22
3: பூமி தன் அச்சிலிருந்து சற்று தலை சாய்க்கவில்லை எனில் இது உயிர்கோளமாக அமையாது போயிருக்கலாம். 23.5 டிகிரி சாய்ந்து சுழலுவதனால்தான் பருவங்கள் வந்து போகின்றன. காற்று திசை மாறி அடிக்கிறது. வெப்பமும் குளிரும் பூமியின் நிலநடுக்கோட்டுக்கு இருபுறமும் மாறி மாறி வந்து போகின்றன. மழை பெய்து உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த சமயத்தில் நிலநடுக்கோட்டுக்கு மேல் சூரியன் வரும். இதை சமநோக்கு நாள் என அழைக்கிறார்கள். அதனால் அங்கே 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. மார்ச் மாதம் ஒரு சமநோக்கு நாள் வரும். அது வசந்த சமநோக்கு நாள். செப்டம்பர் 22-24 நிகழும் இன்னொரு சமநோக்கு நாள் இலையுதிர்கால சமநோக்கு நாள். இது ஜப்பான் போன்ற நாடுகளில் இதை விடுமுறையாக அறிவித்துக் கொண்டாடுகிறார்கள். பெரும்பாலும் செப்டம்பர் 22 அன்றே இலையுதிர்கால சமநோக்கு நாள் நிகழ்ந்துவிடும். இது போன்ற நாள்களில் மக்களின் கவனத்தை ஈர்க்க, பொது பிரச்சனையில் அக்கறை செலுத்த ஏதேனும் ஒரு நிகழ்வை அனுசரிப்பது வழக்கம். 1900

0: 1956 சூயஸ் கால்வாய் பிரச்சனை காரணமாக எரிபொருளுக்கு உதவும் எண்ணெய் பிரச்சனை வந்து போனது. நெதர்லாந்து தேசத்தில் கார்களை பயன்படுத்தாமல் இன்று ஒரு நாள் இயங்கலாம் என்ற இயக்கம் வந்தது. 1973 எண்ணெய் வள நாடுகள் அதிரடியாக பெட்ரோலிய கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தின. பீப்பாய் ஒன்று $3 என இருந்தது, அந்த ஆண்டில் $12 ஆனது. 1994 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 22 கார் பயன்படுத்தாத நாளாக உலகின் பல நாடுகள் இந்த நாளை அனுசரிக்கின்றன. பெருநகரங்களில் பிதுங்கி ஒழியும் வாகனங்களால் சாலை போக்குவரத்து நத்தை வேகத்தில் நிகழத் தொடங்கியிருக்கிறது. நடந்தோ சைக்கிளில் பயணம் செய்தோ வேகமாக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கார்களை தவிர்த்துடும் நாளாக செப்டம்பர் 22 உருவாகியிருக்கிறது. என்றும் வசந்தமாய் ஒலிக்கும் இனிய குரல், கலங்கிய மனதை கரைத்தேற்றும் கனிவு குரல், காதலின் சிருங்காரத்தை மேலும் மயக்கமாக்கும் மதுரக்குரல், தோல்வியில் துவளாமல் அதன் நிலையாமையை சொல்லி உசுப்பேற்றும் அந்த உயிர்குரல். பெயரில் இருக்கும் பயங்கரம் குரலில் எப்போதும் இருந்ததில்லை. பிரதிவாதி பயங்கர ஸ்ரீனிவாஸ் அவர் பூர்வீக பெயர், பிபி ஸ்ரீனிவாஸ் நாம் கொண்டாடும் பெயர். ஆந்திராவின் காக்கிநாடாவில் பிறந்து 50களிலும் 60களிலும் தென்னிந்திய திரையிசையில் கொடிகட்டி பறந்தார் பிபி ஸ்ரீனிவாஸ். 8 மொழிகளில் புலமை, பிரியமாயிருந்தால் வயது தகுதி பார்க்காது பேச விரும்பும் சுபாவம், கவிதையால் ஆசிர்வதிப்பார், கவிதையாய் வாழ்ந்தவர். 1930 பிரபல பின்னணி பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ் பிறந்த தினம் இன்று. அவர் நினைவு என்றும் வசந்தமாய் இசைப்பிரியர்களின் மனதில் நிற்கும், நிலைத்து நின்று. மின்சக்தி தான் இன்று உலகை ஆட்டுவிக்கும் சக்தியாக மாறியிருக்கிறது. அதன் உற்பத்திக்கு நாம் பெரிதும் நம்பியிருப்பது டைனமோ எனும் சாதனத்தை. சைக்கிளில் இருக்கும் டைனமோ ஒரு விளக்கை எரிய செய்யும், ஆனால் அனல் புனல் மின் நிலையங்களின் டைனமோவோ ஊரையே ஒளிரச் செய்யும். காப்பிட்ட கம்பிச்சுருள் நிலைகாந்தம் வழியாக போய் வரும்போது மின்சாரம் உருவாகும் எனும் தத்துவத்தை தந்து உலகை மின்மயப்படுத்திய பெருமை மைக்கேல் ஃபாரடேயை சாரும். உலகம் கண்ட உயரிய ஆராய்ச்சியாளர்களுள் ஒருவரான மைக்கேல் ஃபாரடே 1791 பிறந்த தினம் இன்று. சீக்கிய மதத்தை தோற்றுவித்து உண்மையே கடவுள் எனும் தத்துவத்தை வாழ்க்கை நடைமுறையாக்கிய குருநானக் 1539 கர்த்தாப்பூரில் மறைந்த நாள் இன்று.
1: இயற்கையின் படைப்பில் அனைத்துமே அழகு,
2: ஆனால் அதில் பல படைப்புகளோ மிகவும் அருகிவிட்டன.
1: அதில் ஓர் இனம்தான் காண்டாமிருகம்.
2: ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய காண்டாமிருகங்களான
1: கருப்பு,
2: வெள்ளை,
1: ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகம்,
2: சுமத்ரா மற்றும் ஜாவா இன காண்டாமிருகங்களின்
1: 5 இனங்களையும் பெருமைப்படுத்தும் விதமாக
2: இயற்கையின் உலகளாவிய நிதியத்தினால்
1: செப்டம்பர் 22
2: உலக காண்டாமிருக நாளாக அறிவிக்கப்பட்ட நாள்
1: இன்று.
2: ஆண்டு
1: 2010. ரோஜா என்றவுடன் நினைவுக்கு வருவது என்ன?
2: அன்பு,
1: அழகு,
2: அக்கறை,
1: நலம்.
2: சரி, அந்த ரோஜாக்களினால் நமக்கு சொல்வதென்ன?
1: உலகெங்கிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு
2: சவாலான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும்
1: அன்பு உறவுகளுக்கு
2: அவர்களின் மனநிலையை மாற்றி,
1: மன உறுதியை அதிகரித்து,
2: எதையும் எதிர்த்து போராடும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் விதமாக
1: ஆண்டுதோறும் செப்டம்பர் 22 கடைபிடிக்கப்படுகிறது
2: உலக ரோஜா நாள்
1: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமென்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: வானவிலின் இன்றைய வண்ணம் குரலின் குரல்.

இனிய கானங்களையும் நல் தகவல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. இந்த பூமி மீதும் நம் மீதும் ஒரு பிடிப்பை ஏற்படுத்த நமக்குள் வேண்டும் நம்பிக்கை. விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 கேட்கலாம். மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேர்களோடு நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் ஜிபிஎஸ் கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு

உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: வணக்கம் நேயர்களே, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் மனதோடு ராகம் இப்போது தொடங்குகிறது. இன்னைக்கு யாரோடு பேசி பாடல் வழங்க போகிறோம்னு கேட்கும்போது இந்த மாவட்ட நண்பர்களை தான் சந்தித்து பாடல்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சோ, அவங்க ரொம்ப பிஸியானவங்களாச்சே, எப்படி நமக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி நம்ம கூடலாம் பேசுவாங்களாம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள். ஏன்னா நவராத்திரி விழா அடுத்த மாதம் வர இருக்குது இல்லையா, அதனால் நிறைய பொம்மைகள் சாமி சிலைகள் செய்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கும்போது எப்படி நானே யோசிக்க வைக்குது இல்லையா. இல்லைங்க, அது மானாமதுரையில் தான் சுமார் 300 குடும்பங்கள் மட்டும்தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, மற்றவங்க பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்ட நேயர்கள்னால் சும்மாவா, ஏன்னா வரிசையில் காத்திருக்கக்கூடிய நண்பர்களை, சிவகங்கை மாவட்ட நண்பர்களை சந்திக்க தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் மனதோடு ராகம். புதிதாக இணைப்பை ஏற்படுத்த 24 24 24 எனும் எண் இருக்கிறது. மற்றபடி பெண்கள் 24 24 29 வந்திருக்காங்க. வழக்கமான நேர்கள் 24 24 26 04 5 42 எனும் எண்ணை முன்னணிச்சு வந்திருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நண்பர்களுக்கும் இதுதான் முறையான எண்கள். வணக்கங்க, இணைப்பில் யாருங்க, வாங்க, யார் பேசுறீங்க?
5: வணக்கம் சார், சிவகங்கை மாவட்டம் காடநேரியிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேன் சார்.
1: ராஜலட்சுமி?
5: ஆமா சார்.
1: சாப்பிட்டீங்களா?
5: அப்படின்னு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம் சார், எல்லாரும் சாப்பிட்டீங்களா சார்? நீங்க, நாங்க

0: எனக்கும்
1: மகிழ்ச்சி உங்க கூட பேசுவதுல. இது புரட்டாசி மாசம், இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லீங்களா?
0: அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார்,
1: வாய்ப்பே இல்ல.
0: அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் இல்ல, வாய்ப்பே இல்ல. பிரச்சனைனா வாய்ப்பே இல்ல, நான்வெஜ் இல்லாமலாம் இருக்க முடியாது.
1: என்ன காரணமா
0: அது? ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அதை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் சார். அந்த புரட்டாசிங்கிறது எதுக்காக இருக்காங்க, கடமைக்கு இருக்க கூடாது, அது ஒண்ணு எனக்கு மேஜரா. சாப்பாடு தாண்டி அதை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: இல்லை, அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய மழை சீசன் தட்பவெப்ப நிலை கொஞ்சம் மாறும், அதனால் இந்த நான்வெஜ் வந்து உடலுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும், அதை தவிர்ப்பதற்காக தான் இவை போன்ற என்னது விஷயங்களை மத நம்பிக்கையோடு இணைத்தார்கள் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இறை நம்பிக்கை உள்ளவங்க வேற வேற காரணங்களை சொல்கிறாங்க, ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இருப்பினும் நீங்கள் வந்து
0: நீலோத்தி பாட்டு போடுங்க சார்,
1: கேக்கலாமா?

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: திருமணம், பண்டிகை, பூஜை, எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
5: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
7: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன். செப்டம்பர் 25 முதல்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
13: வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பேச்சு அப்படிங்கறது எதை வெளிப்படுத்தும்னா, நம்முடைய அறிவையும் சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்துவது பேச்சு. பேச்சு கலை என்பது சாதாரணமானதல்ல, அப்படியே நுட்பமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு டெக்னிக் தான் பேச்சு கலை. வெறுமனை வந்து ஜாலியா 10 ஜோக் அடிக்கலாம், அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்பீச். போர் அடிக்கிற மாதிரி வாழ் அப்படியே அட்வைஸா அள்ளி விட்டுக்கிட்டே போகலாம், அது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பீச். அது யாருக்கும் பிடிக்காது. ஆனா பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் பேசணும், கொஞ்சம் அறிவோடையும் பேசணும், கொஞ்சம் சிந்திக்கிறாப்பிலையும் இருக்கணும், கொஞ்சம் சிரிக்கிறாப்பிலையும் இருக்கணும். அப்போ அது சரியானதா இருக்க முடியும். எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது? வாழ்க்கையில மகிழ்ச்சியாவும் இருக்கணும், அதே சமயத்துல சிரிக்கணும் அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதனாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நம்ம எடுக்கிற பல முயற்சிகளை வந்து நம்மால் வாழ்க்கையில காப்பாற்ற முடியாது. ஏன்னா மனிதனுக்கு வந்து உணர்ச்சி தான் ரொம்ப முக்கியமாக நிற்குமே ஒழிய, அறிவு 2 பட்சமாக தான் நிற்கும். ஒரு மனிதனுடைய உணர்ச்சி தான் ஜெயிக்குமே ஒழிய, அறிவு பெருவா ஜெயிக்க

0: கஷ்டம். மனித வாழ்க்கை சந்தோஷமா போகணும்னா அதுல மகிழ்ச்சி, அன்பு, கருணை, நிறைய உணர்ச்சி இருக்கு. எப்பவுமே ஜாலியா இருக்கணும்னு ஒரே உணர்ச்சியோட இருக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையில இருக்கிற பெரிய போராட்டம். சில சமயத்துல ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சா, கொஞ்சம் நான் இப்ப சொல்றது ரெண்டு எதிரெதிரான பக்கம். உணர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அறிவு முக்கியம். ஆனா எப்பவுமே நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சிட்டீங்கன்னா சில காரியத்தை செய்யவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? எதையுமே யோசிக்காமே ஒரு காரியத்தை பண்ணணும். ரொம்ப ஒரு விஷயத்தை போட்டு அழுத்திக்கிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சிரமத்தில் போய் முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். எட்டுக்கால் பூச்சி இருக்குல்ல, அந்த எட்டுக்கால் பூச்சியை பார்த்து வேற ஒரு பூச்சி கேட்டுதான், எட்டு காலை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறேன்னு அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாகவே இருந்தது இல்லையே, எட்டு கால் இருந்தால் எனக்கு என்ன இல்லை, எந்த காலை முதல்ல எடுத்து வைப்பேன்னு கேட்டுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில கேள்வி கேட்டால் சில பேர் செத்தே போயிடுவான். அதாவது அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ எப்படி செய்கிறேன்னு மட்டும் கேட்டிங்கன்னா, நாம் இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டானா அவனால் அதை செய்ய முடியாது. யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காரியத்தை பண்ண முடியுமே ஒழிய, இதை நீ எப்படி செய்கிறேன்னு கேட்டுட்டா அதுக்கப்புறம் அவனால் செய்ய முடியாது. எட்டுக்கால் பூச்சி யோசிச்சு தான், இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ தெரியணும் நீ முதல்ல எந்த காலை எடுத்து வைப்ப, எட்டு காலில் எந்த காலை முதல்ல வைப்பேன், எதை ரெண்டாவதாக வைப்பேன், எதை மூணாவதாக வைப்பேன், எப்படி வைப்பேன் எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. எது தவளை கேட்டு தான், ஏன் கேட்குறேன் அப்படின்னு தவளையை கேட்ட உடனே, நான் ரெண்டே கால் வச்சு முடியலையேன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கிறேன், நீ எட்டு காலை வச்சு அழகாக ஸ்மூத்தாக நடக்கிறியே, எப்படி நடக்கிற அப்படின்னு. இதுக்கு எட்டு கால் பூச்சிக்கு பதில் தெரியல. அந்த நேரம் பார்த்து அது பார்த்தது ஒரு மரவட்டை வந்தது. மரவட்டை என்ன புரியாது நமக்கு, ரயில் பூச்சிம்மா பார்த்துருக்கீங்களா, அதுக்கு வந்து ஒரு 500 காலாவது இருக்கும், இதுவாது 8, அது ஒரு 500 கால் வச்சுருக்கும், குச்சி குச்சி குச்சி குச்சி குச்சி குச்சி குச்சி, அது பாட்டுக்கு நீளமாக இருக்கும், இந்த பக்கம் ஒரு 200 கால், அந்த பக்கம் ஒரு 200 காலாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். எட்டுக்கால் பூச்சி நல்ல வேலை, நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன், நீ வசமாக சிக்கின. நம்மளுக்கு எப்போவுமே அவனை எவனாவது சிக்கலில் மாட்டினா அவன் ஒருத்தனை மாட்டாமல் விடமாட்டான். நீ 400-500 கால் வச்சிருக்கிற, எந்த காலை முதல்ல வச்சு எப்படி நடப்பேன்னு. அப்பதான் அந்த ரயில் பூச்சி சொல்லிச்சான், அப்படியா, இது வரைக்கும் நான் அதை யோசிச்சதே இல்லையே, நான் பாட்டுக்கு போறேன் நான் பாட்டுக்கு வரேன் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன், எந்த காலை முதல்ல வைக்கிறேன்னா எனக்கு தெரியாது, இப்ப எனக்கு பதில் சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுன்னு. அன்னையிலேருந்து அந்த ரயில் பூச்சியால நடக்கவே முடியல. ஏன்னா எது முதல்ல போகுது, இதில் 300வது காலா, 200வது காலா, 7வது காலா, 8வது காலா. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன், சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக லைஃப்பில் போயிட்டே இருக்கும். இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அன்னையிலேருந்து அது அப்படியே நின்னே போயிடும், நம்மளால செய்ய முடியாது. சில விஷயத்தை யோசிக்காமே விட்டுடணும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
4: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

நேரம் 8 மணி 21 நிமிடம். கோடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னா, உங்களுக்கு தெரியும், வானவில் இன்றைய வானவில் குரலின் குரலாக வலம் வர காத்திருக்கிறது. சிறப்பு விருந்தினராக

0: நம்மோடு இணைய காத்திருக்கிறார் தேனி மாவட்டம் நாகலாபுரம் ச ஞா இளங்குமரன் அவர்கள். இப்ப இணைப்புல யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ சார், சிவகங்கையிலிருந்து உஷா பேசுறேன் சார்.
0: உஷா, சாப்பிட்டாச்சாமா? உஷா
1: இல்ல சார், இன்னமே தான் சார்.
0: என்ன காரணம்
1: சார்? மணி 8:30 சார் ஆகுது.
0: எத்தனை மணிக்கு வழக்கமா சாப்பிடுவீங்க?
1: 9:30 மணிக்கு சார்.
0: 9:30 ஆயிரும்.
1: ஆமாம் சார்.
0: சரி, இப்போ ஒன்றுமே இல்லை. மூர்க்கத்தனமான தெரு நாய்களை பிடிச்சி காப்பகங்களில் அடைக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறாங்க.

0: ஒரு காப்பகம், அந்த நாய், உக்கிரமான நாய்கள், ஆக்ரோஷமான நாய்களை ஒரு இடத்துல காப்பகத்தில் வச்சுருக்கிறாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு வேலை தரோம், 1,00,000 ரூபா சம்பளம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு
1: வைங்களேன்,
0: என்ன செய்யலாம், ஏற்றுக்கலாமா?
1: இல்லை சார், நம்மளால முடியாது சார்.
0: ஏம்மா 1,00,000 ரூபா மாதம்
1: வேணாம் சார், வீட்டில் ஒன்றை வச்சு வளர்க்குறதே பெரும்பாடாக இருக்குது சார்.
0: அது பேர் என்னது அந்த ஒன்று?
1: பப்பி சார்.
0: பப்பி, அது உண்மையிலே நாய் தானே?
1: இருக்கா உஷாமா? சார், என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, என் பையன் இருக்கான், என் மருமகள் இருக்கு. சரி சரி, இப்போ நான் அவர் என்றீங்க இல்லையா?
0: அவரை என்ன சொல்லுவீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்
1: சார்? விஸ்வநாதன் இருந்து பட்டாம்பூச்சி சாங் சார்.
0: கேக்கலாமா?
1: இது என் மருமகளுக்காக.
0: பரவாயில்லையே, நன்றி.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 8:30, கோடை பண்பலை 100.5 MHz. இது மனதோடு ராகம் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, எங்கிருந்து, வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
1: ராகுல், என்ன படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
2: இன்னைக்கு
1: எக்ஸாம் இல்லையா? எழுத முடியுமா
2: அப்படின்னு
1: எது மனதுல பதியும்?
2: இருக்கக்கூடிய
1: தலைமுறையினரை சொல்றாங்க இல்லையா, ஜென் ஜி அப்படின்னு. இந்த தலைமுறையினர் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் புரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நான் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ தான் அவங்க என்னது உங்கள் வாயால் கேட்குறோம், என்னால் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் பார்க்க முடியும் அப்படின்னு. சரி ராகுல், என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு ஜனநாயகத்திலிருந்து தளபதி கச்சேரி கொடுங்க சார்.
1: சரி கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: கொடை பண்பலை 100.5 மெகா கெட்ஸ். இது மனதோடு ராகம் தந்து கொண்டிருக்கிறது. குரலின் குரலாக வானவில் விரிய காத்திருக்கிறது 9 மணிக்கு. இன்று நம்மோடு இணைய காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், தேனி மாவட்டம் நாகலாபுரம் சாஞா இளங்குமரன் அவர்கள். சிவகங்கை மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு மனதோடு ராகம் எப்போது இணைப்பில். யாரோ வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மனிதனா சந்திக்கிறேனா?
5: கவலைன்றது போட்டு போயிட்டே இருக்கேன்.
4: பரவாயில்லையே.
5: அதை நினைச்சிட்டு இருந்தா நடந்ததை பத்தி நினைக்க கூடாது. அடுத்து என்ன நினைக்கிறோம் நினைக்கிறேன்.
4: என்ன இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்களே?
5: நான் அப்படியே கடந்த ஆளுங்க.
4: சரி,
5: 100 ரூபா போச்சு. ஐயோ, 100 ரூபா போச்சு நினைக்க முடியாது. அது போயிருக்கு.

0: ஒன்றும் பண்ண முடியாது.
1: அடுத்து என்ன நடக்கணும்?
0: சரி, இப்போ டெங்கு காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கூடவே உன்னி காய்ச்சலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீவிரமான முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன், கவலை இல்லாத மனிதர் இல்லையா நீங்கள்.
1: டெங்கு காய்ச்சல் என்ன பொறுத்தல, இந்த காய்ச்சல் சளி இருமலுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வழி ஒரே வரணும், நாட்டு மருந்து.
0: நாட்டு மருந்தா?
1: ஆமாம், நான் அதை இப்போ இப்போ யூஸ் பண்ணுவேன். குப்பை மணின்னு ஒரு மருந்து இருக்குது, அதை பிடிக்கிட்டு வந்து கொஞ்சோண்டு புழுங்கரிசியை ஊற வச்சு அமீனை வச்சு அரைச்சி அப்படியே உப்புலாம் போடாமல் ரொட்டியை தட்டி சுட சுட தந்தோம்னா எந்த வியாதியும் வராது. என்ன பொறுத்தளவுக்கு அது
0: என்னங்க, எப்படி ஒரு ஐடியாவை சொல்கிறீங்க? அது
1: ஆமாம் சார், நான் குப்பை மணியை கூட சும்மா அரைச்சி கிளாஸில் கலக்கி அப்படியே கொடுத்துருக்கேன்.
0: அப்படியா? டெங்கு காய்ச்சல் எல்லாம் நீக்கிடுமா, போக்கிடுமா?
1: காய்ச்சல் மத என்ன பொறுத்தளவுக்கு எது வந்தாலும் அதான் தான் சார் செய்வேன்.
0: உங்களை பொறுத்த அளவிற்கு. அழகிற்கான ஒரே ஒரு மருந்து அப்படின்னா குப்பை மேனி தான்.
1: குப்பை மேனிதான்.
0: சரி, அது அடுத்தவங்களுக்கு எப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி அழகர் ஐயா. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: புல்லட் சாங் போட்டு கொடுத்துருங்க.
0: புல்லட் சாங் போட்டு கொடுக்கட்டா, இல்லை புல்லட் டைமே போட்டு கொடுக்கட்டா?
1: புல்லட்டை போட்டு கொடுத்துருங்க சார். அங்கே குறைக்க வந்து நான் கட்டி கொடுத்துக்கு வந்துடுற மாதிரி
0: வந்துடுற மாதிரி இப்போ வருது பாருங்க, பிடிச்சிக்கோங்க.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 8:44, கொடை பண்பலை 100.5 மெகா கெட்ஸ். இது மனதோடு ராகம் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ இணைப்பில் யாரோ, வாங்க வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? நீங்க உங்களுக்கு செய்ய தெரியுமா? எப்படி இருக்கு இந்த ஓய்வு காலங்கள் அப்படின்றது உங்களை பொறுத்தவரை?
2: அன்பளைய கேட்டு
1: தனியா தான் இருக்கீங்க, ஏன், என்ன காரணம்?
2: ஒரு பொண்ணு கல்யாணம் கொடுத்துட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தங்கி ரொம்ப நேரம் சார்
1: பார்த்துக்கணும். இப்ப சொந்த பந்தம் அப்படின்றது வந்து மகளோட முடிஞ்சிருதா?
2: பக்கத்துல எல்லாரும் இருக்கா சார்? அப்படித்தானே சார் இருப்பாங்க. அவங்க குடும்பத்து தானே சார் பார்த்துருக்க, நம்ம தான் எல்லாரும் பார்த்தோம். என் கணவர் தான் சார் எல்லாரும் காதை கல்யாணம் எல்லாம் பார்த்தா இருக்கு. இப்போ அவங்கவுங்க குடும்பம் இருந்தேன் சார், நாங்கள் தனியாக
1: இது எப்படி இருக்கு? இது வந்து தனியாக இருப்பது வரமா இல்ல இது சாபம் அப்படின்னு நினைக்கலாமா?
2: வரம் இல்ல சார், இது சாபம்
1: தான். கொஞ்சம் சொந்த பந்தம் இருந்தா, நெருங்கி இருந்தா, நம்மளை அனுசரிச்சா, நம்மள்கிட்ட ஒரு விசாரணையை மேற்கொண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: ஆமா சார், நம்ம எல்லாத்தையும் சார். ஆனா
1: உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு, இருந்தாலும் பேசுகிறோம். மகிழ்ச்சி. உங்கள் கூட கூடிய பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ் எப்போதும் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
2: அன்பளை சொந்த
1: சரி, என்ன பாட்டு கேட்கலாம் சுகுணாமா?
2: கருப்பு பாட்டு பாட்டு
1: கேளுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். பாட்டு வருது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி, அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது, நாம் தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும்

0: ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க. ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான். அப்படி பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க. அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான்? தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க. சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சுருக்கிற பை இவன் பையை விட பெருசாக இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான். கடவுளே, இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்தா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது. அதனால் வேறு பையை எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல. இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்தில் தொங்க விடுங்க. திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்கிட்ட கேட்டானான், ஏன் நீங்கள் பையை கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னு ஆனான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பையே போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலேருந்து கடவுள் குரல் கேட்குது. இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்கே இருக்கிற ஜனங்கள்லேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. எல்லார் கையிலையும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார். ஏன்ப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னான் அவன். எங்கே அதெல்லான்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னானான் அவன்.
1: கோடை பந்தலை நூறுபுள்ளியைந்தில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சிவகங்கை மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து விடைபெறுகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் இன்றைய மனதோடு ராகம். இனி குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சி செய்தி சுருக்கம் தந்து தொடங்கும்.

சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலை பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி மலைக்கோயில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுவதாக திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் அமெரிக்காவை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் நீச்சல் போட்டியில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு

நேரியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.

0: Usha Sunflower Oil. வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை நுறுப்புழியைந்தின் வானவில் இன்றைய வண்ணம் அறம் பொருள் இன்பம் என முப்பிரிவுகளைக் கொண்டு உலக பொதுமறையாக விளங்கும் பெருமை வாய்ந்த திருக்குறள் இன்று கோடை பண்பலை நுறுப்புழியைந்தில் குறளின் குறள். ஈரடி. ஈரடி சிற்றெல்லையில் மிக குறைந்த சொற்களில் ஆழமான கருத்துக்களை தரும் குறள். நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த மனித வாழ்வியலையும் முழுமையாக விளக்கும் திருக்குறளை காற்றலை வானில் அரங்கேற்றுகிறது கோடை பண்பலை நுறுப்புழியைந்தின் வானவில் குறளின் குறள். குறளின் குறள் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணையலாம். பொதுவான அன்பர்கள் 2424262693 சகோதரிகள் 2424229 அறிமுகங்கள் 2424244 முன்னிணைப்பிற்கு 0452. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் தேனி நாகலாபுரம் முனைவர் புலவர் சாங்யா இளங்குமரன் அவர்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களை கோடை பண்பலையின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். வானவில்லின் நிகழ்ச்சியில் சிறப்பாக திருக்குறள் சொல்லும் ஒரு நபர் முத்தான நேயராக தேர்வு செய்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்படும். வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு ஒரு நேயருக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும். ஐயா அவர்களுக்கு வணக்கம்.
1: அம்மா வணக்கம். வணக்கம். கோடை பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் அந்நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தை உரித்தாக்குகின்றோம். குறளின் குறள் ஏறக்குறைய தமிழ்நாடு முழுமைக்குமாக இணைய வழியிலும் கூட இது பல இடங்களில் பரவுவதற்கான சூழலை மிக அருமையாக ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். மீண்டும் நன்றியும் வாழ்த்தும். இன்று உலகமெல்லாம் போர் சூழல் மூண்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கிறது.

0: மக்கள் அமைதி திரும்ப வேண்டும். இதற்கான அடிப்படை என்ன என்றால், தீவிரவாதம், இன பூசல்கள் ஆகியவை முழுமையாக துடை தெரியப்பட வேண்டும். அப்படி துடைத்து எரிவதற்கான சூழலை ஒவ்வொரு நாடும் உருவாக்கி கொள்ள வேண்டும். நேற்றைய நாள் உலக அமைதி நாளாக ஐநா அவையில் அறிவிக்கப்பட்டு உலகெங்கும் கொண்டாடி வருகின்ற இந்த நிலையில், ஒரு நாட்டின் அமைதி என்பது உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு என்ற அந்த வள்ளுவன் குரல் மொழிக்கு ஒப்ப இயங்குமானால், மனித நேயம் விரிவடையும், அன்பு நிலைக்கும், நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு செழிக்கும். அந்த வகையில் குரலின் குரலை கொண்டு செல்வது மிகு மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். வருக, நல்லதொரு குரலை தருக. நன்றி அம்மா, அனைவருக்கும் நன்றி.
1: அதாவது முன்னுரையே வந்து நம்மளுடைய வாழ்வியலோடு ஒத்த சில விஷயங்களை ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க. வருக, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கங்க.
2: எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். உங்களுக்கும்
0: வணக்கம். அம்மா
2: அம்மா இல்ல, ஐயா பேசுறேன். மனைவி பெயர் மல்லிகா, என் பெயர் ஆறுமுகம், விருதுநகர் மாவட்டத்துக்கு பேசுறேன் சார். இணைப்பு கொடுத்தவங்க ஒரு நன்றி.
1: குரல் சொல்லுங்க.
2: அதிகாரம் 96, குரல் வந்து 94. அடுக்கிய கோடி பெருனும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இளர். கோடி கோடியாக பொருளை கொடுத்தாலும் நற்குடியில் பிறந்தவர்கள் ஒழுக்கக்கேடான செயலை செய்ய மாட்டார்கள். ஹலோ, விளக்கம் சொல்லுங்க ஐயா.
0: வணக்கம்மா. வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம். மிக அருமையான குரல்ல தொடங்கி இருக்கிறேங்க நீங்க. அது கிட்டத்தட்ட குடிமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல, எவ்வளவு செல்வத்தை ஒருவர் பெற்றாலும் நல்ல குடியில், நல்ல குடியில் பிறந்தவர் அப்படிங்கிறப்ப அவருக்கு எந்த ஒரு தீய செயலும் செய்ய மாட்டார் அப்படிங்கிற குரல். இந்த நல்குடி அப்படின்னா என்ன அப்படின்னா, பண்பால் உயர்ந்த குடி என்று அதற்கு பொருளாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறோம். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. தொடக்கமே குடிமையில் அருமையான குரலை வழங்கி இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும்.
1: வருக, வணக்கம். 9:10.
3: வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. பசிக்கு விருந்தாகவும் நோய்க்கு மருந்தாகவும் வழங்கி கொண்டிருக்கும் நமது கோடை பண்பலை வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா.
0: உங்க பெயர்?
3: நான் வந்து குறைந்த படிப்பு தான் ஐயா.
1: பேர் சொல்லுங்க.
3: அதாவது விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் வட்டம், சிந்தப்பள்ளி கிராமத்துல இருந்து முனீர்சாமி பேசுறேன் ஐயா. அதாவது நான் வந்து நான் ஒரு மாற்றுத்தினாலி, குறைந்த படிப்பு. நான் கேக்குற திருக்குறள் வந்துங்கய்யா, அந்த அதிகாரம் தெரியலங்கய்யா. அதாவது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியணும்யா.
0: அழகியா, குறைந்த படிப்பு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நிறைவான, நிறைந்த குரல், கருத்து செறிவான குரலை முன் வச்சு கேட்டிருக்கிறீங்க. வாழ்த்து ஐயா, வாழ்த்து. முனியசாமி ஐயா உங்களுக்கு. கற்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஒண்ணு இல்ல, படிக்க, அவ்வளவுதான்.
3: ஆமா, பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி.
0: வாழ்த்துக்கள். புரியின்மை யாருக்கும் பழி என்று அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். மாற்றுத்திறனாளி காலோ அல்லது கண்ணோ இப்படியான ஒரு குறை இருக்கிறது, அது குறையே கிடையாது. தன்னுடைய அறிவின் செழுமையை அறியாதவர்கள் தான், அதுதான் குறையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். படிக்கணும். அந்த படிக்கிறத குற்றமில்லாம படிக்கணும். கற்க கசடர கற்க. அப்படி குற்றமில்லாமல் கற்றதற்கு பின்னாடி, படித்ததற்கு பின்னாடி அதன்படி நிற்கணும். ஒரு நல்ல ஒரு நமக்கு நல்லது சொல்றாரு, அல்லது அது அந்த படிப்பினை நமக்கு நல்லதா தெரியுதுன்னா அதன்படி நின்றால் மட்டும்தான் நாம் சிறந்தவராக இருப்போம்.

0: ஆனா பலரும் நிற்க மறக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தாரகம். அதன் விளைவுதான் வேறு வேறு விதமான சிந்தனைகளை தூண்டுது. மிக மகிழ்ச்சி ஐயா, முனியசாமி ஐயா மகிழ்ச்சி.
1: நல்ல குரலோடு
0: கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
1: அதாவதுங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி கற்றதற்கு அப்புறமா அந்த கல்விக்கு ஏற்ப நம்ம நடந்து கொள்ளணும் இல்லைங்களா?
0: உறுதியா? உறுதியா.
1: சரிங்க ஐயா, சந்திப்போம் சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23rd கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
6: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
7: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
6: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
7: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
6: கனரா பேங்க்,
7: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
6: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
7: சுபிக்ஷா ஆயில் மில். திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
6: கண்காட்சி 2026.
8: ஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
9: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வானவில் குரலின் குரல். 9:15 ஐயா.
1: அம்மா வணக்கம்.
0: வருக வணக்கம். வணக்கங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
2: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இலங்க பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா சிறப்பு ஐயாவுக்கு காலை வணக்கம். அதிகாரம் வந்து 48ங்க. வணக்கம் ஐயா. அதிகாரம் 48 பொருள் குறள் எண் 477. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. அதாவது நம்ம பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவருக்கு உதவுறதா இருக்கணுமா. அந்த உதவுற மாதிரி அந்த பொருள் கொடுத்தாதான் அவங்க உபயோகப்படுத்துவாங்களாம். உபயோகப்படுத்தாத பொருள் கொடுத்து அது உபயோகமே இல்லை அப்படின்னு குறள் சொல்லுது. அது என்ன சொல்ல போறேன்னா, நானும் இப்போ முன்னெல்லாம் அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு வாசப்படி கட்டுவோம். அதை ஒரு தின்ன மாதிரி கட்டி வைப்பாங்க. தின்ன கட்டி வச்சு உட்காந்துட்டு போறீங்க, என்ன போறது நடந்து போறீங்களே, இலப்பாடிட்டு போட்டுப்பேன்னு ஒரு இது பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குடிக்கட்டும், ஏன்னா கலப்பா வருவாங்களேன்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து பேச்சாளர்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், பொன்னாடை போத்துறோம். அந்த பொன்னாடை வந்து உபயோகப்படுத்துறது இல்லை, இல்லைன்னா பூச்செண்டு கொடுக்குறோம், அது தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுக்கு பதிலாக புத்தகம் கொடுக்கலாம். புத்தகம் கொடுத்தா அவங்க வாசிப்பாங்க, நேசிப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுத்து கூட உதவுற மாதிரி இருக்கும். அதனால அளவறிந்து அவங்களுக்கு என்ன உபயோகப்படுமோ அதை தெரிஞ்சு கொடுத்தமா அந்த பொருள் உபயோகப்படும் அப்படின்னு இந்த குரல் சொல்லுதுங்க ஐயா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. இளங்கோ ஐயா, ஈரோடு இளங்கோ ஐயாவுக்கு நன்றி வாழ்த்து. 48வது அதிகாரம் வலி எறிதல் அப்படிங்கிற அதிகாரம் இது. இந்த வலி எறிதல் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய வலிமையை அறிந்து கொள்வது, தன்னுடைய திறனை அறிந்து கொள்வது. நீங்க அந்த குரலை பார்த்தீங்கன்னா தெரியும்,

0: ஆறுனா வழி, அதாவது பாதை. ஆற்றின் அளவறிந்து ஈக, அந்த பொருள் நமக்கு வருது பாத்தீங்களா, எவ்வளவு வருதோ அந்த வருகின்ற தன்மைக்கு தக்கன நம்ம கொடுக்கணும். அந்த பொருளை பாதுகாக்கிற வழியும் அதுதான் அப்படிங்கிறார். ஆற்றின் அளவறிந்து ஈக, அந்த வருகின்ற வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தவாறு நம்ம கொடுக்கணும். ஏன்னா உள்ளது எல்லாம் கொடுத்தோம்னா பொருள் வச்சிருக்கிறவன் கடனாளி ஆகி போவான். இப்படி இப்படி இப்படியான ஒரு சிந்தனையை உள்ள வைக்கிறார். பொருளை வந்து நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கு அழிவு வரக்கூடாது, பிறருக்கு கொடுக்கிறப்ப அந்த பொருளால் அவர்களுக்கு பயன் இருக்கணும். இந்த ரெண்டையும் சரி செய்து கொள்வதே பொருளை பாதுகாக்கின்ற வழியாகும், வலியாகும், தன்னுடைய வலிமையாகும் என்கின்ற சிந்தனையை தாங்கிய குரல். ஐயா நீங்க சொன்னீங்க நூலாடை நூல் அப்படின்னு, அது நமக்கு அடுத்த கட்டமான நிலை. அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பதை அறிந்து கொள்வது நம்மால் இயலாது என்று கருதுகிறேன். அது அவரவர் எண்ணம் சார்ந்தது. நம்ம குமரகுருபரர் சொல்வார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று சொல்வார். மகிழ்ச்சி ஐயா, அருமையான குரலை வழங்கி இருக்கின்ற ஈரோடு இளங்கோ ஐயா அவர்களுக்கு வாழ்த்து.
1: நன்றிங்க, வருக வணக்கம். 9:18 வருக வணக்கம்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தேரு செல்விரவிங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: விருந்தினர் ஐயாவுக்கும் காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்.
2: அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, உண்ணும் உணவும் பொருளை உற்பத்தி செய்யும் மழை, உண்பவர்களுக்கு உணவாய் அமைவது மழையே ஆகும் ஐயா. மழையின் சிறப்பு சொல்றாருங்க ஐயா வள்ளுவர். நேற்றைய முன்தினம்தான் இங்க மழை பெஞ்சதுங்க, இன்னும் தண்ணீர் பற்றாக்குறையா இருக்குதுங்க. விவசாயத்துக்கும் மக்களுக்கும் தண்ணீர் இருந்தாக்கா மழை பெய்யாக்கா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு வள்ளுவர் சொல்றாருங்க ஐயா.
0: மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. உலகமே மழைக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆச்சுன்னு நேற்று மழை பெய்ஞ்சிருக்கு, தேனி மாவட்டத்துல அந்த மழையவும் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இங்க. அழகம்மா, துப்பு அப்படின்னாலே உணவு அப்படிங்கிற ஒரு பொருளை வைக்கிறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்ன இந்த துப்பு இன்னைக்கு இயல்பாக நடைமுறையில சொல்லுவாங்க. ஐயோ துப்பு கேட்டால் யானைக்கு அப்படின்னு. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா கஞ்சிக்கு சத்தவன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, நீர் மட்டும் இல்லை என்றால் எதுவுமே இருக்காது, அங்க ஒழுக்கம் இருக்காது, அந்த பசிய தளைகள் இருக்காது, உணவுப் பொருள் இருக்காது. எல்லாத்திற்குமே அடிப்படையாக விளங்குகின்றது நீர். ஆகவேதான் அவரு இறைவணக்கத்துக்கு பின்னாடி 2வது இடத்துல மழையின் சிறப்பை வள்ளுவர் வைத்திருக்கிறார். மிகு மகிழ்ச்சியமா, நல்ல மழை பொழியட்டும், வேளாண்மை சிறக்கட்டும், உலக உயிர்கள் உவந்து வாழட்டும். அருமையான குரல், வாழ்த்துக்களம்மா.
1: நன்றிங்க, வருக வணக்கம்.
3: மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கூநாட்டாபத்தியில் படிக்கும் 8 மாணவன் மணிஷ் பேசுகிறேன் அம்மா. அதிகாரம் ஈகை குரல் எண் 226 குரல் ஆற்றார் அலிபத்தி தீர்த்தல் அவுட்டோர்வன் பெற்றான் பொருளை புலி வறியவர் தன் கொடும்பசியை அடியோடு நீக்குவதே பொருள் பெற்ற அனைவருக்கும் தக்கதோறு வைப்பிடாமான்.
0: அழகு தம்பி, அழகு. அற்றார் அழிபசி தீர்த்தல். ஒருவர் நிறைய பொருள் வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பொருளை எங்க சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்ற குரல் இந்த குரல், வலியுறுத்துகின்ற குரல். நிறைய செல்வத்தை சேமித்து வைத்திருக்கிறவர், அந்த அந்த செல்வம் அழியாம சேமிக்கிற இடம் எது அப்படின்னா பசித்தவனுடைய வயிறு அப்படிங்கிறார். பொருளை வைக்கின்ற இந்த வைப்பு என்பதுதான் வைப்பகம் என்று வங்கியாகவும் வந்திருக்கிறது. இதற்கான வேர் திருக்குறளிலே இருக்கிறது. 8வகுப்பு படிக்கின்ற தம்பி மணி அவர்கள் மிக சிறந்த சிந்தனையான குரலை வைத்திருக்கிறார். வாழ்த்து தம்பி, வாழ்த்து.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடி பன்மலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பது.

0: பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
5: பாட்டு

0: மனித குலத்திற்கு வழிகாட்டிய குரல் கவுடை பண்பலை 100.5 வானவில் குரலின் குரல். 9:24 வருக. வணக்கம். வணக்கம்.
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு முத்து.
2: வணக்கம்
1: ஐயா.
2: வணக்கம்.
1: 65 அதிகாரம் சொல்வன்மை குரல் எண் 650 சார். நாரா மலரணையார் கற்றது உணர விரித்துரை ஆதார். அதாவது சார், ஒரு பூவு எவ்வளவு அழகாக கண்ணை கவரக்கூடிய வகையில கொத்து கொத்தா பூத்திருந்தாலும் அதுக்கு வாசனை இல்லை அப்படின்னா அதுக்கு அதனால எந்த பயனும் இல்லை. அதாவது பெண்களும் அதை தலையில வச்சு போடணும்னு நினைக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் அந்த கல்வியை பிறருக்கு புரியும்படி எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்வன்மை அப்படிங்கிறது, அதாவது அந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த பேச்சாற்றல் சொல்லக்கூடிய திறன் இல்லை அப்படின்னா அவரது கல்வியால அவருக்கும் பயன் இல்லை, மற்றவங்களுக்கும் பயன் இல்லை அப்படிங்கிறது தான் சார் இந்த குரலுடைய கருத்து. இன்னைக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமா இருக்குது எல்லாருக்குமே.
2: அருமையா, அருமை. கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் கூட அது மணக்கவில்லை என்றால் அந்த மணரால் எந்த பயனும் இல்லை. அது போல நாம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் படிச்சது மற்றவர்களுக்கு பயன்படுகிற மாதிரி விளக்கி சொல்லல அப்படின்னா அவர் படித்ததிலும் எந்த பயனும் இல்லை. அருமையான குரல், அருமையான குரல். கல்வியின் மேன்மையை வலியுறுத்துவது. வாழ்த்து ஐயா. வாழ்த்து பேசி முத்து சத்தியமங்கலம் ஐயா அவர்களுக்கு.
0: நன்றிங்க. வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க.
3: அம்மா, இணைப்பு கொடுத்த அம்மா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அம்மா அவர்களுக்கும் முதல் வணக்கம்.
2: வணக்கம்.
3: அறிவுடைமை
0: பேர் சொல்லுங்க ஐயா.
3: 53 ஐயா, திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்கருப்பட்டிலிருந்து பாலகிருஷ்ணன் பேசுறேங்க அம்மா.
0: பால
3: கிருஷ்ணன்
0: சொல்லுங்க.
3: 43 அதிகாரம் அறிவுடைமை 423 குரலுங்கம்மா.
0: சரிங்க சொல்லுங்க.
3: அப்பொருள் காண்பது அறிவு. அருமையான குரலுங்கம்மா. மகாபாரதத்துல 15வது நாள் போர் நடக்குதுங்கம்மா. அப்ப அந்த துரோணாச்சாரியரை வீழ்த்துறதுக்காண்டி கிருஷ்ணர் வந்து ஒரு தந்திரம் செய்யறாரு. அவருடைய மகன் அஸ்வத்தாமன், அந்த அஸ்வத்தாமனுக்கு பதிலாக அஸ்வத்தாமன் என்ற யானையை பீமனை வைத்து கொல்ல வைக்கின்றார். அதை தர்மன் வாயிலாக சொல்ல வைக்கின்றார். எத்தனையோ பேர் சொன்னதை நம்பாத துரோணாச்சாரியார் தர்மன் சொன்னவுடன் நம்பி விடுகின்றார். அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய மகன் நித்திய பிரம்மச்சாரி அவனுக்கு அழிவு இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தர்மன் சொல்லிவிட்டான் என்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு நிராயுதபாணியாக அமர்ந்தார். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தும் யார் சொல்லையும் நம்பாமல் தீர விசாரித்திருந்த

0: இருந்திருக்கலாம், அல்லது தன்னுடைய மகனுடைய உடலையாவது பார்த்து விட்டு முடிவு எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் தர்மன் சொன்னான் என்ற காரணத்துக்காக அவர் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து விட்டார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னால், யார் சொன்னாலும் நாம் அதை மெய்ப்பொருளாக விசாரித்து தீர விசாரித்து கண்காணித்து அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஐயா, தங்களுடைய மேலான கருத்தை அணுகிறேன்.
1: மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்த்தும். அருமையான குரல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பேதம் இல்லாமல், இவன் சின்ன பையன் தானே இவன் சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இவர் மிகப்பெரிய ஆளுங்க, இவர் அதனால இவர் சொன்னதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு நம்பிடக்கூடாது. அறிவு அப்படிங்கிறது உங்கள் வசப்பட்டது, நீங்கள் ஆராய்ந்து தேர்ந்து தெளிய வேண்டும். அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள்ங்கிறாரு. மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு, சொன்னதை நம்புவது அறிவல்ல என்கின்ற அந்த குரலின் பொருளாக இருக்கிறது. இந்த கோடை பண்பலையின் குரலின் குரலாகவும் அது ஒலிக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், இந்த ராமசாமி சொல்றான் அப்படிங்கிறதுக்காக நீங்க கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் சொன்னது சரியா தவறான்னு வீட்டுல போய் யோசிச்சு பாரு. தவறு அப்படின்னா விட்டுட்டு போ, சரின்னா ஏத்துக்கோ. நான் சொல்றேங்கிறதுக்காக நம்ப வேண்டிய தேவை உனக்கு இல்லை அப்படிம்பாரு தந்தை பெரியார். அந்த குரலின் விளக்கமாக அவரை பார். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி, வாழ்த்து, நன்றி ஐயா.
2: கோடை பண்பலை 100.5 சிறு விளம்பரம்.
3: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில்

0: அறிவு களஞ்சியமான நூலோடு கோடை பண்பலின் 100.5 இது குறளின் குரல். வருக வணக்கம். வணக்கங்க. தேனியிலிருந்து
1: தேனி மாவட்டம்
2: எதிரொலி அடிக்குது, கொஞ்சம் ஒலி அளவ குறைச்சுக்கிட்டு உங்க பேர் வந்து கேட்கும்படியா சொல்லுங்க.
1: ஹலோ. இந்த குரல் வந்து ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி சார். ஐயா
2: சொல்லுங்க.
0: சரி, நீங்க சொல்றத சொல்லிடுங்க.
1: வேலைக்கு செல்றோம், பொண்ணு பாக்குறோம், படிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், இப்படி எல்லாருக்கும் பொருத்தக்கூடிய உழைப்பை செலுத்த ஒரு இந்த குரல் செய்வதுதான் கூறுகிறது. எல்லாருக்கும் இது எண்ணத்துல வந்து எல்லா
2: தேனி மாவட்டத்தில இருந்து பேசிருக்கிறாங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வம் அப்படின்னு நமக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் கூட தன்னுடைய உடலை வருத்தி உழைக்கின்ற பொழுது உழைப்புக்கான ஊதியம் பயன் கட்டாயம் கிடைத்தே தீரும் என்பது வள்ளுவத்தினுடைய அந்த அதித்தலமாக ஆணித்தரமான செய்தியாக இருக்கிறது. அருமையான

0: அவர்கள் ஐயா அவர்களுக்கு இணைப்பு விட்டு விட்டு கிடைப்பதால் பெயர் கூட சரியாக பதிவாக நினைக்கிறேன்.
1: வருக வணக்கம். 9:33 வணக்கங்க.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாங்கம்பட்டத்தில் இருந்து வீரசோழவரத்தில் இருந்து சண்முகவல்லி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: வணக்கம். வணக்கம்மா.
2: வணக்கம் ஐயா. அதிகாரம் ஒண்ணுங்க, குரலும் முதல் குரலுங்க
0: சொல்றேங்க.
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே உலகு. இந்த எழுத்துக்கள் எல்லாமே அகரத்தை முதலாக கொண்டு விளங்குகின்றன. அதே போல எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக விளங்கும் பகவானே முதலாக கொண்டு விளங்குகின்ற உலகு.
0: ஐயா அழகு அழகுமா அழகு. முதல் குரல் முத்தான குரல் தொடக்கம். இதற்குள்ள இந்த குரலுக்குள்ள இருக்கிற அடிப்படை அறிவியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எழுத்துகள் எப்படி அகரத்தை முதன்மையாக உடையது, நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். அது சொல்றாரு எழுத்துகளுக்கு எல்லாம்னா அப்ப எல்லா நாட்டுல இருக்கிறவங்களும் பேசுவாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கெல்லாம் இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். ஏன்னா முதல்ல ஒலி உச்சரிக்கிறப்பைய வாயை எப்படி திறப்போம்னா ஆண்ணு தான் திறப்போம், ஆண்ணு திறந்துதான் அடுத்த எல்லாத்தையும் உச்சரிப்போம். எழுத்துக்கு எல்லாத்துக்குமே அகரம்தான் முதல் அப்படிங்கிறது. அது போல இந்த உலகத்திற்கு இறை என்கின்ற ஒரு பொது தன்மை. மிக எச்சரிக்கையாக இந்த இறை இறை அந்த வணக்கத்தை வந்து வள்ளுவர் பயன்படுத்தி இருப்பார். எந்த இறை வடிவத்தையும் அந்த குறியீட்டு வடிவத்தையும் பயன்படுத்தாமல் இறை என்ற ஒற்றையை ஒற்றையை சிந்தனையை வைத்து கொண்டு உலக பொதுமைக்குமான சிந்தனைகளை விதைத்திருப்பார் இந்த அதிகாரத்தில். அருமையான குரலை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி அம்மா. வாழ்த்து.
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
3: லட்சுமி நாகேந்திரன் மேடத்துக்கும் சிறப்பு விருந்தன ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி
1: குணசேகரன்.
0: வணக்கம். நலம் நலம். நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கும் ஐயா, ரொம்ப நன்றியா ஐயா. அதிகாரம் 42 குரல் 471 செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது விளக்கம் ஐயா. செல்வங்களில் ஒன்றாக போற்றப்படும் செவியால் அறியப்படும் கேள்வி ஞானம் எல்லா செல்வத்திலும் முதன்மையானது ஐயா. அதுல என்ன மெயினானது ஐயா, ஞானம் என்பது வந்து அறிவியா, நம்ம காதால கேட்டு அதன்படி வந்து நன்மைகளை வந்து நம்ம ஆராய்ஞ்சு அதுபடி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சிறப்பா வாழலாம் ஐயா.
0: மகிழ்ச்சிங்க. செல்வம் செல்வத்துல சிறந்த செல்வமே செவி செல்வம். காது வழியாக கேட்கின்ற கேள்வி அறிவு சிறந்த அறிவாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லுவாங்க கற்றிலன் ஆயினும் கேட்க, நீ படிக்கலன்னா கூட பரவாயில்ல சொல்றத கேளு அப்படின்னு. அந்த செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் இந்த கேள்வி செல்வம் இருக்குதே, இந்த கேள்வி செல்வம் செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்றாரு. நாம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற நுட்பமும் அதற்குள்ள வைக்கிறார். கேள்வி கேட்கிறது மட்டுமில்ல பிறர் சொல்வதையும் கேட்கணும். இந்த கேட்பவர் கேளு உறவினர், எவர் கேட்கவில்லையோ அவர் கேளார் பகைவர் என்ற பொருளும் இந்த சொல்லுக்குள்ள இருக்கிறது ஐயா. ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும். நன்றி ஐயா.
1: வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கங்க.
4: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சினியம்பாளையம் சரவணன் ஐயா. வணக்கம் ஐயா. சிறப்பு விருந்தினர்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்
4: ஐயா. அதிகாரம் 23 ஈகை குரல் எண் 227 பாத்தூன் மறி இவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் அரிது. ஐயா தங்கிட்ட இருக்கிறத வந்துங்க ஐயா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் பசியாரணுங்கிறவனை எக்காலத்திலுமே அந்த பெரிய நோயான குடும்பினி தீண்டாதுன்னு சொல்றாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய நோயினா பசிதாங்க ஐயா. மற்றவங்க சொல்லுவாங்க தலைவலி காய்ச்சல்னு, நீ பசிங்கிற நோயை வந்து தீர்க்கணுங்கிறது ரொம்ப கஷ்டங்க ஐயா. ஏன்னா அவன் பாரதியாரே சொன்னாரு தனி ஒரு மனிதனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அழிச்சிடுவோம்னு. அவர் வந்து தனி ஒரு மனிதனுக்கு வீடு இல்லையே ஜெகத்தினை அழிச்சிடுவோம் சொல்ல உடை இல்லையேன்னு சொல்லல, உணவு இல்லைன்னா தான் ஜெகத்தினை அழிச்சிடுவோம்னாரு. நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா

0: கூட அந்த மதிய உணவு திட்டத்தை அந்த பார்வையில் தாங்க ஐயா கொண்டு வந்தாரு. அவர் முதலமைச்சர் அறிக்கையில பேருந்துல கார்ல போகையில சேரன் மகாதேவிங்கிற இடத்துல சிறுவர்களை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாமா, அதை பார்த்து காரை நிறுத்திட்டு போய் ஏன் பள்ளிக்கூடம் போகலீங்க, பள்ளிக்கூடம் போனா எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைங்க, இவர் மனசுல உதிச்சுதான். அப்பவே வந்து சென்னை தலைமை செயலகத்துல
1: கல்வித்துறை
0: நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் அழைச்சு இப்படி பள்ளிக்கு மாணவர்கள் பள்ளிக்கு வர்றதில்ல பசிங்கிற கொடுமையினாலதான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரோம்னு கேட்கல. அவர் சுந்தரவடிவேல் பட்ஜெட் அதிகமா போகுதுன்னு சொன்னாருங்களா, அதை பத்தி கவலைப்படாத, நீ உடனே மதிய உணவு திட்டத்தை ஆரம்பின்னு 1956 பாரதியார் பிறந்த எட்டயபுரத்துல ஆரம்பிச்சாங்க ஐயா. அது அவனுடைய வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம கல்வியில நாம இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா இருக்கிறோம். ஏன்னா பசிங்கிற நோயை தீர்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா கல்வி அறிவு அங்க வளர்ந்தது. ஏன்னா இந்த குரல் இன்னைக்கு எடுத்தனா பாத்தீங்கன்னா அதே காமராஜருடைய பெயரில காலை சிற்றுண்டு உணவு திட்டம் இன்னைக்கு விரிவாக்கப்படுது தமிழக அரசால. பசின்னு வர்றவங்களுக்கு ஐயா நம்மால இயன்றத நீ ஒரு பிரியாணியோ அறுசுவை உணவோ வாங்கி தர வேண்டாங்க ஐயா, ஒரு டீ பண்ணு வாங்கி கூட கொடுத்தாங்க போதுங்க ஐயா. என்னோட பார்வையில இந்த குரல் இப்படி இருக்குங்க ஐயா, நீ மேலான
2: அருமை அருமையா அருமை வாழ்த்துக்கள். பசிதான் எல்லாத்துக்குமான அடிப்படையா. அவை பெருமாட்டி தமிழ் மூதாட்டி அவை பெருமாட்டி சொல்வா, பசி வந்துட பத்தும் பறந்து போகும் அப்படின்னு. பசி அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா பத்து விதமான தன்மைகள், அதாவது மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் மிக பசி கொடுமையை தீர்ப்பதற்காக முதல் குரல் எழுப்பிய பெண்மணி, முதல் குரல் எழுப்பினவளே பெண்மணி தான், தாய் தான். ஐங்குறு நூற்றுல அப்படி ஒரு செய்தி இருக்கு. அதன் தொடர்ச்சியாக சிலப்பு மணிமேகலை இருக்கிறது அமுத சுரப்பி. அதன் தொடர்ச்சியாக 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் பெருமகனார் இருந்திருக்கார். இதெல்லாம் பார்த்தோம். பசியை துடைப்பதற்காக காலந்தோறும் படிப்படியான செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. அருமை ஐயா அருமை வாழ்த்து நன்றி.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது
3: திருச்சி சாரதாசில்
4: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23ஆம் தேதி கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மனப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
3: சத்யஜோதி பிலிம்ஸ் இஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல். கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
7: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம் பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
6: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: மண்ணுலக சாணக்கியன் கோடை பண்பலை 100.5 சமூக யானம் கொண்ட திருக்குறளோடு இது குறளின் குரல் வானவில் நிகழ்ச்சியாக வருக. வணக்கம். 9:43 வணக்கம்.
1: வணக்கம் மேம். அமுதா சிவகாசி.
0: சொல்லுங்கம்மா.
1: ஐயா உங்களுக்கும் வணக்கம்.
2: அதிகாரம்
1: வந்து 45 பெரியாரை துணை கோடல், குரல் வந்து 448. இடிவாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும், கடிந்து அறிவுரை கூறும் பெரியவர்கள் துணை இல்லாத காவலற்ற அரசன், தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். ஐயா பெரியவங்க கஷ்டப்பட்டு கடந்து வந்த பாதைய நீங்க கஷ்டம் இல்லாம கடந்து போங்க அப்படின்னு சொல்றத நம்ம கேட்கல அப்படின்னா நம்ம தான் அதனுடைய இதை அனுபவிக்கணும். நாட்டு அரசனுக்கே அந்த நிலைமைனா மக்களுக்கு எந்த நிலைமை? ஒவ்வொரு இடத்துல இருக்கிற முதியவர்களை நம்ம எங்கேயோ விட்டுறோம். அதுதான் இன்னைக்கு நாட்டுல நடக்குதுங்க.
2: அழகம்மா, அமுதம்மா, அழக அருமையான குரலை சொல்லியிருக்கிறீங்க. பெரியாரை துணை கோடல், அது இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன். இடிப்பாருன்னா நம்ம இடிச்சு சொல்றது, அவன்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லணும், அது கேட்டுக்கிற தன்மை அவனுக்கு இருக்கணும். ஆக இந்த இடிப்பாறை அந்த இடிச்சு சொல்ற ஒருத்தனை துணையாக வைத்து கொள்ளவில்லை என்றால் அவள் மன்னனா இருந்தாலும் சரி, அவனை கெடுப்பதற்கு வேற ஆளே வேண்டியதில்லை, தானாகவே கெடுவான் அப்படிங்கிற குரல். இது அரசன் முதல் கொண்டு ஆண்டி வரையாக அனைவருக்கும் பொருந்தும். அறிவுரைகள் என்பது கேட்டு சிந்தனை செய்து ஏற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொண்டு விடுப்பதை விட வேண்டும். அப்படி இல்லைனா கெட்டு போவது உறுதி, அதற்கு வேற ஆயுதமே தேவையில்லை, நாமே ஆயுதமாக இருப்போம். அமுதாம்மா அவர்களுக்கு நன்றி அம்மா, வாழ்த்து.
0: அதாவது தற்காலத்துல இந்த காலத்திலயும் எந்த காலத்திலயும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திருக்காங்க இல்லைங்களா, முதியவர்களையும் மதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த. வருக வணக்கம்.
3: இனிய காலை சுத்தத்துடன் முப்பால் சமி தொண்டையூர் சிவகங்கை மாவட்டம். வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
3: நான் சொல்ல வேண்டிய குரல் வந்து 34வது குரல் ஐயா. மனத்து கண் மாசு இளன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நீரபிர. மனம் சுத்தமா இருந்துச்சுன்னா அதுவே அறம், மற்றவை எல்லாம் ஆரவாரத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. மனசுத்தமா இருக்க மத்தெல்லாம் நடிப்பு, மனசுக்குள்ள நடிப்பு, சிலர் நடிப்பாங்க ஆனா அவங்கிட்ட வந்து அந்த அறம் இருக்காது, மனசுல அழுக்கு இருக்கும், அது இருக்கக்கூடாது சார். மனம் சுத்தமா இருந்தாவே அதுவே அறம் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா.
2: உண்மை, உண்மை, மாற்று கருத்தே இல்லாத உண்மை. இன்றைக்கு அந்த மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் பல மனவளக்கலை மன்றங்கள் உருவாகி இருக்கின்றன. மனிதர்கள் இன்றைக்கு அமைதியை தேடி அலைகிறார்கள் என்றால் அதற்கு காரணமும் அந்த மனம்தான். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா என்று அகத்தியர் சொல்வார். மனம் எல்லாவற்றுக்குமான அடிப்படையாக இருக்கிறது, அதை தூசி இல்லாமல் குறை இல்லாமல் மிகச்சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அருமையான குரல். இதுல இன்னொரு கேள்வி எவ்வளவு இங்க கேட்டீங்கன்னா, எப்படி இந்த மனசை சுத்தப்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தப்படுத்துவதற்கான அந்த காரணிகளை தூய்மைப்படுத்துவதற்கான அடுத்த குரல்லையே வைப்பார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த நான்கையும் விட்டுவிட்டாலே மனம் தூய்மை அடையும்னு அவரே அதுக்கு பதில் சொல்லுவார். கடைபிடிக்க வேண்டிய குரல், உலகம் சரியாக வாழ்வதற்கு உகந்த குரல். நன்றி ஐயா. நன்றி. நன்றி.
0: வருக வணக்கம். 9:47
4: ஹலோ.
0: வணக்கங்க.
4: வணக்கம்ங்க. நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்தன் பேசுறேங்க.
2: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. அதிகாரம் 42 குறள் 414, கட்டிலானாயினும் கேட்க அது ஒருவர்க்கு ஒற்கத்தில்

0: கூற்றான் துணை. நூல்களை கற்கவில்லையானாலும் அவரை கற்று தேர்ந்த பேரறிஞர்களிடம் கேட்டு அறிய வேண்டும். அது ஒருவருக்கு தளர்ச்சி வந்த போது குற்ற துணையாக இருக்கும்னு ஐயர் திருவள்ளுவர் சொல்றாருங்கய்யா. உங்க மேலான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க ஐயா.
1: அவரு சொல்ற கருத்துக்கு மாற்று என்னையா இருக்குது. தொடக்கத்திலேயே நாம ஒரு பகுதி சொன்னோம், சொல்றத கேட்கணும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு ஐயா ஒரு குறளை வச்சாங்க. ஆக படிக்கல அப்படின்னாலும் கேட்கணும். அருமையான குரல். வாழ்த்து ஐயா, வாழ்த்து. தமிழானந்தம் ஐயா பெயரே அருமையான பெயர். வாழ்க ஐயா.
2: நன்றிங்க. வருக வணக்கம்.
3: எங்கள் அன்பு தோழிக்கும் திருக்குறள் தெளிவுபடுத்தும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன் ஐயா.
2: சொல்லுங்க.
1: வணக்கம்யா. வணக்கம்யா.
3: பாத்தீங்கன்னா அதிகாரம் 24 புகழ் குரல் எண் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பேருமே புகழோட வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இடையிலதான் அப்படி மாறி போயிருது. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, மாடு மாதிரி உழைக்கணுங்கய்யா. மாடு மாதிரி உழைச்சோம்னாலே நம்மளுக்கு பணமும் வந்துடும், பேரு புகழும் வந்துடும். 4 பேசணுங்கய்யா குடும்பத்துக்காக. நான் மாடு மாதிரி உழைக்கிறான் அப்படின்னு 4 பேசணும். பணம் வந்த உடனே சும்மா இருக்க கூடாதுங்கய்யா. அது 4 உதவி செய்யணுங்கய்யா. அவங்க சொல்லணுங்கய்யா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தனீங்க, கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க, அப்போ நம்ம கடவுளாவே ஆகலாம் ஐயா. அந்த பேரும் புகழும் அது எல்லாருமே புகழோட இருக்கலாம் ஐயா. நன்றி வணக்கம்.
1: அழகு அழகு அழகு அழகு. தோன்றின் புகழோடு தோன்றுக இது சொல்லுவாரு. இதுல இன்னொரு செய்தியையும் உள்ள வைக்கலாம். ஒருவர் பிறக்கும் போதே அல்லது தோன்றும் பொழுதே ஒரு புகழோடு தோன்ற முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கடினம். தாம் எடுத்துக்கொண்ட செயலில் புகழ்பட தோன்றுவது அப்படின்னு இருக்கு. நாம ஒரு ஒரு பணி இருக்கு, அந்த வேலையை செய்யறோம், அல்லது நமக்கு ஒரு ஓவியம் தொடர்பா இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு பேச்சு தொடர்பா இருக்கலாம். நாம எந்த துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோமோ அந்த துறையில் மிகச்சிறந்த நுண்ணிய அறிவாளனாக தோன்றுவது புகழை உண்டாக்கும். ஆகவே அந்த துறையை செம்மையாக வைத்துக் கொள்வது புகழோடு தோன்றுவதற்கான பொருளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த துறையை விட்டுட்டு அடுத்த துறைக்கு போயிடலாம். மிக அழகிய அழகு. புகழ் அதிகாரத்தில் ஐயா முத்துராமன் ஐயா அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வாழ்த்து ஐயா. நன்றி.
2: நன்றிங்க. கோடை பண்பில் 100 புள்ளியா இந்த போகுது.

0: நூலோடு கோடைப்பான்மலை 100.5 வானவில் குரலின் குரலாக வருக வணக்கம். 9:53 வணக்கம். வணக்கங்க
1: மேடத்துக்கு, மேடத்துக்கும் விருந்தினரையாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கர்ல இருந்து கிராண்டாவில சாமிங்கய்யா. மேடம்
2: வணக்கம். வணக்கம்யா, வாங்கய்யா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. அதிகார வந்து 76 பொருள் செயல் செயல் வகை. பொருள் வந்து 753. பொருள் என்னும் பொய்யா விளக்கு, இருள் என்னும் எண்ணிய தேகத்து சென்று, பொருள் என்னும் பெருமைக்குரிய அணையா விளக்கு, அதை உடையவர் நினைத்த இடத்துக்கெல்லாம் சென்று அங்கு அவருக்கென்ற துன்பத்தை போக்கும். ஐயா, நான் இதுல புரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா ஐயா, பணம் என்பது அணையா விளக்கு என்று ஐயன் சொல்கிறார். அப்படிப்பட்ட பணம் யாரிடம் இருக்கிறதோ அவங்க நினைக்கிற இடத்துக்கு பணம் சென்று பகைமை என்ற இருளை நீக்கிவிடும். ஏன் என்றால், பணம் இருந்தால் நம்மை விட்டு சென்ற பகைவர்களும் சொந்தங்களும் வந்து நம்முடன் சேருவார்கள். ஐயா, நீங்க கொஞ்சம் விளக்கமா கூறுங்க.
2: அழகு அழகு, அருமையான அருமையான குரல். பொருள் செயல் வகை, ஒரு பொருளை எப்படி செய்ய வேண்டும், தொடக்க இன்றைக்கு நிகழ்வு தொடக்கமே அடுக்கிய கோடின்னு பொருள்ல தான் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் நீங்க 14வது நேயராக உள்ள இடம் பெறுறீங்க. ஏறக்குறைய அதே பொருள்ல தான் இருக்கு. பொருள்ங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒளி. இத நிதி அப்படின்னு சொல்வதற்கும் நிதினாலே ஒளின்னு தான் பொருள். ஆகவே இந்த பொருள், இந்த ஒளிதான் பகை அப்படிங்கிற இருளை அறுக்கும் ஓட்டும் இன்னும் சொல்லலாமே. இத இயல்பா பழமொழியா சொன்னோம்னா, பணம் பாதாளம் மட்டும் பாயும் அப்படிம்பாங்க. ஈட்டி எட்டிய மட்டும் பாயும், பணம் பாதாளம் மட்டும் பாயும். பாதாளம் மட்டும் பாயக்கூடிய பணத்தை ஒருவன் எப்படி சேர்க்க வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற அருமையான அதிகாரம் அது, பொருள் செயல் வகை. அந்த இதில் பொருள் என்னும் பொய்யா விளக்கம், இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்தை சென்று என்று ஒரு 3வது குரலாக வைத்திருக்கின்ற சொல்லி இருக்கின்ற இரசக்கநாயக்கனூரில் இருந்து தொடர்பு ஏற்படுத்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு பேரன்பும் வாழ்த்தும். நன்றி ஐயா, வாழ்க.
0: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
0: இணைப்பு சரியா வச்சுக்கோங்க. உங்க பேரு ஊர தெளிவா சொல்லுங்க.
3: இதன் விளக்கம், உதவியின் பயனை மதிப்பிட்டு அறியக்கூடியவர் ஒருவர் தமக்கு செய்த உதவி மிகச் சிறியதாயினும் அதனை மிக பெரியதாக தருவார். ஐயாவுடைய
2: அருமை அருமை. திணை துணை நன்றி. திணை பார்த்திருக்கிறீங்களா?
3: பார்த்திருக்கீங்களா?
2: திணை எப்படி இருக்கும்?
3: சிறியதா இருக்குதுண்ணா.
2: சிறியதா இருக்கும். அதே போலத்துல அந்த செம்மை நிறமாக இருக்கும் திணை. அதனுடைய அரிசி மஞ்சளா இருக்கும். இந்த திணை மிக சிறிய அளவுல, மிக சிறிய உதவியாக இருந்தாலும் கூட அந்த பயனை உணர்ந்தவர் பனை எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பெருசா சொல்லுவாங்க. பயனை தெரிந்தவர்கள் தான் சிறிய உதவியை கூட பெரிதாக பார்க்க முடியும். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் பெறுவர். ஆகவே இந்த பயனை அறிந்தவர்கள் சிறிய உதவியை பேரளவாக கருதுவார்கள். மிக அருமையான குரல் அம்மா, பழனி மாவட்டம் பழனியில் இருந்து வாழ்த்துகள் அம்மா. நன்றி
3: நன்றி.
0: ஐயா, நேயர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்போது கோடை 9.5 100.5

0: நீங்க நிறைவான கருத்தை சொல்லிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 நேயர்கள் அழகா சொன்னாங்க குரலை.
1: பேரன்பும் வாழ்த்தும் கோடை பண்பலாய் குரலின் குரல் நிகழ்ச்சியில் மிக அருமையாக வழிநடத்துகின்ற தொகுப்பாளர் அம்மா அவர்களுக்கும், கணினி தொடர்பான தொழில்நுட்ப இயக்குநர்களாக இருக்கின்ற தொழில்நுட்ப இயக்குநர்களுக்கும், மிக அழகாக பங்கேற்று சிறப்பித்த கோடை பண்பலை நேயர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தும் நன்றியும். குரலின் குரலாக பலரும் தங்களது குரலை குரலின் விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள், அனைவருக்கும் வாழ்த்து.
0: நன்றிங்க.
1: இந்த மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி நீங்க தொடரலாமா?
0: கோடை பண்பலையின் 1.5 இதுவரை கேட்டோம் வானவில் குரலின் குரல். மீண்டும் குரலின் குரல் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 9 விரியும். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தேனி மாவட்டம் முனைவர் புலைவர் சாங்யா இளங்குமரன் அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக நன்றிங்கய்யா. இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயராக நமக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறார் ஈரோட்டிலிருந்து சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முத்தான நேயருக்கு 227 குரலை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினார். குரலின் ஒவ்வொரு அடியும் தார்மீக சிந்தனைகளின் அடிப்படையில் நன்னெறிகளை உள்ளடக்கி நம் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பவை. விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜாரா, கணினியின் கைவண்ணம் சுரேந்தர் வேல்முருகன். அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இனி பண்பலை வானவில் இந்தியா நிகழ்ச்சியில் கலையும் கானமும் வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மியூர் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வாவூசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எம்மலப்பள்ளி இங்கிலாந்தின் ஏக்தா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் அமுதா.
3: நிகழ்ச்சியில் இன்று கலைகளின் வழியாக கல்வி. கலைகளின் வழியாக கல்வி கற்பிக்க முடியுமா? கல்வியை கலையாகவே சொல்லித்தர முடியுமா? அதை கற்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியுமா என்பதையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் சக கலைக்குழுவின் இயக்குனர் முனைவர் மா சங்கர் அவர்கள். வணக்கம் ஐயா சங்கர்.
4: வணக்கம் மேடம்.
3: நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறோம்.
3: கலைகளோடு பயணிக்கிறதுனால இன்னும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு உற்சாகமாக இளமையோடு இருக்கிறீங்க, அப்படித்தானே?
4: கலையோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம்,
3: அதுதான் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்தோம். உற்சாகமாக
4: மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
3: சொல்லுங்க ஐயா சங்கர், நீங்க வந்து ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர். உங்களுடைய கல்லூரி பணியை வந்து உதறிவிட்டு நீங்க வந்து கலைகளின் வழியாக கல்வியை நான் போதித்தே ஆக வேண்டும், கற்பிக்க வேண்டும், இந்த கலைகளை பற்றி மாணவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த விஷயத்தை வந்து நீங்க கையில் எடுத்திருக்கிறீங்க. இதை பற்றி நேர்களுக்கு நீங்க சொல்லலாம். உங்களுடைய கலை பணியை பற்றி தெரிந்து கொள்ள நேர்களோடு நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன்.
4: 25 காலம் கலை பயணம். நாங்கள் படித்த படிப்பு வந்து எம்ஏ பிஎட் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். இத்தனை பட்டங்களையும் பெற்று கொடுத்தது இந்த கிராமிய கலைகள் தான். ஒரு 9வது வகுப்பு 10வது வகுப்பு படிக்கும் போது தெருவில் வீதி நாடகங்கள் தெருக்கூத்து நாடகங்கள் போடுவாங்க. இன்னைக்கு இணையதளம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்டர்நெட் எல்லாம் தகவல் தொடர்பு சாதனம் இருக்குது. அன்றைய காலங்களில் வந்து வீதிகளில் மக்களில் விழிப்புணர்வுகளுக்கு இந்த நாடகங்கள் வழியாக பயன்படுத்தும் போது பள்ளிக்கூடங்களில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நாடகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சு அந்த நாடகங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அந்த ஆற்றலும் வேகமும் இந்த வீதிகளை எனக்கு கற்றுக் கொடுத்தது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
6: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
8: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் சகா கலைக்குழுவின் இயக்குனர் முனைவர் மா சங்கர் அவர்கள்.

அப்படியே படிப்படியாக படிப்புடன் சேர்ந்து அந்த கலையோட பயணம் பண்ணும் பொழுது கல்லூரியில கலை போட்டிகள் வந்து நடத்துவாங்க. அதுல வந்து கிராமிய பாடல்கள், பறையாட்டம், ஒயிலாட்டம், களியலாட்டம், காவடி ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் இருக்கும்போது எல்லா இதுலயுமே ஆர்வமாக கலந்து கொள்ளும் பொழுது இந்த கலை எங்களுக்கு மேலும் மேலும் எக்ஸாமுக்கே ஈஸியா உதவிச்சு. எப்படின்னா தலை கர்மம் வேண்டாம், தலை நிமிர்ந்து நடக்க சொல்ல பிறந்தது கரகாட்டம். அந்த கரகத்தை அடி தலையில வச்சு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், பாடம் ஈஸியா மண்டைக்கு ஏறிடும். ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், இரத்த தானத்தை தாண்டி நிதானம். அந்த நிதானத்தை கற்று கொடுப்பது இந்த கரகாட்டம். இந்த கலைகளோடு பயணம் பண்ணும்போது ஆர்வம் அதிகமா இருக்கும்போது இது என்னை போன்ற சக மாணவர்கள் திறமையாக ஒருத்தர் பாடல இருப்பார், ஒருத்தர் கவிதையில இருப்பார், ஒருத்தர் கட்டுரை இருப்பார், ஒருத்தர் ஓவியத்துல இருப்பார், ஒருத்தர் பறை வாசிப்பார், ஒருத்தர் தமிழ் வாசிப்பார், ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிப்பார். இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு குழுவாக, இப்ப ஈஸியா சொல்ல போனோம்னா அங்கங்க மழை பெய்ஞ்சாலும் ஓடைகளிலும் ஆறுகளிலும் குளத்திலும் ஓடுற தண்ணி கடைசியில கடல சேர்ற மாதிரி ஒவ்வொரு திறமையான மாணவர்களும் ஒன்றிணைத்து நட்பாக சகாவாக கலை சங்கமத்தில் உருவாகிறது இந்த சகா கலை குழு. அப்பேற்பட்ட வழியில பயிற்சி போது 2 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இருந்தேன். எனக்கு பயிற்சிகளுக்கு ஊக்கம் கொடுத்த கலைமாமணி ஐயா கைலாசமூர்த்தி அவர்களும், கலைமாமணி பிச்சைக்கணி அவர்களும், கலைமாமணி சங்கரபண்டியன் அவர்களும், கலைமாணி சங்கரன் அவர்களும், சாந்தப்பன் சமுத்திரகிரி இவர்களே எங்களுடைய ஆசான்கள். அவர்கள் சொன்ன வழி, ஆசிரியர்களா இருந்தால் இந்த கலையை அதிகமாக அழகாக எதிர்கால தலைமுறைகளுக்கு கல்வியோடு கொண்டு செல்ல முடியும். அந்த தாரக மந்திரம் எனக்கு ஆழமா பதிஞ்சிச்சு.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் சகா கலை குழுவின் இயக்குனர் முனைவர் மா சங்கர் அவர்கள்.
1: அதுதான் கலையும் கல்வியும் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல சகா அப்படிங்கறது உருவாக்கணும். ஒழுக்கத்துடன் நமது தமிழருடைய பண்பாடும் கலாச்சாரம் என்பது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அது இளைய தலைமுறைகளுக்கு அடித்தளம் சரியாக இருக்கும் என்றால் இந்த கலை வழி எளிதாக சொல்ல முடியும். இது ஒரு மனப்பாட பாட்டை பாடி படிக்கும் போது பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும். அதே இதை பாட்டு வழியா மெட்டா போடும் போது அகழ்வாறு தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தலை அந்த பாடல் வழியாக கொடுக்கும் போது எளிதாக மாணவர்களுக்கு புரியும். கலை ஆர்வத்தில் வழியாக கல்வியை ஈஸியாக கொடுக்க முடிகிற எண்ணம் வந்தது. அப்பொழுது ஆசிரியர் பண்ணு கல்லூரி பேராசிரியராக 5 காலம் பயணம் சொல்லும் போது இந்த கலையின் ஆர்வம் அதிகமாகி பல கலைக்குழுக்களை உருவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் கலையா கல்வியா அப்படிங்கும் இரண்டுமே ஒரு கண்கள். இந்த கலையோடு பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பயணம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் கலை எனக்கு வழிகாட்டும் என்ற உறுதியில் இந்த கலை பயணத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். 16,000 மாணவர்களுக்கு இதுவரை பயிற்சியும் கொடுத்திருக்கிறேன்.
2: 16,000 மாணவர்களுக்கு? ஓ, ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. நிறைய இது வந்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது. கலைகளின் வழியாக கல்வியை வந்து இப்போது வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். பொம்மலாட்டம் வழியாக வந்து கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாடல்களின் மூலமாக மனப்பாட பகுதிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முறை வந்திருக்கிறது. மாணவர்களும் அதை விரும்புகிறார்கள். மகிழ்ச்சி. சரி, இப்ப வந்து நீங்க எங்கெல்லாம் சென்று எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து போய் இதை செய்ய முடியுமா?

0: இதற்கென்று வந்து உங்களுக்கு என்ன பணி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது?
1: தற்போது வந்து அரசு பள்ளிகள்ல அரசாங்கமே கலை திருவிழா அப்படின்னு சொல்லி வழிநடத்தி வருகிறது வருடம் வருடம். அப்படிங்கும் போது அனைத்து மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தமிழக அரசு இந்த கலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளது. அந்த அடிப்படையில அரசு பள்ளிகளில் அந்த பயிற்சிகளை கொடுக்கிறோம். தனியார் பள்ளிகளோடு ஆனுவல் டே வந்து வருஷம் வருஷம் நடத்தும் பொழுது ஏதேனும் ஒரு கலையில் கிராமிய கலை வந்து அது இடம்பெறுகிறது. அப்படிங்கும் பொழுது அதற்கான வாய்ப்பும் அங்கு இருக்கிறது. இது மட்டும்இல்ல, கல்லூரிகள்ல நாக் விசிட்டும்பாங்க, இந்திய தர மதிப்பீடு சான்று வழங்குதல். அப்படிங்கும் போது அவர்களும் தமிழ்நாட்டுல வரும்போது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு கல்லூரி மாணவர்களுக்கு சமூகம் சார்ந்து இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது கல்லூரியில் உள்ள மாணவர்களும் இந்த கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்கிறார்கள். அந்த கலை நிகழ்வுகளும் கல்லூரியில் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது முழுமையாகவும் முழு நேரமாகவும் தெளிவாக தொடர்ச்சியாக இந்த கலையை வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எங்களால் தொடர்ச்சியாக பயிற்சி சென்று கொண்டே இருக்கிறோம். இதில் ஆர்வம்

0: கல்லூரியில் உள்ள மாணவர்களும் இந்த கலைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்கிறார்கள். அந்த கலை நிகழ்வுகளும் கல்லூரியில் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது முழுமையாகவும் முழு நேரமாகவும் தெளிவாக தொடர்ச்சியாக இந்த கலையை வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எங்களால் தொடர்ச்சியாக பயிற்சி சென்று கொண்டே இருக்கிறோம். இதில் ஆர்வமுள்ள மாணவர்களை வீதி நாடகங்கள், அதாவது மக்களுக்கு மாணவர்களுக்கு போதை விழிப்புணர்வு, இல்லை பேரிடர் காலத்துல எப்படி இருக்கணுங்கிற நாடகம் வழியாகவும் இந்த கலை பயன்படுத்துகிறது. அதற்கு எங்க பேரும் மகிழ்ச்சியாகவும் தொடர்ச்சியாக முழு ஆர்வத்துடன் பயணம் செய்கிறோம்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்ணு.

0: விரைவு திருச்சி சாரதாசில். சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் சகா கலை குழுவின் இயக்குனர் முனைவர் மா சங்கர் அவர்கள்.
4: இப்போ ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகள்லயுமே போயிட்டு நீங்க கலைகளின் மூலமாக கலைகளின் வழியாக இந்த கல்வியை வந்து போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 16,000 மாணவர்களுக்கு வந்து நான் இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு, அவர்கள் வந்து மறுபடியும் அவர்கள் கலைகளை கற்றுக்கொண்டு அந்த கலை வளர்ச்சிக்கு அவர்களுடைய பங்கு செய்யறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பங்குக்கு கலைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வருமா, இல்ல கற்றுக்கொண்டதோடு நிறுத்தி விடுகிறார்களா?
5: ஒரு வகுப்புல வந்து 60 மாணவர்கள் படிக்கிறார் என்றால் 60 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் ஒரே மாதிரியாக தான் பாடம் எடுப்பார். அதில் அதிக ஆர்வம் ஈர்ப்பும் கொண்ட ஒரு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு முன்னாடி வருவாங்க. அதுபோல இந்த கலையை நான் 100 மாணவர்கள் சொல்லி கொடுத்திருந்தாலும் அதில் ஆர்வமாக உள்ளவர்கள் அந்த கலை பயணத்தை தொடர்ச்சியாக அந்த இடத்துல முன்னாடி வராங்க. இப்ப நான் பள்ளி பருவத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்னிடம் 9வது 10வது மாணவர்களுக்கு அதை பயிற்சி கொடுத்த பொழுது நான் பள்ளியில் இருந்து கல்லூரியில் பணி செய்யும் போது இந்த மாணவர்கள் கல்லூரி வரையிலும் அந்த கலையோடு கொண்டு வந்து எங்களுடைய கல்ச்சர் டீம்ல அங்க சேர்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சகா கலைக்குழு கலைக்குழு தலைவர் நான் மட்டும் அல்லாமல் கலைக்குழு கலைஞர்களை உருவாக்குவதை விட கலைக்குழு தலைவர்களை உருவாக்குவது எப்படி என்பதை யோசிக்க ஆரம்பிச்சு. அப்ப நான் மட்டும் தலைவர் அல்ல, இங்கு தலைமை பண்புதான் அவசியம் என்று உருவாக்குவதில் ஒவ்வொருத்தருக்கும் அதிக ஆர்வம் ஈர்ப்பும் உடன்பாடு உள்ள மாணவர்களை கலைக்குழு தலைவராக உருவாக்கி ஒரு 15 கலைக்குழு உருவாக்கிறேன். அதுல வந்து சங்கரபாண்டியன் கலைக்குழு, பிச்சைக்கிணை கலைக்குழு, கைலாசமூர்த்தி கலைக்குழு, ஏகலைவன் கலைக்குழு, இதுல வந்து மிக முக்கியமாக திருநங்கைகள் மட்டும் பயணம் பண்ணும் சகி கலைக்குழுன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறேன். தென் தமிழகத்திலே திருநங்கைகளை மட்டும் இயக்கும் ஒரு கலைக்குழுவாக சகி கலைக்குழு இருக்குது. இந்த ஒவ்வொரு கலைக்குழுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள், அந்த தலைவர்கள் என்னுடைய பயிற்சி பெற்று ஆர்வமுள்ள என்னை விட திறமையான மாணவர்கள்.
4: அதுதான் வந்து ஒரு ஆசிரியனுடைய வெற்றியே அதில் தான் இருக்கிறது இல்லையா. கற்பிப்பவருடைய வெற்றி வந்து நமக்கு நம்ம கிட்ட யார் அதை படிக்கிறாங்களோ அவர்கள் வந்து நம்மை விடவும் சிறந்தவர்களாக உருவாகிறார்கள், உருவெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வெற்றி இல்லையா.
5: ஆசிரியர் என்பது ஆலமரம் போல இருக்கணும். ஆலமரம் மட்டும்தான் தன் வேர்களையும் உறுதியாக நிலத்தில் ஊன வைக்கும். நடுவுல உள்ள தண்டு அரித்து போனாலும் அந்த விழுதுகள் வந்து தாங்கி பிடிக்கும். அதுபோல் இந்த கலை என்பது வேர்கள் போல் கண்ணுக்கே தெரியாத இடங்கள் வரை அது பரவிக்கொண்டே இருக்கும். உண்மையான விதைகள் முளைத்துக் கொண்டேதான் இருக்கும்.
4: ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, ஆழமா சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் சகா கலை குழுவின் இயக்குனர் முனைவர் மா சங்கர் அவர்கள்.
1: சரி, இப்ப வந்து நீங்க உங்களுக்கான முனைவர் பட்டம் பெற்று நீங்க வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த நீங்க வந்து அந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கலை சேவை செய்ய போயிருக்கிறீங்களே, உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் என்ன சொல்றாங்க ஐயா?
2: ஒருத்தருக்கு எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லை என்றால் அவரால் சத்தியமாக இயங்க முடியாது. அப்பேற்பட்ட மன நிம்மதியை எனக்கு கொடுத்தது இந்த கலை. என்னுடைய நிம்மதி எங்க இருக்குது? அது சார்ந்துதான் என் குடும்பம். அப்படிங்கும் போது என் துணைவியாரும் அதற்கு துணையாக நின்றார். அவரும் ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர். அருமையான ஒரு வாகை சுடவான் ஒரு திரைப்படம் பார்க்கும் பொழுது, சொங்க செங்கச்சூளையில கஷ்டப்பட்டிருக்கிற மாணவர்களுக்கு ஊதியமே இல்லாத ஒரு ஆசிரியர் போய் ஒரு வசனத்தை அழகா சொல்லுவாரு. இந்த வேலையை விட்டுட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பாரு. அதுக்கு அழகா சொல்லுவாரு, நான் படிச்ச படிப்புக்கு யாருனால் வருவாங்க, ஆனா இவர்களுக்கு யாரு வருவாங்கிற ஒரு வரி. அதுல அந்த வரிகள் வரும்போது ஒரு சிலைடில் ஒரு மாணவனுக்கு வந்து வந்து ஆணாவுக்கு துணைக்கால் போடாம அழகா சீக்கு வந்து துணைக்கால் போடாம வச்சிருப்பாரு. அந்த வரிகள் காதல வரும். கை நாட்டு சிவகாமி கையெழுத்தானாளி அம்மாணி அம்மான்னு வரும். கண்ணீர் விட்டோம். அப்ப படிப்பறிவு இல்லாத பாமர மக்களும் பயணம் பண்ற எத்தனையோ கிராமங்களுக்கு நான் பெற்ற முனைவர் பட்டம் கலைவழி கல்வியாக கொடுக்க முடியும் என்று என் வீட்டில் அனுமதி கேட்கும் போது, உங்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த உச்ச வார்த்தை, இணைந்து பயணம் செய்கிறோம், இனிமையோடு பயணம் செய்கிறோம், இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக செய்கிறோம்.
1: அழகு. ஒருத்தரை இயக்குவது மட்டுமல்ல, அவர்களை தனிச்சையாக சுதந்திரமாக இயங்க விடுவதிலும் வெற்றி இருக்கிறது, அதிலும் வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து உங்கள் குடும்பம் ஒரு உதாரணம்னு சொல்லலாமா சங்கரையா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பண்றாங்க உங்களுடைய மனைவி வந்து ஆசிரியரா இருக்காங்க, குழந்தைங்களாம் என்ன பண்றாங்க?
2: அவங்களும் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பண்ணியிருக்காங்க, ஆசிரியராக பணிபுரியறாங்க. என்னுடைய மகள் தியா சகி அவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவர்களும் என்னோடு ஒயிலாட்டம் மேடையில் ஆடுவார்.
1: ஓ சரி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் என்றால் அது ஒயிலாட்டத்திற்கு பேர் போன ஒரு ஊர் அப்படியா?
2: ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஊரு முழுவதும் அல்வா கிடைக்கும், ஆனா திருநெல்வேலி அல்வா சிறப்பு. அது போன்று எல்லா ஊர்களிலும் எல்லா கலையும் சொல்ல முடியாது. அந்த பிராண்ட் மாதிரி எல்லா பக்கம் அல்வா கிடைக்கிற மாதிரி எல்லா பக்கம் கலை இருந்தாலும் தூத்துக்குடிக்கு என்று கலை என்று ஒயிலாட்டம். அதுக்கென்றுதான் தமிழக
1: உங்களுடைய பகுதியில் ரொம்ப
2: ஜிம்லா மேளம், ஒயிலாட்டம், வில்லுப்பாட்டு, கட்டக்குளர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நாதசுரத்தோட ஒண்ணு சின்னதா இருக்கும் கட்டக்குளர். இந்த இதெல்லாம் வளர்ந்து அழிந்து வரும் கலைகளை மீட்டெடுக்கும் பணியிலும் இருக்கிறோம். இந்த ஒயிலாட்டத்துக்கு கலைமாமணி விருதுனும் தூத்துக்குடி மாவட்டம். கலைமாமணி கைலாசமூர்த்தி ஐயா, கலைமாமணி பிச்சைக்கணி ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப விரும்பத்தகுந்த ஒரு பணி. அதாவது நம்ம வந்து என்னதான் ஒரு படிப்பு நம்ம படித்திருந்தாலும் நமக்கு மனதிற்கு பிடித்த வேலையை வந்து செய்யணும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய ஆசை. என்ன
2: பிடித்த வேலை என்பதை விட ஒரு பணியில், அது எந்த பணியா இருந்தாலும், அதில் ஆழ்ந்து ஆர்வத்துடன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த தொழில் நம்மளை வழிகாட்டும். எப்படி என்றால், ஒரு தோசை கடையில ஒரு தோசை மாவு மட்டும் வச்சு அதுல பொடி தோசை, ஆனியன் தோசை, வெங்காய தோசை, முட்டை தோசை, கறி தோசை, கேரட் தோசை, வெங்காய தோசை, உருளைக்கிழங்கு தோசை மாதிரி
1: ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஊத்தப்பம்னு மாறிடுது இல்லையா?
2: வச்சுக்கலாம். அப்ப இந்த ஒரு மாவுலே இவ்வளவு விஷயங்கள் பண்ணும் பொழுது, ஒரு கலையில ஆழ்ந்து போகும்போது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பணி செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள், தொழில் முனைவர்கள், திருநங்கைகள், சகோதர சகோதரிகள், மாற்றுத்திறனாளிகள் வரை இந்த கலையை ஒவ்வொரு நாள் புகுத்தும் போது அதை அழகு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் என்ற மன நிறைவு
1: அது இருந்தா நம்மளுக்கு இன்னும் தொடர்ந்து இயங்க வைக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: மகிழ்ச்சிங்கய்யா.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் விருந்தினராக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் சகா கலை குழுவின் இயக்குனர் முனைவர் மா சங்கர் அவர்கள்.
1: சரி, இந்த சகா கலைக்குழு

0: அதுக்கு என்ன விரிவாக்கம், அது என்ன அர்த்தம்? அதுக்கு
1: சகா கலைக்குழு அப்படிங்கும் போது, சகா அப்படிங்கும் போது
0: என்னுடைய
1: நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். கலைக்குழு தொடங்கும் பொழுது எல்லாருமே எஸ்ல இருந்தோம். சங்கர், சக்திவேல், சக்திகுமார், செல்வராஜ், சரண், செந்தில் அப்படிங்கிற எஸ்எஸ்ல வரும்போது எஸ்எஸ் கலைக்குழு வச்சிருந்தோம். அப்போ அதுல மறிவு வரும் பொழுது எல்லாருக்கும் இருக்கும்போது சகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து என் காதில வந்து, சகான்னா தோழர்கள், தோழிகள், சகாக்கள், அந்த உறவுகளை கொண்டு போது இதுல எல்லாருமே பயணம் பண்ற பொதுவான ஒரு பெயர் வேணும். ஒரு தளத்துக்கு ஒரு பொதுவான பெயர் சகா அப்படிங்கிறது. அதுல SAHA சோசியல் அவேர்னஸ் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுத்து சகா அப்படின்னா, இன்னைக்கு தூத்துக்குடியில இந்த கலைக்குழுல வந்து எங்களோட பெயர்கள் கூட தெரியாது. எங்க பார்த்தா டாக்டர் சகா, வாங்க சகா அப்படிங்கிற ஒரு இந்த வடிவேல் சொன்ன மாதிரி அடமொழி வச்சவன் அழிஞ்சதா சரித்திரம் இல்லடா அப்படின்ன மாதிரி நமக்குன்னு இந்த கலை கொடுத்த பெரிய பொக்கிஷம் வந்து இந்த அடமொழி.
0: மகிழ்ச்சி, இந்த அடைமொழியோடு ஒரு சகோதரத்துவத்தோடு கலைகளுடைய வளர்ச்சிக்காக ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு ஆர்வத்தோடு அதீத ஆர்வத்தோடு வந்து நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது வந்து உங்களுடைய பேச்சில் தெரிகிறது, உங்களது செயலில் தெரிகிறது. மகிழ்ச்சி, தொடர்ந்து இப்ப இதே உற்சாகத்தோடு இயங்கிக் கொண்டே இருங்கள். கலைகளை வந்து அடுத்த தலைமுறைக்கு கல்வியின் வழியாக கடத்துவது என்பது ஒரு புது முயற்சி, அதை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்களை போன்றவர்கள் இப்படி கலை சேவை ஆற்றும் பொழுது எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட டெக்னாலஜி தொழிற்புரட்சி வந்தாலும் அதை வந்து கலைகளை வந்து ஒன்னும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது ஐயா. வாழ்த்துக்கள், தொடர்ந்து இயங்குங்கள், இயக்குங்கள், நிறைய மாணவர்களை உருவாக்குங்கள். இந்த நீங்க சொன்ன 16,000 வந்து இன்னும் பல ஆயிரமாக உயரட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை 100.5 நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: நன்றி. கலை வழி மனிதனையும் காப்போம், கிராமிய கலைகளை வளர்ப்போம், கலையும் கல்வியும் சகா.
0: நன்றிங்கய்யா, நன்றி. இந்த கலை சேவைக்காக கலையின் மூலமாக கல்வியை வந்து நீங்க கல்வி சேவையா இது கலை சேவையா அப்படிங்கிற ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒரு கலை பணி செஞ்சிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கான விருதுகள் ஏதாவது நீங்க வாங்கிக்கிறீங்களா ஐயா?
1: இன்றைய காலத்துல தமிழக அரசு வந்து கலைஞர்களை அங்கீகாரம் செய்து கொண்டு அரசு விழாக்களிலும் அதிகமாக வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டு வருகிறது. அதுல மிக முக்கியமாக கலைஞர்களுக்கு என்று விருதுகள் வந்து அரசாங்கமே கொடுக்குது. கலை இளமணி, கலை வளர்மணி, கலை சுடர்மணி, கலை நன்மணி, கலை முதுமணி, கலை மாமணி. இதுல வந்து 2010 நான் கலை வளர்மணி விருதுகளை பெற்றேன். தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த கலை கலை வளர்மணி கிராமிய கலைஞர்கள் கொஞ்சம் வயசுல வாங்கினதுல நான் ஒருவன்.
0: நீங்கதான்.
1: அது மட்டுமல்லாமல் கலை பேராசிரியர், ஏகலைவன், கலை செம்மல், கலை சுடர் ஒரு 45 விருதுகளை வாங்கியுள்ளேன். எத்தனை விருதுகள் வாங்கினாலும் சகா என்பது எனக்கு உயர் விருதாக தெரிகிறது.
0: இன்னும் பல விருதுகள் வாங்க கோடை பண்பலையின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.

ஆடை பண்பலையின் கலையும் காணவும். நவீன உலகோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய கலைகள் எப்போது யார் மூலம் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் என்ற கேள்விகளும் அதற்கான தேடல்களும் இருக்கும் வரை கலைகள் உயிர்ப்புடன் இருக்கும், அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய கலையும் காணவும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமுதா. மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திப்போமா? நன்றி, வணக்கம் நேர்களே.

இதுவரை கலையோடு செவிக்கு இனிமையான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கலையும் கானமும் நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு. இனி நம் கோடை பண்பலை 100.5 இல் நாம் ரசிக்க பாட்டு பட்டாளம். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: 11 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 15,30,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப் கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகிதா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம் நேர்களே. அன்னை மடியாக, இதய துடிப்பாக, கடற்கரை கனவாக, திஞ்சலாக

0: அதனை ஒரு நொடி நாடினால் அதனாலேயே இந்த உலகமே மயங்கும். உடலின் குருதியாக நம்மிடம் ஸ்ருதியாக இனிமையாக இசையை சரம் தொடுப்போமா? கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளத்தில் இன்றைய பாட்டு பட்டாளம் இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடிக்க பொதுவான நேயர்கள் 2422 6 290 333 சகோதரிகள் 2422 9 அறிமுகங்கள் 2424 வரலாம். ஒன்று நினைப்பிற்கு 0452 4 2 இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இணைகிறோம்.
1: கானல் மேனன்,
0: உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் மேனன்.
1: வணக்கம் லட்சுமி, எப்படி இருக்கீங்க?
0: சௌக்கியம் சௌக்கியம்.
1: எனக்கு என்னன்னா அன்னை மேடியாக என்னது
0: சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, கேட்கணும் சொல்லும் போதே.
1: இல்ல அது புரியல அப்படின்றனாலதான்.
0: அதுதான் கவிதை, அதற்கு பெயர் தான் கவிதை.
1: ஓ, இது பேர் கவிதை.
0: அதாவது கவிதை வந்து இப்படி தேடல் இருக்கக்கூடாது, தேடல் இருக்கணும். அந்த தேடல் ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் அடைபடும். சரிங்களா?
1: சரி சரி. இது எனக்கு தெரியாது இல்லையா, எனக்கு புதுசு இல்லையா, அதனால சரி நம்ம
0: நேரம்
1: நேர்களை நம்ம சந்திக்கலாம்.
0: சந்திக்கிறோம். இன்னைக்கு நேர்கள் எப்படி பாடல்களை பாட போறாங்க?
1: வந்துட்டாங்க, அவங்களுக்கே தெரியுமான்னு கேட்டுடலாம். வணக்கம், யாருங்க?
2: காங்கேயம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி பேசுறேன்.
1: ரூபா?
2: ஆமாங்க ஆமாங்க சார்.
1: என்ன உயர்ந்துகிட்டே போறீங்களே ரூபா, எப்படி? அப்படிங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல இல்ல, கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணிதான். ஏன்னா முடியல, எங்களால முடியல, ரெண்டாவது இடத்துல அப்படின்றாங்க. முடியலம்மா. சரி பரவாயில்ல.
0: அதாவது சூசகமா அப்படின்னு சொன்னா அது எங்க மேனன் தான். ஒரு விஷயத்த சூசகமா போட்டு வாங்கிருவோம், போட்டு வாங்கு அப்படின்னு சொல்லுவோம் நாங்க.
2: பாட்டு கேக்கலாங்களா?
1: கேளுங்க.
2: கேக்கலாங்க மேடம்.

0: நல்ல கனவு.
1: மஞ்சள் குங்கும மனமேடும்
0: என்ன அலைபேசி அங்க வச்சிருக்கீங்க, பாடிட்டு இருக்காங்களா?
2: மஞ்சள் குங்குமம் மனமேடை. இன்னும் எதிர்பார்க்கிறோம்
0: பாடலாம். ஆமா
2: என்ன லட்சுமி?
0: இல்ல அததான் இவங்க பாடுறாங்களா இல்ல?
2: எப்படி தொடங்கும்?
0: வந்த வரிகளை பாடிக்கிட்டு இருக்காங்க.
2: அடுத்த வரி, அடுத்த வரி தெரியலன்னா அப்படியே கட் பண்ணிருன்ற மாதிரி. ரொம்ப நன்றி ரூபா, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. அடுத்து வரக்கூடிய நண்பர் முதல் வரியை கண்டுபிடிக்கிறாரா இல்லை வேற பாட்டு கொடுங்கன்னு கேட்குறாரா? வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: கோடைப்பன் பழைய ஊர் புளியந்துக்கும் லட்சுமி நடத்துக்கும் மேனன் சாருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
2: முருகன் ஐயா
3: நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க
2: நல்லா இருக்கோம். ராமநாதபுரம் எப்படி இருக்கு?
3: அருமையா இருக்கு சார்.
0: என்ன குறைச்சல்?
3: ஆமா சார், வெயில்தான் போட்டு பாடிக்கிட்டு சார். மரத்து மரத்து நிழல்ல தேடுற வேண்டியதா போகுது.
0: மரம் வச்சிருவோம் வீட்டுல. அப்ப
2: வீட்டுக்கு வீடு,
3: எங்க வீடு சுத்தி எல்லாம் மரங்கள் இருக்குது.
0: நம்ம மட்டும் வச்சா பத்தாதுல்ல எல்லாம்.

0: ஒரு பாடல் கொடுத்திருந்தோம்
1: சார். அந்த பழைய பாடலாம் பழைய பக்கத்து பழைய பாடல் பக்கத்தே போறதே கிடையாது, பாட்டு நடுத்தர பாடலாம் கேட்பேன் சார்.
0: ஒரு ஒரு பாடல் கேளுங்க, இடைக்கால பாடலோ ஏதோ ஒரு பாடலோ. சரி,
2: அந்த பாடலுக்கு போக மாட்டோம்னாரு.
0: இல்ல இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது ஒன்றும் இல்லை. இந்த பாடல் தான் இப்போ நம்ம கொடுத்துருந்தோம், அந்த பாடல் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். வேற ஒரு பாடல் கொடுங்க சுரேந்தர், வேற ஒரு பாடல்.

0: முருகனு அவர்களுக்கு பழைய பாடல்
1: தான் தொடரும். பட்டா போச்சு சார், எங்க முடிச்சீங்களோ அங்கேயே கொண்டு வந்து பாட்டிட்டீங்க சார். அதுங்க
2: சரி பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்புல நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பாத்திரலாம். நன்றி முருகன் பங்கேற்றமைக்காக.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மனப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன் சித்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
7: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: Eco.
1: நேரம் 11:18. கூட பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தந்து கொண்டிருக்கிறோம். என்ன லக்ஷ்மி?
2: ஆமாம், பாடலின் முதல் வரியை கண்டுபிடிக்கணும்ல.
1: ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான்.
2: கஷ்டம், அவங்க கண்டுபிடிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது.

0: இது என்ன சரி
1: காலம்
0: அப்படி இருக்கு,
1: கரடி குட்டிக்கு என்ன சந்தோஷம் அப்படின்ற
0: மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறீங்க பாத்தீங்களா?
1: கஷ்டம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. அவ்வளவு நிறைய பாடல்கள் இருக்குது. அறியாத பாடல்களையும் எடுத்து கொடுத்துருக்கோம், அறிஞ்ச பாடல்களையும் எடுத்து கொடுத்துருக்கோம்.
0: எப்படி நினைச்சேன், இந்த காலகட்டத்துல ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்களை நிறைய பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி ஒண்ணையும் சேர்த்துக்கலாமா அப்படின்ட்டு
1: அப்படியெல்லாம் மனசு வராது. வருக வணக்கம்.
2: மேலூர் கோட்டமத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
1: பாடலாங்களா ஐயா?
2: என்ன பாடுற, பழைய பாட்டு ரெண்டையும் பாடவா?
0: பாடுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல.
2: மல்லிகை முல்லை பூ பந்தல், மரகத மாடிக்கு பொன்னூஞ்சல், மஞ்சள் மாவிலை தோரணங்கள் அப்படின்னு
1: பாடு.
2: அன்பே ஆறுகிறே. ரெண்டாவது பாட்டு, மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, வணங்கி விட்டேன் உன்னை இன்று, வள்ளல் கரங்கள் இந்த சின்ன இடையில், பின்ன பின்ன என்ன சுகமோ.
1: எப்படி
2: எனக்கான ஒரு பாட்டு கொடுத்துருங்க.
0: இல்ல போதும், இரண்டு பாடல்களை வந்து அருமையா பாடிட்டீங்க.
1: எந்த பாடல் கொடுத்தாலும் பாடிடுவாரு,
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல போதும் போதும், இல்ல போதும், ஒரு மூணாவது பாடல் பாடணுன்றதுலாம் நாளைக்கு வந்து பாடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரே நேர் மூன்று பாடல்களை பாடுவது அப்படின்றது கேட்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியல. எங்களுக்கான வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்துடலாம் இல்லையா? அதனால அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க வணக்கம்.
1: வருக
3: வணக்கம்.
1: வணக்கங்க.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் சொல்லிட்டு
3: பூமாரி.
0: பூமாரி.
1: உங்களுக்கான
0: இசை கீற்று வருது கேளுங்க.

பாடுங்க, ஏதாவது பாடுங்க பாப்போம். ஒரு டம்மி வரிகள்னு வாங்க இல்லையா, அப்படி பாடுங்க. சரிதான், கொஞ்சம் ஏறக்குறைய சரியா பாடுறீங்க, ஆனாலும் கொஞ்சம் தவறாக இருக்கிறது. சரி, கண்டுபிடிச்சனால அந்த பாடல் எப்படி தொடங்கும் அப்படின்றத கேட்டுடலாம்.

0: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
2: தங்கர மரமே அரச மர இலையே

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன் சுத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
0: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: எக்ஸ்போ பார்ட்னர்ஸ்
0: கனரா பேங்க்,
1: சுபிக்ஷா செராமிக்ஸ், KPS ஸ்டோர்ஸ்,
0: SM சேஃப்டி பிரைவேட் லிமிடெட்,
1: சுபிக்ஷா ஆயில் மில். திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட
0: கண்காட்சி 2026.
2: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: and Co.
1: தம்பி
2: பேர்
1: என்னங்க?
2: பாடல் கேக்கலாங்களா?
1: போடுங்க.

0: பாராட்டம் வேணாம், சீராட்டம் வேணாம், பாட்டு பாங்கடா வாங்க கோபால்.
1: என்ன
0: போலவே இருப்பாரு அவரு,
2: சட்டுப்பட்டு அவ்வளவுதான். வருக வணக்கம். வணக்கங்க, வாங்க.
0: கொஞ்சம்
1: நீங்க
2: பேர் சொல்லிடலாமா?
1: காடு மேடுக்கம்மா எல்லாம் புரண்டு ஓடுதம்மா. என் பேரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டம்.
2: நீங்க சொன்னாதானே நல்லா இருக்கும்.
0: அருமையான பாடலை பாடிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து வரக்கூடிய நண்பர் சந்திக்கும்.
1: பழைய பாட்டு போடுங்க.
0: என்ன நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்?
2: பாடல் அருமையா பாடுனீங்களா? பாடலை முதல் வரியை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எனக்கு ரெண்டாவது பாட்டை கொடுங்க. ஒரு பாட்டு எனக்கு மட்டும், ஒரு பாட்டா
2: பேத்திங்களா? அப்ப எல்லாத்துக்கும் மூணு பாட்டு நாலு பாட்டா?
0: இப்படி எல்லாத்துக்கும் மூணு பாட்டு கொடுத்தா நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? கேட்கக்கூடிய சரி, கேளுங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க.

0: பாடுங்க என்ன அம்மம்மா காற்று அப்படின்னா போதுமானா
1: வேலையில் ஆசை வெள்ளம் ஓடும் ஆசை வெள்ளம் போடும் போதும்
0: தெரியல வரிகள் தெரியல இருந்தாலும் அந்த வரிகளை நம்ம கேட்டுடலாம்.

0: வெண்ணிராடை படத்துல இருந்து அந்த பாடலை ஒளிபரப்பி இருந்தோம், கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுனால அது தடம் மாறதான் செய்யும், கொஞ்சம் தடம் மாறவும் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, அனுசரிச்சு போவோம்.
1: பாடல்

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். 11:41
4: 2 நிமிஷம்
5: என்ன
4: சொல்றீங்க? அவரை இப்பதான் விடுறாங்க, இப்ப போயிட்டு வாடா நீ அப்படின்றாங்க. அப்புறம் போய் சாப்பிட்டு வர வேண்டியிருக்கு. நீங்க எத்தனை மணிக்கு
5: சாப்பிட்டீங்க?
4: சரி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. வெறும் பெர்மிஷன் கொடுத்தா தானே போக முடியும்.
5: பாட்டு கண்டுபிடிக்கிறேன். பாட்டு முன்னாடியே போட்டீங்க.
4: ஏன்
5: உதவி
4: செய்யுங்க.
3: பாடல் கேளுங்க, பாட்டை பாடுங்க,
5: பழைய பாட்டா போடுங்க,
3: முதல்வரியை கண்டுபிடிங்க.
4: பழைய பாட்டு.

0: அண்ணன் போல பெண் இருக்கு அந்த பாட்டு, ஆனா அதுக்கு தெரியல.
1: அண்ணன் போல பெண் இருக்கா,
2: அண்ணன் போல இடை இருக்கு, அண்ணன்
0: போல பெண் ரொம்ப பழைய பாட்டா இருக்கு
1: அப்படின்றீங்களா?
2: நீங்க பழைய பாட்டுன்னு சொன்னீங்க, ரொம்ப பழைய பாட்டு கொடுங்க, கொஞ்சம் பழைய பாட்டு கொடுங்க, இப்ப பழைய பாட்டு.
1: சரி, ஏறக்குறைய சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன பாடல் அப்படின்றத நம்ம கேட்டுடலாம். ஏன்னா லட்சுமி

0: பாடல் சரிதான்
1: கண்டுபிடிச்சிட்டாங்க, சரியான பாடலையும்
0: முதல் வரியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அடுத்த வரி தான் அவங்களுக்கு மறந்துருச்சு.
1: சரி, எல்லாருக்கும் இயல்பு தானே அது, எனக்கு நம்ம அந்த பாடலாம் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு தான் நம்ம யோசித்தோம்.
0: கண்டுபிடிச்சிருந்தாலும்
1: கண்டுபிடிச்சிட்டாங்க. சத்யா, வணக்கம், நன்றி.
2: வணக்கம்.

0: மதுரை பாலமேடு அருகே தெத்தூரில் இருந்து துரை அப்பா.
1: துரை அப்பா
0: சொல்லுங்க அப்பா.
1: பாடல் பாடலாமாப்பா?
0: நல்லா தாராளமா பாடலாம்ப்பா.
2: கேளுங்க அப்பா.

0: துரையப்பா.
1: இடைக்கால பாட்டா இருக்கு, எனக்கு பழைய பாட்டா இருந்தா பாடிடுவேன்.
0: ஏன், இதுக்கு என்ன, இது அருமையான பாடல் இல்லையா?
1: நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கேன், அடிக்கடி கேட்டதில்லை.
0: ம்,
2: பழைய பாடலா
1: இருக்கும்.
0: அப்படி ஏத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியல லட்சுமி. அடிக்கடி கேட்கக்கூடிய பாடலும் கூட இது. ரொம்ப நன்றி. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ இல்லையா? சரி பரவாயில்ல, இப்ப என்ன செய்யலாம் நம்ம?
2: பாடல்
0: இருக்காங்களா? சரி பரவாயில்ல,
2: வாங்க.
0: வணக்கம்.
2: ஆமாங்க,
3: திருப்பூர் மாவட்டம் முத்தவர் விஜய் டெய்லர் கடையிலிருந்து நீலவேணி பேசுறேன்.
2: நீலவேணிக்கு அப்படி என்ன ஒரு சந்தேகம்? சந்தோஷம். நீலவேணி நம்ம சொல்றாங்களாம்,
0: சொல்லுங்க.
3: சொல்லுங்க. ஓகே, எங்க அக்கா பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கங்க. நிமலன்.
0: நிமலனா?
3: ஆமாங்க.
0: எத்தனை வயது ஆகுது அவருக்கு?
3: 7 வயது. 6 முடிஞ்சு 7 வயது.
0: 7 ஆகுது. ம், சரி.
3: ஆமாங்க.
0: நிமலனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா?
3: ரொம்ப நன்றி.
0: ஒரு பாடல் ஒலிபரப்பி இருந்தோம், அது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அமைஞ்சிச்சா?
3: இல்லைங்க சார், லைன்ல இருந்தாங்க.
0: லைன்ல இருந்தீங்க.
2: சரி, இந்த பாடலை கேளுங்க நீலவேணி, நீங்க பாடிடுவீங்க.
0: கொடுங்க, ஒரு பாடல் கொடுங்க.

0: ஒரு 5 நிமிஷம் இருக்குது லக்ஷ்மி. ஏறக்குறைய கொடை பண்பலையின் பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சி நிறைவு நேர வேணா சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கங்க.
1: திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்துல அமுதா சுப்பிரமணியம் பேசுறேங்க.
2: அமுதா அம்மா நலம் நலமறியாவல் பாடலை கேட்டு பாடுங்க.
1: வணக்கம் இருவருக்கும்.
0: ஏதாவது எந்தாவது பாடல் கண்டுபிடிக்க முடிந்ததா உங்களா உங்களுக்கு? ஒரு பாடல் கொடுத்திருந்தோம் நீலவேணி அவங்களுக்கு, ஒரு பாடல் கொடுத்திருந்தோம், ரெண்டும் கண்டுபிடிக்கல. அது கேட்டீங்களா நீங்க? சரி ஒரு பாடல் கேளுங்க.

0: என்ன பாடல் அமுதா?
1: சார் மனசுல வரவே
0: மாட்டேன்.
1: சரிங்க சார்,
0: பரவாயில்ல, நன்றி அமுதாமா. இப்போ நம்மளும் ஒளிபரப்பி இருந்தோம் அந்த பாடலை, நேரம் மிக கம்மியாக இருக்கு, அதனால் ஒரு இனிய பாடலை கேட்டுட்டு நம்மளோட நிகழ்ச்சியிலிருந்து
2: விடைபெறுகிறோம்.
0: கானல் மேனன்,
2: லக்ஷ்மி நாகேந்திரன், மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
0: நன்றி, வணக்கம் நேர்களே.

செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேலைநிறுத்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தொடங்கப்பட்ட காலை உணவு திட்ட உருவாக்கத்தின் மூலம் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் 1530,000 மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை 43 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பழனி மலைக்கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் இயக்கப்படும் என்று திருக்கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உள்ளிட்ட தமிழகத்தின் துறைமுகங்களில் 1ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் டேபிள் டென்னிஸ் அணி 3-2 என்ற கணக்கில் தாய்லாந்தை வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி கபடி பிரிவில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜாய் அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன்ற நரசி, நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கும் மகளிர் நேரம்.
4: செப்டம்பர் 23 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே.
1: வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் எத்தனையோ மனிதர்களை கடந்து போகிறோம், ஆனால் புது புத்தக பக்கங்களில் நாம் கடந்து

0: போகும் சில வரிகள் காலம் முழுவதும் நம்முடன் பயணிக்கும். மனதிற்கு நெருக்கமான சில வரிகளை வாசிக்கும்போது நாமே அறியாமல் நம் உதடுகளிலிருந்து ஒரு மெல்லிய புன்னகை அரும்பும். சில வரிகள் நமக்கு தன்னம்பிக்கையை தரும், சில வரிகள் நம்மை சிந்திக்க வைக்கும். அப்படி நம் மனதை தொட்ட வரிகளோடு இணைந்து பயணிக்கும் நேரமாக நம் கோடை பண்பலை நுறுப்புலி ஐந்தில் இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் உங்கள் மனதை தொட்ட வரிகளை பகிர்ந்து கொள்ள அறிமுக மகளிர் அழைக்கலாம் 24 24 26, அனைத்து மகளிரும் அழைக்கலாம் 24 24 29 மற்றும் 290 330 3 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர், வருக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து நாகலட்சுமி லங்கோன் பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கம்மா.
0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்கம்மா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்கம்மா?
0: நாங்க எல்லாருமே நலமா இருக்கோம்மா. சொல்லுங்க, படித்தது பிடித்தது?
1: இறையன் பையாவோட சிந்தனைகளை வந்து டாக்டர் சுந்தர ஆவடையார் ஐயா வந்து ஒரு புக்கா வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து நிர்வாகம் தலைப்பு அவர் கொடுத்துருக்காரு. ஒரு இது, ஆதிக்கம் செலுத்தாமல் நடத்தி காட்டுவதே சிறந்த நிர்வாகம். ஆணையிடாமலே அடிமணிய வைப்பதே சிறந்த நிர்வாகம். ஆளாமலே நடத்துவதுதான் சிறந்த ஆளுமை. தலை இருப்பவர்கள் எல்லோரும் தலையுடன் இருப்பதாக பொருள் அல்ல. சரியாக சிந்தித்து செயல்படுபவர்களே தலைக்கு தலை வணங்குபவர்கள். கோபப்படாமலேயே பலருக்குள் பாதிப்பை ஏற்படுத்துவதே சிறந்த தலைமை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்கம்மா.
0: நன்றிங்கம்மா, சிறப்பா சொன்னீங்க. நிர்வாகத்தை பத்தின ஒரு கருத்தை சொன்னீங்க, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொண்டு சௌந்தர்யா பேசுறேன்.
0: சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்கக்கா? பண்பலையில எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா?
0: பண்பலையில எல்லாரும் நலமா இருக்குமா? வேலைகள்லாம் முடிஞ்சதா
2: அக்கா? நான் வேலை செய்யாத ஒரு பொண்ணு இல்லைங்கக்கா.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது?
2: புத்தகம் பெயர் உண்மையான அன்புங்கக்கா. ஆசிரியர் பாரதியாருங்கக்கா. உண்மையான அன்புடையவர் யாரும் மீதும் கவப்பட மாட்டார். பிறருக்கு ஆறுதலாக பேசுவார். அவர்களது துன்பம் அப்போதுதான் குறையும். தவறு நேல்வது இயல்பு. அதனை திருத்தி கொள்பவர் உயர்வடைவார். உதவி செய்ய எத்தனை பேர் இருந்தாலும் சுய அறிவு அவசியம். அறிவு தேடலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. தனக்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கும் தீங்கழைத்துக் கொள்பவன் சோம்பேறி. எத்தனை இடத்திலும் பயப்படக்கூடாது. அதுவே தோல்வியின் தொடக்கமாகும். இது எனக்கு பிடிச்ச வரிங்க.
0: சிறப்பா சொன்னீங்கம்மா. அறிவு தேடல்ன்றது ரொம்ப அவசியம் அப்படின்ற கருத்தை சொன்னீங்க, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம்.
3: நான் திருச்சி மாவட்டம் திரையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
0: சந்திராமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: நாங்க நலமா இருக்கோம். நிலையத்துல இருக்கிற எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க,
3: ரொம்ப நன்றிங்க.
0: சொல்லுங்கம்மா, படித்ததில் பிடித்தது?
3: கனதா சொல்லுங்க. ஆசிரியர் கல்வி. தலைப்பு வந்து அன்பை முறிக்கும் ஆயுதங்கள்.
0: அன்பை முறிக்கும் ஆயுதங்கள், சொல்லுங்கம்மா.
3: கத்தி கொடுவாரு பயந்துடாதீங்க.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க.
3: நேரத்துக்கு காற்று போல அன்புக்கு வஞ்சனை. கடன் கருத்து வேறுபாடு. பொய் கடும் சொற்கள். தீய செயல் வீட்டில் பற்றாக்குறை. விரோதம் வைராக்கியம். சண்டைகள் கோபம். பிரிவினை பொறாமை வெறித்தனம். இவையெல்லாம் அன்பை முறிக்கும் ஆயுதம். பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை. உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதாங்க அன்பு.
0: நற்குணமே
3: நல்ல ஆஸ்தி. வறுமையில் பிறக்கலாம், அருமையில் வாழ்நாள் முழுவதும் கழிக்காது.

0: தவிர வேற எவ்வாறு பொய் சொல்வதில்லை. பிரியா விடைபெறுகிறேன். நன்றி.
1: சிறப்பா சொன்னீங்கம்மா. அன்பை முறிக்கும் ஆயுதங்கள் அப்படின்ற தலைப்புல நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளை.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை.
5: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
5: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
7: சத்யஜோதி பிலிம்ஸ் TG தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஆடிச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன்.
1: இசை பேசும் இசை காற்றாய் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது. பண்பலை சொல்லும் நேரம் நண்பகல் 12:17.
2: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் சகோதரிகள் அனைவரும் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா.
3: வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? மதியம் வணக்கம்க்கா.
1: மதியம் வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க.
3: பெங்கம்பேட்டில இருந்து அமுதாங்கா.
1: ஒருவர்
3: அருகில் இருக்கும் போது அவரது மதிப்பு ஒப்போது புரியாமல் சில நேரம் அவரது இல்லாமல் போகும் போது அவரது கொண்ட அன்பு அவரது இருக்கும் போது புரியாமல் தொடரும் மாற்றும் போது இருக்கும் பொழுது மதிப்பு வாழ்க்கையில் இழப்பு பிறகு உணர்வு சில நேரம் சில மனிதர்கள் செயல்பாடுகள் கண்ட பிறகு விடவும் அமைதியாக செல்லவும் உங்களது குறை சொல்லும் போது உங்களது புகழை பேசும் போது நீங்கள் உயர்வு நிலையை அடையும் போது எதிர்பார்க்கும் அன்பு நம் நேசிக்கும் உறவை கிடைக்கும் போது நம்மால் முடியும் மகிழ்ச்சி தோல்வி அடையும் போது பல நேரமாக இருக்கும் ஆனால் வெற்றி அடையும் போது ஒரு வழிதான் இருக்கும் எதிர்பார்த்த அன்பு அவ்வளோ
1: சிறப்பா சொன்னீங்கம்மா. மதிப்பை பத்தின உங்க கருத்தை சொன்னீங்க. தொடர்ந்து புத்தகங்கள் படிங்க. நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த

0: நேர் வருக. வணக்கம்.
1: சரிங்கம்மா.
0: வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: கமலாங்க. திருமங்கலம் தங்கலாச்சேரியில இருந்து கமலா.
0: கமலாம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா. ரொம்ப வருஷமாது பேசி
0: பேசி இப்ப என்ன போய் கிடைச்சிருச்சு? சந்தோஷமா பேசுறீங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா, சொல்லுங்க. படித்ததில் பிடித்தது?
1: படித்ததில் பிடித்தது விவேகானந்தர் பொன்மொழி நாலு வரி சொல்றேங்கம்மா.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: சாதிக்க நினைக்கும் பெண்களுக்கு சொல்ல விரும்புவது, வாழ்க்கையில் துவண்டு இருக்கும் போது நம்முடைய நம்பிக்கையை இழக்காமல் உத்வேகத்துடன் உங்கள் கனவுகளை நோக்கிய பயணங்களை தொடருங்கள். இதற்காகவும் உங்கள் கனவுகளை நிச்சயப்படுத்தாதீர்கள். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு லட்சம் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொந்த காலில் நிற்பதற்கு பணி சொல்லுங்கள். சமூக ஊடகங்களில் ஒட்டி கிடக்கும் தகவல்களை அறிந்து தொழில்நுட்பத்தை கற்றுக் கொள்ளுங்கள். உங்களால் முடித்த மாற்றத்தை இந்த உலகிற்கு கொண்டு வாருங்கள். அதை உங்கள் வீட்டிலிருந்தே தொடங்குங்கள். எல்லா பெண்களுக்கும் அவர்கள் குடும்ப ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஒரு விதமான தடைகள் இருக்கும். நம்மால் அனைத்து நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்மிடம் சிறிய குறைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அந்த பிரச்சனையை மட்டும் பெரிதாக நினைக்காமல் கொண்டு செலுத்துங்கள். உங்களுக்கு பெண்களுக்கு இது ஒரு இதுமாம்.
0: சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஆக்கப்பூர்வமான ஒரே திறமையான நிகழ்ச்சி கோடை கொண்டாடி பணிவான வணக்கம் சொல்லுகிறது. தேனி மாவட்டம் சொந்தம் ஷர்மிளா அன்பரவி.
0: உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்கம்மா.
2: ஷர்மிளா அன்பரவி.
0: ஷர்மிளா அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நாங்க எல்லாரும் நலமா இருக்கோம்மா. சொல்லுங்க, படித்ததில்? நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோம். சொல்லுங்கம்மா, படித்ததில் பிடித்தது?
2: எனக்கு படித்ததில் பிடித்தது மேடம் கண்ணதாசனோட ஒரு சின்ன கவிதை இருந்தது மேடம், சேனையை பத்தி.
0: சொல்லுங்கம்மா.
2: தேன் கூட்டுக்கு அருகே அனுமதிக்காத தேனே, பறவைகள் கூடுவற்றை ஒரு தேனை பார்க்கும் போது அதை மட்டும் அனுமதித்திருப்பது, பிறர் உழைப்பை திருடுபவன் மனிதன் மட்டுமே என எவ்வளவு மட்டமாக எடைப்பட்டிருக்கிறது இந்த தேனி. இது எனக்கு பிடிச்சிருக்கீங்களா?
0: சிறப்பா சொன்னீங்கம்மா, தொடர்ந்து படிங்க. நன்றிங்கம்மா. தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு. கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101.
4: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com.
4: கட்சவி இலக்கம்
3: 94-86-28-24-24.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை வழங்கிய மகளிர் நேரம்.
0: செப்டம்பர் 23 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே.
6: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது. நேரம் நண்பகல் 12:29. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
6: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம்.
6: உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. நல்ல இனிப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்று பேசுனீங்கன்னா இன்னும் தெளிவா கேக்கும்.
7: நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: ஆ, நலமா இருக்கோம்மா. இப்பயுமே கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது.
7: மேம் இப்போ
6: இப்ப சரியா கேக்குதுங்கம்மா, பேசுங்க.

0: இனிப்பிலிருந்து விடுபட்டு. இப்போ நான் சமீபத்தில் படித்த ஒரு வரியை வந்து இப்போ பகிர்ந்துக்கிறேன். விழுவதெல்லாம் எழுவதற்கே, அழுவதெல்லாம் சிரிப்பதற்கே, புயலுக்கு பின்னே அமைதி உண்டு, இருளுக்கு பின்னே வெளிச்சம் உண்டு. இந்த வரியை கேட்கும்போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் அதை ஒரு பாடம்னு நினச்சி அடுத்த அடி எடுத்து வைக்கணும்னு சொல்கிற ஒரு அருமையான வரி. இதை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் சமமானது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே வரியோடு இப்போ இணைப்பில் இணைந்திருக்கும் நேயர், வருக, வணக்கம். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், எஸ் கௌரி சங்கர். நலம் நலமறிய ஆவல்.
0: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க. படித்ததில் பிடித்தது?
1: வாழ நினைத்தால் வாழலாம் புத்தகங்க, சந்திரன் வீரமுத்து அவர் எழுதினதுங்க. வாழ்க்கை என்பது ஒரு விழா, அதை கொண்டாடி மகிழ வேண்டும். இருட்டை சுட்டி கொண்டிருப்பதை விட ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது மேல். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துப்பு இல்லாத படகை போலாகும். பிரச்சனை என்னும் கூட்டு தயாரிக்கப்படும் போதே தீர்வு என்னும் தாவியும் தயாரிக்கப்பட்டு விடுகிறது. நன்றிங்க சகோதரி.
0: சிறப்பா சொன்னீங்கம்மா, வாழ நினைத்தால் வாழலாம். நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையும் நேயர், வருக, வணக்கம்.
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரில இருந்து பாத்திமா.
0: பாத்திமாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நிலையத்தில் எல்லாருமே நலமா இருக்கோம்மா. சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது?
2: தவறை திருத்துவோம். அந்த புத்தகம் வந்து காலத்தின் வெளிப்பாடு. எழுதினவர் வந்து மௌலவி மூசை தௌஃபீக்.
0: சொல்லுங்கம்மா.
2: தவறு என்பது நாம் அறியாமல் இடறி செய்வது. பாவம் என்பது நாம் அறிந்து திட்டமிட்டு செய்வது. நாம் வாழ்க்கையில் இயல்பாக மனிதர்களுக்கு மத்தியில் செய்கிற அன்றாட நிகழ்வுகளில் பிரதானமானவை பெற்றோரை துன்புறுத்துவது, உறவுகளை சிதைப்பது, மோசடி செய்வது, அடுத்தவரை கெடுப்பது, வஞ்சகம் புரிவது, சூழ்ச்சி செய்வது, கோல் சொல்வது, புறம் பேசுவது, அவதூறுகளை பரப்புவது, ஏமாற்றுவது, நம்பிக்கைக்கு புறம்பாக நடப்பது, வாக்குறுதிகளை பின்பற்றாமல் நடப்பது, ஏமாற்றுவது, கேலி பேசுவது, இப்படி எண்ணற்ற பாவங்களை நம் வாழ்வில் தினம் தினம் அரங்கேற்றுவது. இவைகளில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர். அப்படிப்பட்ட நபர்களிடம் நாம் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் மன்னித்தால்தான் இறைவன் நம்மை மன்னிப்பான் என்கிறது இஸ்லாம் அர்த்தம். செங்கல் மீது ஒரு குடம் நீரை பாய்ச்சப்பட்டால் எவ்வித பாதிப்பும் செங்கலுக்கு ஏற்படாது.
0: சிறப்பா சொன்னீங்க ஃபாத்திமாமா. ஃபாத்திமாமா, வாழ்க்கைன்றது ஒரு முறைதான், அதுல நம்ம தவறுகள் செய்யும் போது திருத்திக் கொள்வோன்ற அற்புதமான கருத்தை சொன்னாங்க ஃபாத்திமாமா. நன்றிமா. தொடர்ந்து கேட்போம் நிகழ்ச்சிக்கு முன்.
3: என்னன்னு சொல்ல?
4: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: விரைவில் திருச்சி சாரதாசில்
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித் திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
2: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: மனம் தொட்ட வரிகளோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது. நேரம் நண்பகல் 12:41. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
4: அம்மா வணக்கம்மா, நான் அரசுக்கோட்டையிலிருந்து குழந்தை கரசம்மாள் பேசுறேம்மா.
3: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
4: முத முத பேசுறத நான் சந்தோஷப்படுறேம்மா.
3: எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா, எப்படி இருக்கீங்க?
4: அம்மா, புத்தகத்தோட பேர் வந்து கனவே களையாதே. இத வந்து மதுரை முரளி எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முத பொதுவா தனத்தில் சிறந்தது அன்னதானம், அடுத்தவருடைய பசியை போக்குகிறது. அதே மாதிரி தனி மனித செயல்பாட்டுல அதுவே சிறந்த தானம் என்னன்னா நிதானம். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்கணும். வாழ்க்கையிலையும் சரி, நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம ஏதாவது ஒரு நம்ம ஒரு கோபத்துல ஒரு வீட்டுல சண்டை போட்டோம்னா நம்ம ஒரு வார்த்தையை நம்ம நிதானமா தான் யோசனை பண்ணணும். படத்துல ஒரு வார்த்தையை அள்ளி விட்டுட்டோம்னா அது ரொம்ப கஷ்டத்துல வந்துடும் அப்படின்ட்டு நல்லா அழிவு அழகா அந்த 4 வார்த்தையை சொன்னதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா.
3: ரொம்ப நன்றிமா, நிதானத்தை பத்தி ஒரு சிறப்பான கருத்தை சொன்னீங்க, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்மா.
5: அன்பு சகோதரிக்கு இனிய முற்பகல் வணக்கம் கூறி பண்மலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவானம்.
3: விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்குங்க மேடம்.
3: சரிங்கம்மா,
5: நீங்க நிலையத்துல எல்லாரும் நலமா?
3: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கோமா. சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது.
5: நேற்று நான் பரமத்தி வேலூர் போனங்க மேடம், காய் வாங்கிட்டு வரலாம். அப்ப நூல் நிலையத்துக்கு போய் புக் எடுத்துட்டு வந்தாங்க மேடம். அதாவது தட்டுங்கள் திறக்கும் சொல்லி இரா வைத்தியநாதன் எழுதியது. சும்மா ஒரு 10 பக்கம் படிச்சுங்க மேடம், அதுல இந்த கருத்து புடிச்சிருந்தது.
3: சொல்லிருங்க.
5: அது சொல்றேங்க மேடம். ஒரு கருப்பு நிற சிறுவன் தன் தந்தையுடன் கடைச்சருவுக்கு சென்ற போது அங்கே ஒரு வியாபாரி சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை வர்ண பலூன்களை வானத்தில் பறக்க விட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அந்த சிறுவன் பலூன்காரரின் பின்னால் சென்று அவரது சட்டையை பிடித்து இழுத்து அவரிடம் கேட்டான், நீங்கள் ஒரு கருப்பு பலூனை விட்டால் அது பறக்குமா என்று. உடனே அவர் பதிலளித்தார், சிறுவனே, பலூன் மேலே எழும்பி சென்று பறப்பதற்கு அதனுடைய நிறம் காரணமில்லை, அந்த பலூனில் உள்ள காற்று இருக்கிறதே அதுதான் காரணமாகும் என்று. மனித வாழ்க்கைக்கு இது ஒரு பொருத்தமான உதாரணமாகும். நமது உடலுக்குள் இருக்கும் மனம், மனப்பாங்கு, இதுதான் வெற்றிகரமாக செயல்பட்டு நம் வாழ்க்கையில் உயர்வதற்கு வழிகாட்டுகிறது. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம்.
3: சிறப்பா சொன்னீங்க,
5: சொல்லான்னு வந்தேங்க மேடம்.
3: நல்லா சொன்னீங்கம்மா, சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து புத்தகங்கள் படிங்க, நன்றிங்கம்மா.

நேரம் நண்பகல் 12:49 ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் நான் படித்த ஒரு கருத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள், அது உங்களுக்கு அனுபவம். எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதீர்கள், அது உங்களுக்கு கனவு. நிகழ்காலத்தில் வாழ்ந்து காட்டுங்கள், அதுதான் உங்களுக்கு கிடைத்த வரம். நேற்று என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு இன்னைக்கு இருக்கும் இந்த அழகான நாளை தொலைச்சிடாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற இன்னைய நாள் நமக்கு கிடைத்த ஒரு வரம்னு நினைச்சு இன்றைய செயல்களை நம்ம நம்பிக்கையோடு தொடங்குவோம்.

0: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீல வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர்

0: மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
1: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு இன்டர்நெட் மித்ஸ் வெர்சஸ் ஃபேக்ட்ஸ். இன்டர்நெட்ல பல தகவல் சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கு, ஆனா அது எல்லாமே உண்மை இல்லை. சில மித்ஸை நம்மளே நம்பி நம்மளையே நம்ம பயந்து நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ சில காமன் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். மித், ஓடிபி சொன்னால் மட்டும்தான் மணி போகும், ஃபேக்ட் அது இல்லை. ஃபேக் லிங்க்ஸை கிளிக் பண்ணாலும் போகும், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிங்கனாலும் போகும், எது மூலியமாகவும் பணம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோஷியல் மீடியா யூஸ் குறைவு தான், எனவே நான் சேஃப், ஃபேக்ட் அது இல்லை. ஒரு கேர்லெஸ் கிளிக் கூட ஸ்கேமுக்கு காரணமாகலாம். ஃப்ரீ வைஃபை எல்லாம் சேஃப் கண்டிப்பாக கிடையாது. பப்ளிக் வைஃபைல டேட்டா தெஃப்ட் ரிஸ்க் நிறையவே இருக்கு. டெலீட் பண்ணால் ஆன்லைன் போஸ்ட்டு மறைஞ்சு போயிடும். இன்டர்நெட்ல ஒன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா அது எங்கயோ சேவ் ஆயிருக்குது, கண்டிப்பா அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹேக்கர்ஸ் வந்து ரிச் பீப்புளை தான் டார்கெட் பண்ணுவாங்க, கண்டிப்பா கிடையாது. சாதாரணமான மக்களையும் தினமும் டார்கெட் பண்றாங்க. அன்னோன் நம்பர்ல இருந்து வர லிங்கை ஓபன் பண்ணா எதுவுமே ஆகாது, கிடையாது. ஒரு கிளிக்கே ஒரு மால்வேரை கூட இன்ஸ்டால் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஷார்ட்டா இருந்தா ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். வீக் பாஸ்வேர்ட் வந்து ஈஸியா ஹேக் பண்ணலாம். ஒன்லி கம்ப்யூட்டர் தான் ஹேக் ஆகும், கண்டிப்பா கிடையாது. உங்க போன் கூட ஹேக் ஆகலாம். யூடியூப் அல்லது சோசியல் மீடியால சொல்ற ஹெல்த் டிப்ஸ், ஃபேக் மெடிக்கல் அட்வைஸ் எப்பவுமே டேஞ்சர். நினைவுல வைங்க, இன்டர்நெட்ல எல்லா தகவலும் உண்மை இல்லை, அதனால கேட்டதும் நம்பாதீங்க, வெரிஃபை பண்ணுங்க. அவேர்னஸ் தான் பெஸ்ட் சைபர் செக்யூரிட்டி.
2: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
3: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
4: நிகழ்ச்சியில் நிறைவான நேரம். புத்தகத்தின் பக்கங்களை மூடி வைக்கலாம், ஆனால் அந்த பக்கங்கள் நம் மனதில் திறந்துவிட்ட சிந்தனைகள் எப்போதுமே அழியாது என்று கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. மீண்டும் புலரும் எதிர்வரும் செவ்வாய் நண்பகல் 12 மணிக்கு வாசிக்க தெரிந்தவனுக்கு தனிமை என்பதே இல்லை, அவனது புத்தக அலமாரியில் அவனுக்காக பேச காத்திருக்கின்றன 1000 இதயங்கள் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் ஆச்சு இலையில பாத்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

வணக்கம் நேயர்களே. மலேசியாவின் கோலாலம்பூரில் இளமை காலத்தை கழித்த ராமன் மலேசிய தமிழ் மாணவர்களிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுகிறார். அவர் நீண்ட நாள் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவினால் தமிழகம் வருகிறார். வந்தவர் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறார். பின்னர் சென்னைக்கு வந்து மருத்துவ படிப்பை நோக்கி முன்னேற அங்கே ஒளிப்பதிவாளர் பி என் சுந்தரம் அவர்களின் அறிமுகம் இயக்குனர் ஸ்ரீதரின் நட்பை நோக்கி நகர்த்துகிறது. அந்த நட்பு நேரமில்லாத அளவிற்கு நடிப்பை நோக்கி தள்ளியது என சொல்லலாம் ராமன. ஆமாங்க, காதலிக்க நேரமில்லை படத்தில் அறிமுகம் செய்கிறார் கதாநாயகனாக ராமன. ஆனால் பேரை ரவிச்சந்திரன் அப்படின்னு மாற்றி அறிமுகமான எவர்கிரீன் படமான காதலிக்க நேரமில்லை பட பாடலோடு தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. திண்டுக்கல் பாரதி நகர் கணேசன், ரேவதி கணேசன், கல்பனா, நித்யஸ்ரீயின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் கே.ஜே. யேசுதாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி, பி. சுசீலா.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. இனி டி எம் சௌந்தரராஜன் பாடிய என் கடமை படப்பாடல். விரும்பி இருக்கின்றனர் தேனி ஆண்டிப்பட்டி பெருமாள் ஜோதி, கவி அமுதன், பாக்கிய பாரதி.

0: பாடல்கள்
1: காலத்தின் கண்ணாடி.
2: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல.
0: நினைவுகளின் தொகுப்பு.
1: உணர்வுகளின் சேமிப்பு பெட்டகம்.
2: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: தத்துவ புத்தகங்களின் ஒளி வடிவம்.
3: காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ.
1: சில நேரங்களில் ஆசிரியர்.
4: துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம்.
0: பல நேரங்களில் இதயம் சுமக்கும் இனிமை.
1: புத்தகங்களின் புதிய வாசமாய்
0: கோடை பண்பலை 100.5
1: நாள்தோறும் பிற்பகல் 1 மணிக்கு
0: நெஞ்சில் நிறைந்தவை.
1: நெஞ்சில் நிறைந்தவை
0: நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் இடம்பெற.
1: ஒரே ஊரைச் சேர்ந்த
0: 5 மிகாத உங்கள் பெயர்களுடன் உங்கள் விருப்ப பாடலை எழுதி அனுப்புங்கள் இந்த முகவரிக்கு.
1: நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி,
0: பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-1-0-3.
1: இது பழைய பாடல்களின் அணிவகுப்பு.
0: நினைவுகளை புதுப்பிக்கும் இசை தொகுப்பு.
1: நாள்தோறும் பிற்பகல் 1 மணிக்கு
0: நெஞ்சில் நிறைந்தவை.

0: கொடைப்பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான்

0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: நேரம் 1:15 கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இது நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது. இனி சுபதினம் படப்பாடல். கரூர் கோவை ரோடு அயன் முருகன் ஜஸ்வின் சுலோச்சனாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டாக்டர் எஸ் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க? ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.

கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டு இருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய வாணி ராணி படப்பாடலை விரும்பி இருக்கிறார்கள். தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பேச்சுமுத்து, ராமமூர்த்தி.

அன்பே ஆறுயிரே படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. விருதுநகர் ராஜபாளையம் ராமதிலகம் சுப்பிரமணியன் சிவா சத்யசுந்தரியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: நேரம் 1:30, கொடை பண்பலை 100.5 MHz. இது நெஞ்சில் நிறைந்தவையில் இனி இதய கமலம் படப்பாடல். ராமேஸ்வரம் மதினா ரம்ஜானின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
2: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
1: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. மதுரை தேத்தூர் துரையப்பா பூங்குழலி பத்மஸ்ரீ சக்திவேலின் விருப்பத்திற்காக பால் மனம் படப்பாடல் பாடலை பாடியிருக்கின்றனர் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா.

0: வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சி பேசிட்டு
1: இருக்கிறேன்.
0: கோடை பண்பலை 100.5 கீழ் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்து ஹேப்பி பண்ணிட்டு இருக்கிற நம்ம கோடை பண்பலைச்சு இந்த கொட்டாட்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.
2: பச்சை விளக்கு படப்பாடலை அடுத்து வழங்க வருகிறது கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. திருவாரூர் நன்னிலம் நாராயணன் நிலானி இனியாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சௌந்தரராஜன்.

நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கூடை பண்பலை. நீ டெல்லி டு மெட்ராஸ் படப்பாடல், திருச்சி தொட்டியம் கூன்ராக்கம்பட்டி குண்டுமணி பிச்சை முத்துவின் விருப்பத்திற்காக.

உங்களுடைய பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி அவள் ஒரு தொடர் கதை படப்பாடல். சேலம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்காவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: திரைப்பட ஒளிப்பதிவாளர் கே வி மணி பேசுகிறேன்.
1: நாம் சொல்வதும் நாம் கேட்பதும் அறிவார் அறிவார் எவரோ.
0: கோடை பண்பலை தமிழர் வாழ்வியலை அடைகாக்கும் பண்பாட்டு விழுமைகளை பதிவு செய்யும் செம்மாந்தபடி தொடர்ந்து நிகழட்டும்.

கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. கொடை பண்பலை 100.5 MHz-இல் இனி வென்றார் வந்தார்.

0: வணக்கம் நேர்களே. முந்தி வரும் கவிமுகள் கோடை பண்பலை நூறுபுழியில் வென்றார் வந்தார். நிறைய சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம் அப்படின்றது நம்மளுடைய மன நிறைவிலும் நம்மளுடைய கடமைகளையும் தங்களுக்கான வேலைகளையும் செய்து முடிப்பதில் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தனக்கான வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு அதில் வெற்றியும் பெற்று உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்து பகிர்ந்து கொள்ள இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைகிறார் சேலம் மாவட்டம் விளாம்பட்டி பெருமாள் அவர்கள். பண்பலின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறேன் உங்கள் லட்சுமி நாகேந்திரன்.
1: வணக்கம் மேடம்.
0: சிறப்புங்க,
1: அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து சேலம் மாவட்டம் விளாம்பட்டியிலேருந்து பெருமாள் வந்திருக்கீங்க. உங்களை வந்து பெருமாள் அப்படின்னு சொல்கிறது பரிச்சயமா இல்லை இன்னொரு பேரும் இருக்குன்றாங்க, அந்த பேரை சொன்னாதாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க?
1: ஆமாங்க மேடம், சேட்டுன்னு சொன்னாதாங்க தெரியும். பெருமாள்னா ப்ரூப் ரெக்கார்டுக்கு மட்டும்தாங்க பெருமாள், மற்றபடி செல்லமாக கூப்பிட்றது நம்ம பண்பலையில் நான் அறிமுகமானதே சேட்டுன்னு தான் அறிமுகமாக.
0: அதனால தான் கேட்டிருக்கேன், அந்த பேரை நீங்களே சொல்லணும், நானும் சொல்லணும்ல,
1: எனக்கும்
0: ஆசையாக இருக்கு.
1: சொல்லிடுங்க மேடம்.
0: சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேட்டு அவர்களோட தான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மோட இணைஞ்சிருக்காரு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில்.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சொல்லுங்க சேட்டு, ஏன் உங்களை வந்து சேட்டுன்னு சொல்கிறாங்க?
1: மேடம் நான் என் கூட பிறந்தவங்க ரெண்டு அக்கா, அவங்களுக்கு பின்னாடி நான் தான் பையன் போகிறதுனால செல்லமாக
0: சேட்டுன்னு. அப்போ வந்து இந்த பேர் வந்து ரொம்ப பரிச்சு, எல்லார் வீட்டுக்கள்லேயும் ஒரு சேட்டு இருப்பாங்க.
1: ஆமாங்க மேடம், ஆமாங்க.
0: சரி, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
1: மேடம் நான் அப்பா கூட விவசாயம் உறுதுணையாக பண்ணிகிட்டு இருக்கேங்க. அடிஷனலாக தனியார் பள்ளி வாகனம் ஓட்டிகிட்ருக்கேங்க. ப்ளஸ் மிச்சம் டைம் கிடைக்கிற நேரத்தில் இந்த டிஷ்ஷு கூட வச்சிட்ருக்குங்க.
0: அதாவது எந்த நேரத்தையும் வீணடிக்க சேட்டு அவங்களுக்கு மனசே இருக்காது, எல்லா நேரத்தையும் ஒரு பயனுள்ள நேரமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான வேலைகளை உங்களுக்கு
1: பகிர்ந்துக்கிறேன்.
0: இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கான நேரம்.
1: ஆமாங்க.
0: சரிங்களா, அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் பேச போகிறீங்க, நாங்கள் கேட்க போகிறோம்.
1: சரிங்க.
0: சரி, அதோட முதல் பாடலையும் கேட்டு வந்துருவோமா? சந்தோஷமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம் ஃபஸ்ட்டு நான் விவசாயம் பண்ணுறேங்க, எங்கள் மண்ணையும் தொட்டு வணங்கிக்கிறேன். எனக்கு முதல் முதலாக கொடை பண்பலையில் இந்த வாய்ப்பு கொடுத்த மண்ணுக்கும் மற்றபடி நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சி தலைவர்கள் உங்களுக்கு கணினி வர்த்தக பிரிவு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்லயே
0: எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டீங்க, உங்களை இங்கே அனுப்பணும்னு ஒரு அனுமதி கொடுத்தாங்கல்ல.
1: ஆமாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட்டு நன்றி சொல்கிறேங்க. அவங்க ஊக்குதல்னால என் மனைவியும் கூட வந்திருக்காங்க,
0: அவங்களுக்கு
1: உற்சாகத்தினாலையும் நான் இந்த அளவுக்கு இங்கே வந்திருக்கேங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? எனக்கு சாமுண்டி படத்தில் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த பாட்டை கொடுத்துருங்க.
0: கேட்கலாம்.
1: கொடைக்கானல் மண்ணையும் வணங்கிக்கிறேன், நான் விவசாயம் பண்ணுறேன் என் சொந்த மண்ணையும் வணங்கிக்கிறேங்க, அதுக்காக இந்த பாட்டுங்க.
0: அந்த பாடலை கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் நம்ம
1: பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம்.
2: மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு

0: சத்யஜோதி பிலிம் ஸ்ரீ ஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: எட்டு திசை மிஸ்ஸை மெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். 2:09 ஆயிடுச்சு இல்லைங்களா? சொல்லுங்க விளாம்பட்டி சேட் அவர்களே, உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது?
2: நல்லா இருந்ததுங்க மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தவளையும் நம்ம கோடை பண்பலைக்கு வர்றதுனாலே என்னன்னு தெரியல, மற்ற இடத்துக்கு போனால் கூட இந்த டைமுக்கு பஸ் கிடைக்காது. நான் வீட்டில் 2 மணிக்கு கரெக்டாக 2 மணிக்கு வண்டி எடுத்தேங்க. வண்டி கொண்டு வந்து ஸ்டாண்டில் போட்டு மறுபடியும் பஸ் ஏறங்கட்டையும் உடனே எல்லா டைமுக்கும் எனக்கு உடனே டக்கு டக்குன்னு பஸ் கிடச்சிதுங்க. 11 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டுங்க, கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். நானும் என் மனைவியும் பூங்காவை போய் ஒரு சுற்று பார்த்துட்டுங்க. அப்போ எனக்கு எப்படா சீக்கிரம் பண்பலைக்கு போவோன்னு தான் தோணுச்சுங்க.
1: முழு
2: ஆமாங்க முழு மனதோடு நாங்கள் இருந்து

0: பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: எட்டு திசை மிஸ்ஸை மெட்டுக்களை தரும் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். 2:09 ஆயிடுச்சு இல்லைங்களா? சொல்லுங்க விளாம்பட்டி சேட் அவர்களே, உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது?
2: நல்லா இருந்ததுங்க மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தவளையும் நம்ம கோடை பண்பலைக்கு வர்றதுனாலே என்னன்னு தெரியல, மற்ற இடத்துக்கு போனால் கூட இந்த டைமுக்கு பஸ் கிடைக்காது. நான் வீட்டில் 2 மணிக்கு கரெக்டாக 2 மணிக்கு வண்டி எடுத்தேங்க. வண்டி கொண்டு வந்து ஸ்டாண்டில் போட்டு மறுபடியும் பஸ் ஏறங்கட்டையும் உடனே எல்லா டைமுக்கும் எனக்கு உடனே டக்கு டக்குன்னு பஸ் கிடச்சிதுங்க. 11 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டுங்க, கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். நானும் என் மனைவியும் பூங்காவை போய் ஒரு சுற்று பார்த்துட்டுங்க. அப்போ எனக்கு எப்படா சீக்கிரம் பண்பலைக்கு போகணும்னு தான் தோணுச்சுங்க. ஆமாங்க, முழு மனதோடு நாங்கள் இருந்துட்டு 6 மணி ரேஞ்சு தாங்க நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு போய் ஃபஸ்ட்டு வேலையாக வானொலி சுவிட்ச் போடுறதாங்க என் வேலை.
1: சாப்பாடு
2: பெரிய பொண்ணு வாசனாங்க, சின்ன பொண்ணு நந்தனா. பெரிய பொண்ணு 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, சின்ன பொண்ணு 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. தம்பி நிமலனுங்க, அவனுக்கு 5 வருஷம் தாங்க ஆகுது, யூகேஜி சேர்த்துருக்கங்க.
1: இல்லை பேர்கள் நல்லா இருக்குது. வாசனா,
2: நந்தனா,
1: நந்தனா, விமலன், அழகான பெயர்கள். பெயர்கள் யார் வச்சா?
2: பேர்கள் தமிழ் பேர்லேயே வைக்கணுன்னுடைய ஆசைங்கம்மா. ஏன்னா இப்போ நம்ம பண்பலையுமே அதுக்குமே நம்ம பழமையில் தான் காரணம். தமிழ்லேயே பேசி பழகிட்டதுனால தமிழ் பேரையே வைக்கணுன்ட்டு வச்சுட்டேங்க, வடமொழி சொல் கலக்காமல்.
1: ஓ, பேர் நல்லா இருக்குது. அழகான பேர்களை தான் வச்சுருக்கீங்க. இந்த பாடல் யாருக்காக கேட்கலாம்
2: மேடம்? அடுத்த பாடல் நம்ம பண்பலைக்காக கேட்குறேங்க. ஏன்னா ஊரெல்லாமே நம்ம பாட்டு தான் பாடிட்டுருக்கோம். இப்போ எஃப்எம்லேயும் அந்த பாட்டு தான் பாடப்போகுது. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அந்த படத்தில், ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: சரி, பாடல் கேட்கலாம்.
2: சரி,
1: உங்களுடைய திருமணம் அப்படின்றது எந்த வகையான திருமணம்? எந்த வகைன்னு சொல்ல முடியாதுன்னு எதுன்னு கேட்குறாங்க. காதல் திருமணம் இருக்குது, பெரியவர்கள் பார்த்த திருமணம் இருக்குது. இப்போலாம் வந்து காமன் ஆயிடுச்சு, பெரியவர்கள் காதல் திருமணம் பெரியவர்கள் பார்த்து வைக்கும் திருமணமாகவும் மாறிவிட்டது இல்லைங்களா?
2: ஆமாங்க, பெரியவர்கள் பார்த்து செஞ்சு வச்சு திருமணம் தான்.
1: சொந்தமா பொண்ணு?
2: சொந்தம் தாங்க, தூரத்து சொந்தங்க.
1: இதுக்கு முன்னாடி நர்மதாவை பார்த்துருக்கீங்களா?
2: பார்த்துருக்குங்க.
1: பார்த்தீங்க, அப்போ பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க தானா அப்படின்னு தோணலை அவங்களுக்கு?
2: தோணுச்சிங்க.
1: தோணுச்சா? நர்மதா, நோட் திஸ் பாயிண்ட். உங்களுக்கு இப்படி கோர்த்து விடுறதா அந்த முத்தோட வேலையாவே இருக்கும். பார்த்துக்கோங்க நர்மதா.
2: அவங்க தான் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க.
1: ஆனால் நீங்கள் வந்து இவங்க தானா அப்படின்னு தோணுச்சு.
2: ஆமாங்க,
1: அது என்றைக்காக சொன்னீங்களா நர்மதாட்ட? இப்படி தோணுச்சு நர்மதா, இருந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்
2: சொல்லியிருக்கேங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேங்க.
1: சொல்லி காமிச்சிருப்பீங்க. அன்னைக்கு உடைய பார்த்தேன்ல, இப்படி திரும்பிட்டு போனேன் அப்படின்னீங்களா?
2: ஆமாங்க. அதனால் என்னுடைய திருமணத்துக்கு முக்கிய காரணம் எங்கள் சித்தப்பாங்க. சித்தப்பா பேர் சீனிவாசனுங்க. சித்தப்பா சித்தி கண்ணகி அவன்தாங்க.
1: நர்மதாவை பார்த்துருக்கீங்களா?
2: பார்த்துருக்குங்க.
1: பார்த்தீங்க, அப்போ பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க தானே அப்படின்னு தோணலை அவங்களுக்கு?
2: தோணுச்சிங்க.
1: தோணுச்சா? நர்மதா, நோட் திஸ் பாயிண்ட். உங்களுக்கு இப்படி கோர்த்து விடுறதா அந்த முத்தோட வேலையாவே இருக்கும். பார்த்துக்கோங்க நர்மதா.
2: அவங்க தான் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க.
1: ஆனால் நீங்கள் வந்து இவங்க தானா அப்படின்னு தோணுச்சு.
2: ஆமாங்க,
1: அது என்றைக்காக சொன்னீங்களா நர்மதாட்ட? இப்படி தோணுச்சு நர்மதா, இருந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்
2: சொல்லியிருக்கேங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேங்க.
1: சொல்லி காமிச்சிருப்பீங்க. அன்னைக்கு உடைய பார்த்தேன்ல, இப்படி திரும்பிட்டு போனேன் அப்படின்னீங்களா?
2: ஆமாங்க. அதனால் என்னுடைய திருமணத்துக்கு முக்கிய காரணம் எங்கள் சித்தப்பாங்க. சித்தப்பா பேர் சீனிவாசனுங்க. சித்தப்பா சித்தி கண்ணகி அவன்தாங்க எனக்கு முன்னின்னு செஞ்சு வச்சாங்க.
1: சரி, இப்போ இந்த ஸ்ரீனிவாசன் ஐயாவை நன்றியோட பார்க்குறீங்களா?
2: பார்க்குறேங்க. அவர் கூப்பிட்டுருந்துங்க, அவர் கால் கொஞ்சம் வழினால வர முடியல இல்லைங்களா? அவர் தான் வந்திருப்பார். என் மனைவி வந்த இடத்துக்கு இன்றைக்கி அவர் வந்திருப்பார். எங்கே போனாலும் கூப்பிட்டா வந்துடுவாருங்க. அவருக்கு வர முடியாத சூழ்நிலையினால வர முடியலைங்க. இப்போ வெளியில் வரும்போது கூட பேசிட்டு தாங்க வந்தேன். போயிட்டீங்களா நிலையத்துக்கு? போயிட்டீங்களா என்னன்னு கேட்டாருங்க. பேசிட்டு தான் வந்தேங்க.
1: நிறைய விஷயங்கள் பேசுவோமா, இந்த பாடலை கேட்போமா?
2: ரொம்ப நன்றிங்க, பேசலாம்.

0: பார்த்துங்க, அந்த கோபத்தையுமே அவங்க
1: தாங்கிக்குவாங்க. எப்படியெல்லாம் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க? கோபம் வரதே சரியில்லாத ஒரு விஷயம்.
0: ஆமாங்க.
1: அந்த கோபத்தை எப்படிலாம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க?
0: சத்தம் அதிகமாக போட்டு வெளிப்படுத்துவாங்க. கத்திருவேன், சத்தம் அதிகமாக போட்டு வெளிப்படுத்திடுவாங்க.
1: அவங்க அமைதியாக பேசுவாங்க.
0: அவங்க அமைதியாக பேசுவாங்க. எது சொன்னாலும் உடனே கண் கலங்கிடுவாங்க. அதை மறுபடியும் என்கிட்ட திருப்பி பேசுறதுக்கு முடியாது, கண் கலங்கிடுவாங்க. நான் கண் கலங்கிறது பார்த்து நான் கம்மன் அப்படியே கொஞ்சம் அடங்கிக்குவாங்க.
1: பதில் அதுதான்.
0: ஆமாங்க.
1: சரி, உங்களுடைய பயணம் வந்து கொடைக்கானல் பயணம் இதற்கு முன்பாக இருந்திருக்கா?
0: இல்லை, ரெண்டு டைம் வந்திருக்கு மேடம். இதுக்கு முன்னே ஒரு டைம் மாமா அக்கா ஃபேமிலியோட காரில் வந்தேங்க. அப்பயும் நம்ம நிலையத்துக்கு வந்து பார்த்துட்டு தாங்க வந்தேன். அப்போ லீனா வீணபத்திர மேடம் வந்து நமக்கு என்னை சுற்றி காமிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டிராவல்ஸில் வந்தேங்க. எங்களுக்கு ரெண்டு டிராவல்ஸ் இருக்குதுங்க, எங்கள் டிராவல்ஸ்லேயே வந்தோம். அப்போ பசங்க யாரும் இங்கே வரல, அதனால நான் அப்படியே போயிட்டுங்க. அப்பயே ரொம்ப எனக்கு ஃபீலிங்காக தான் இருந்தது, இவ்வளோ தூரம் போய் பண்பலைக்கு போக
1: முடியலையேன்னு.
0: ரெண்டு டைம் வந்திருக்கேங்க மேடம்.
1: அப்போ வந்ததுக்கும் இப்போ மனைவியோட முதல் முறையாக கொடைக்கானல் பயணம் பண்ணியிருக்கீங்க.
0: இப்போ முழுக்க முழுக்க நம்ம பண்பலைக்காகவே வந்திருக்கேன் மேடம்.
1: ஏன்னா அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து அதை அவங்கள்ட்ட ஏதோ நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டே வந்தீங்களா?
0: ஆ, பேசிட்டு தாங்க மேடம். சீக்கிரம் போகலாம். அவங்க அப்பயும் சொன்னாங்க மேடம், பூங்காக்கே கூட போக வேணாம், நம்ம அங்கே போனால் லேட் ஆகிடும், பஸ் கிடைக்காம லேட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, நம்ம நேராக நிலையத்துக்கே போயிடலாம் அப்படின்னாங்க. 11 மணிக்கெலாம் வந்துட்டேங்க மேடம். சரி, 1 மணிக்கு தான் இங்கே வர சொல்லியிருந்ததுனால நான் சரி அங்கே போய் கொஞ்சம் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு. அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு அங்கே கூப்பிட்டு போனாங்க மேடம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பண்பலை மட்டும் காட்டிட்டு போனால் சரி ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா பண்ணுறதுக்காகவே. அப்பயுமே அவங்க
1: நீங்கள் மனசார செய்யலையாத?
0: இல்லைக்கா, மனசார தாங்க நம்ம செஞ்சேன். இருந்தாலும் அடிஷனலாக சரி அதையும் காட்டிகிட்டே போயிடலாம்ன்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்தேங்க.
1: அப்போ வந்து நான் சென்ற முறை வந்தேன், வீட்டோடு சேர்ந்து வந்தேன், அம்மா அக்கா அவங்களோடலாம் வந்தேன், இப்போ உன்னோட வந்திருக்கிறேன், இப்படி இருக்குது பயணம், பாரு மலையை, பாரு ரோடை அப்படின்லாம் நீங்கள் எதுவும்
0: சொல்லி காட்டியிருக்கேன் மேம். காட்டிட்டு தான் வந்தேங்க.
1: சொல்லிட்டு தான் வந்தீங்க.
0: பூங்கொல்லாம் பனிமேட்டம் மூட்டம்லாம் அப்படியே வந்து எங்களை தழுவிட்டு போச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்போலாம் நான் கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க. இப்போ கூட்டம் அவ்வளோக்கா இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்ததுங்க பூங்காவெல்லாம்.
1: பரீட்சையெல்லாம் நடக்குதுல்ல?
0: ஆமாங்க.
1: கொடைக்கானல் இப்போ தினந்தோறும் மழை வேற.
0: ஆமாங்க மேடம்,
1: மழை வருது.
0: இப்போ கூட மேகமூட்டமாக தாங்க இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா இப்போ கொடைக்கானலுக்கு வத்தல் கொண்டுலேருந்து மேலே கொடைக்கானல் வரும்போது எங்களுக்கு ஒரே சீட்டு கிடைக்கல. அவங்களுக்கு சீட்டு கிடச்சி நான் கொஞ்சம் நின்றுட்டு வந்தேன், அப்புறம் எனக்கு தனியாக சீட்டு கிடச்சிது. அதை ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பகிர்ந்துக்க முடியல.
1: சீட்டு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நின்றுக்கிட்டேனால இன்றைக்கி நான் கொடைக்கானல் வானொலி போயே தீர்வேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியத்தில் வந்து சேர்ந்துருக்கீங்க.
0: ஆமாங்க மேடம்.
1: என்ன பாடல் கேட்கலாம் அடுத்து?
0: மேடம், அடுத்து என் செல்ல மகனுக்கு பிடிச்சதுங்க, பொன்மன செல்வன் படத்துலேருந்து நீ பொட்டு வச்ச தங்க குடம். இந்த பாட்டை கேட்டால் என் தம்பி கூடையே பாடிட்டு இருப்பாங்க.
1: எப்படி
0: இந்த லைன் 4 லைன் அவன் பாடுவாங்க, கூட இந்த பாட்டை பாடுவான்.
1: அப்போ நீங்கள் எதுவும் சொல்லியிருக்கீங்களா? ஒரு பாட்டை மட்டும் இப்படி பாடிக்கிட்டு இருக்கியே, ஒரு பாட புத்தகத்தில் சொல்ல சொன்னால் நீ சொல்கிறியா?
0: நான் கொட்டி போயிருந்த மேடம், இப்போ தான் மேடம் 5 வயசு ஆகுது, இப்போ தான் கேஜி சேர்த்துருக்கேங்க, அதனால் அவன் விருப்பத்துக்கு விட்டுருவோங்க.
1: இந்த மனப்பான்மை வந்து வேணும் இல்லைங்களா? நிறைய பேர் வந்து அதை குழந்தைங்க ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக ஏதோ ஒன்று செய்யும்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, புத்தகத்தில் இருக்கிறத சொல்கிறியா அப்படின்னு நிறைய ஒரு எல்லாத்துகிட்டையும் அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. அதை தகர்க்கணும் கொஞ்சம்.
0: இப்போ
1: நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய போக்கில் அவங்களால எல்லாமே முடியும். இப்போ உள்ள கிட்ஸுக்கு சொல்லவே வேண்டாம் குழந்தைங்களுக்கு, இல்லைங்களா? எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க போக்கில் விட்டு நம்ம பின்னண்டு பாதுகாத்துக்கிட்டு வழி
0: நல்லா கூட பாடிட்டு இருப்பாங்க மேடம்.
1: ம்,
0: அதனால் அவனுக்காக இந்த பாட்டுங்க மேடம்.
1: கேட்கலாங்களா?
0: கேட்கலாம் மேடம்.

0: இணைய அலைவரிசை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. வென்றார் வந்தார் 2:25. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு சேலம் மாவட்டம் விளாம்பட்டி சேத் அவர்கள்.
1: சொல்லுங்க மேடம்.
0: ஒரு உற்சாகம் உங்களை பார்த்தாலே இருக்குது.
1: அப்படிங்களா மேடம்? ஆமா, ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: வீட்டுக்காரமா நர்மதா அவங்களுடைய முகமும் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கலையா இருக்குது, சிரிச்ச முகமா இருக்கீங்க அப்படின்னா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து இருக்குது. என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா அந்த வார்த்தையை? குடும்பத்துல ஒரு சந்தோஷமும் எப்பயும் நிலவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்.
1: ஆமாங்க மேடம், ஏன்னா நாங்க 4 இடத்துக்கு போறோங்க. எங்க எது வேணாலும் நடக்கலாம், வழியில ஏதாவது பிரச்சனையும் நடக்கலாம், போறதாவது ஏதாவது நடக்கலாம். ஆனா அவங்க அதே முகத்தை நம்ம இருக்கிற மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க மேடம். வீட்டுக்கு வந்தோடனே அதை உடனே மாத்திடுவாங்க, முகத்தை பார்த்தவே அது மாறிடுங்க.
0: சரி, நீங்க வந்து இப்ப வந்து அரங்கத்திற்கு வந்திருக்கீங்க, எந்த நிகழ்ச்சியில வெற்றி பெற்று இங்க வந்து சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க?
1: நான் வானவில்ல தங்கள் அனுப்புனனுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி

0: வெற்றி பெற்றாங்க.
1: வானவில் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து சொல்லி முத்தாரண தங்களிடம் மூலமா வந்திருக்கீங்க. அழைப்பு எப்ப வந்தது?
0: அழைப்பு எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வந்ததுங்க மேடம். அப்போ அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கால் அடிபட்டதுனால இப்போ வர முடியாது, சரி கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 1ஆம் தேதியே கூப்பிட்டுருந்தாங்க மேடம். அப்போ கொஞ்சம் நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குனாலும் பண்பலைக்கு போய் ஆகணும் உற்சாகத்திலே வந்துட்டேங்க.
1: இப்போ வந்து நீங்கள் பள்ளி வாகனம் ஓட்டுறதுனால எப்படியெல்லாம் வந்து அந்த பாதுகாப்பு விதிமுறைகள் உங்கள் குழந்தைங்க, இப்போ அதில் போகிற 10 குழந்தையாக இருக்கட்டும், 5 குழந்தையாக இருக்கட்டும்

0: பண்பலைக்கு போய் ஆகணும் உற்சாகத்திலே வந்துட்டேங்க.
1: ஆஹா, இப்போ வந்து நீங்கள் பள்ளி வாகனம் ஓட்டுறதுனால எப்படியெல்லாம் வந்து அந்த பாதுகாப்பு விதிமுறைகள் உங்கள் குழந்தைங்க, இப்போ அதில் போகிற 10 குழந்தையாக இருக்கட்டும், 5 குழந்தையாக இருக்கட்டும், அவங்க உங்களுடைய குழந்தைங்க,
0: என் வேனில் ஏற 30 குழந்தைங்க என் குழந்தைங்க தான் மேடம். அவங்கள ஏற்றி காலையில் ஏற்றி ஸ்கூலில் கொண்டு போய் இறக்குறதும், மறுபடியும் சாயங்காலம் ஸ்கூலில் ஏற்றி மறுபடியும் வீட்டில் கொண்டு போய் இறக்குறது எங்கள் பொறுப்பு தான் மேடம்.
1: அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் மெனக்கெடல் கொடுப்பீங்க? அதில் வந்து இப்போ ஒரு வாகன ஓட்டுநராக நீங்கள் வந்து போகலாம், பள்ளி வாகனத்தில் இதுதான்ப்பா இருக்குது நான் பயன்படுத்தினேன் அப்படின்றது ஒரு விதமாக இருக்கலாம். அது முழுமையாக தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு நம்மளுடைய உணர்வோடு அதை ஒன்றி ஒரு விஷயம் செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ அவ்வளோ பொறுப்பான விஷயம், அத்தனை குழந்தைகளையும் அழைச்சிட்டு போகிற ஒரு விஷயம். நீங்கள் எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் முயற்சி செஞ்சு இந்த பாதுகாப்பு, என் வண்டியில் வர குழந்தைங்களுக்கு இது பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க?
0: மேடம், எங்கள் வண்டியிலையும் கேமரா இருக்குதுங்க, நான் பிரேக் அடிக்கும் போது டக்குன்னு அடிக்க மாட்டேங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு தான் பிரேக் அடிப்பேங்க. நான் ஓட்டுற வண்டியில் பிரேக் அடித்தா பிள்ளைங்க போய் முன்னாடி இடிக்க மாட்டாங்க, ஏதாவது எதிர்பார்த்த விதமாக ஏதாவது குறுக்க, அதாவது ரோடு சந்திப்புகள் ஏதாவது வண்டி வந்துட்டாவோ அல்லது ஏதாவது ஆடு மாடு, கிராமத்தில் தான் ஓட்டுறேன், சின்ன ரோடு தான் இருக்கும், அங்கே ஏதாவது ஆடு மாடோ கோழி இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டா என்னையே அறியாமல் அந்த விபத்தை தடுக்கிறதுக்கோசரம் அந்த பிரேக் அடிக்கிறதாங்க இருக்கும். மற்றபடி ஸ்டாப்பில் நிறுத்தி பிள்ளைங்களை ஏற்றக்குள்ளேயும் இறக்கக்குள்ளேயும் பொறுமையாக தாங்க பிரேக் போட்டு நிறுத்துவேன். வண்டி எடுக்கும் போதே சடனாக எடுக்க மாட்டேன், லேசாக எக்ஸலேட்டர் கொடுத்தாங்க மூவ் பண்ணி எடுப்பேன், ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்கும் சேஃபுங்க, எல்லா குழந்தைகளுக்கும் சேஃபாக இருக்கும். அதனால் அது என்னுடைய கவனத்தில் நான் எப்பயுமே வச்சுக்கோங்க மேடம். அதே மாதிரி ரிவர்ஸ் வரும்போதும் கேமரா, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் கீர் போட்டோன்னே கேமரா ஆன் ஆகிக்குங்க, ரிவர்ஸ் பார்த்துட்டு தான் ரிவர்ஸ் வருவாங்க. ஃப்ரெண்டில் போகும்போதும் குழந்தைங்க ஏதாவது வண்டி கிராஸ் பண்ணிட்டாங்களா, இப்போ லெஃப்டில் இறக்கிட்டோம்னா அவங்க குழந்தைங்க ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும், குழந்தைங்க ரைட்டில் தாண்டி டாட்டா எனக்கு வச்சுட்டு போன வாட்டி தாங்க நான் வண்டியை மூவ் பண்ணுவேன்.
1: அதான் அது ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும், ஏன்னா பெற்றவர்கள் வந்து குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு போகும்போதும் ஒரு நல்ல வந்து ஒரு புரிதல், அதாவது வாகன ஓட்டுநருக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் இடையில் வந்து ஒரு புரிதல் இருக்கணும்.
0: எப்படின்னா
1: இவர் வந்தால் பயம் இல்லாமல் என் குழந்தைய ஏற்றி விடலாம், இவர் வந்தால் ஐயா இன்னைக்கு அந்தானே வந்துட்டாரா, அவங்க தான் வருவாங்க எப்பயும் வாகனத்தில், இருந்தாலும் வந்து ஒரு மன அமைதியை வந்து பெற்றவங்களுக்கு தரது அந்த வாகன ஓட்டுநரோட செயல்கள் மூலமாக வந்து காண்பிப்பாங்க.
0: ஆமாங்க மேடம்.
1: அப்போ வந்து குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்லியிருக்கீங்களா,

0: இருக்கும். அங்கே
1: ம்
0: எதாவது ஆடு மாடோ கோழி இந்த மாதிரி எதாவது வந்துட்டால் என்னையே அறியாமல் அந்த விபத்தை தடுக்கிறதுக்கோசரம் அந்த பிரேக் அடிக்கிறதா தாங்க இருக்கும். மற்றபடி ஸ்டாப்பில் நிறுத்தி பிள்ளைங்களை ஏற்றக்குள்ளேயும் இறக்கக்குள்ளேயும் பொறுமையாக தாங்க பிரேக் போட்டு நிறுத்துவேன். வண்டி எடுக்கும் போதே சடனாக எடுக்க மாட்டேன், லேசாக எக்ஸிலேட்டர் கொடுத்தாங்க மூவ் பண்ணி எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்கும் சேஃபுங்க, எல்லா குழந்தைகளுக்கும் சேஃபாக இருக்கும். அதனால் அது என்னுடைய கவனத்தில் நான் எப்பயுமே வச்சுக்கோங்க மேடம். அதே மாதிரி ரிவர்ஸ் வரும்போதும் கேமரா, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் கீர் போட்டோன்னே கேமரா ஆன் ஆகிக்குங்க. ரிவர்ஸ் பார்த்துட்டு தான் ரிவர்ஸ் வருவாங்க. ஃப்ரண்டில் போகும்போதும் குழந்தைங்க ஏதாவது வண்டி கிராஸ் பண்ணிட்டாங்களா, இப்போ லெஃப்டில் இறக்கிட்டுனா அவங்க குழந்தைங்க ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ரைட்டில் தாண்டி டாட்டா எனக்கு வச்சுட்டு போன வாட்டி தாங்க நான் வண்டியை மூவ் பண்ணுவேன்.
1: அதான் அது ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும். ஏன்னா பெற்றவர்கள் வந்து குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு போகும்போதும் ஒரு நல்ல வந்து ஒரு புரிதல், அதாவது வாகன ஓட்டுநருக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் இடையில் வந்து ஒரு புரிதல் இருக்கணும்.
0: எப்படின்னா
1: இவர் வந்தால் பயம் இல்லாமல் என் குழந்தைய ஏற்றி விடலாம், இவர் வந்தால் ஐயா இன்னைக்கு அந்தானே வந்துட்டாரா, அவங்க தான் வருவாங்க எப்பயும் வாகனத்தில். இருந்தாலும் வந்து ஒரு மன அமைதியை வந்து பெற்றவங்களுக்கு தரது அந்த வாகன ஓட்டுநரோட செயல்கள் மூலமாக வந்து காண்பிப்பாங்க.
0: ஆமாங்க மேடம்.
1: அப்போ வந்து குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்லியிருக்கீங்களா,

0: அது கேட்பீங்களா?
1: எப்போதாங்க மேடம் கேட்பேன், எப்போதாங்க. நம்மளது ஒரு சில நேரத்தில் சரியாக எடுக்காது
0: சில
1: மேடம்.
0: இடையூறுகள் இருக்கிற
1: ஆமாங்க,
0: காரணத்தினால.
1: அதனால் அந்த சமயத்தில் மட்டும் மாற்றி கேட்டவங்க.
0: என்ன நிகழ்ச்சி ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கீங்க?
1: வானவில்லுங்க. வானவில் திக்குமுக்கு வண்ண தூரிகை.
0: எதுக்காக வானவில வந்து இப்போ வந்து திக்குமுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வானவில் வந்து ரொம்ப விரும்பி கேட்கறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மேடம் நாம் கம்மியாக படிச்சிருந்தாலுமே நமக்கு உண்டான அறிவு அதில் கிடைக்கும் மேடம் எங்களுக்கு.
0: ஆஹா,
1: ரொம்ப அறிவு களைஞ்சிங்க, எல்லா தகவலும் அதில் கிடைக்குங்க. நல்லது கெட்டது இன்பத்துண்ண எல்லாமே எல்லா நேர்களும் பயந்துக்குவாங்க. நம்ம அறிவிப்பாளர்களாகட்டும், மயிலப்பன் சார் கொடுக்குற தலைப்புலாம் சொல்ல வேணாம்,
0: அடிச்சுக்க முடியாது.
1: அதனால வானவில் தவறாம கேட்டுருவாங்க.
0: அது யதார்த்தமான வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு விஷயமா பார்க்கணும்.
1: இங்க வந்து உட்காந்து பார்க்கும்போது தெரியுது அவ்வளவும் ரெக்கார்டு எப்படி நீங்க அவ்வளவு எங்க கூடயும் பேசிக்கிட்டு நிகழ்ச்சியும் கரெக்டா நடத்துறீங்களா, எங்களுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்குதுங்க. வானவில் ஒரு டைம் நேர்ல பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குங்க.
0: வானவில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரிதான்.
1: சரி சரி, வானவிலும் பாக்கணும், திக்குமுக்கு வண்ண துறைகளாம் நம்ம ரவி அண்ணாவும் மகேஸ்வரி மேம் கலக்குவாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம் இப்ப
1: மேடம்? நான் வருஷமெல்லாம் வசந்திருந்தேன், எங்கே அந்த வண்ணிலாம்.
0: எதுக்காக
1: இந்த பாட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இந்த பாட்டு
0: எதுக்காக காரணம் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது, என்ன காரணத்தினால
1: பாட்டு? நான் மேடையில் ஏறிய பாடி இருக்கேன் மேடம் எங்க ஊர் ஒரு இசை கச்சேரியில.
0: ஆஹா, எந்த வருஷத்துல பாடல் வந்த வருஷமா?
1: ஆ, வந்த வருஷமே மேடம், ஒரு 1-2 இயர்ஸ்லேங்க பாடல் வந்து 1-2 வருஷத்துலயே பாடியிருக்கேங்க.
0: அந்த வாய்ப்பு உங்களுக்கு யார் கொடுத்தா?
1: அந்த இசை கச்சேரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட சொல்லி அந்த வாய்ப்பு
0: வாங்கினாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டாங்களா? அவங்க வந்து எங்களுடைய பாடல் குழுல இருப்பாங்க, உன்னை எப்படி நான் பாட வைக்க அப்படின்லாம் கேட்கல.
1: இல்லைங்க, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லிங்க. உடனே பாட வச்சுட்டாங்க. பாட வச்சது இல்லாமல் உங்கூர் சேட்டு பாடியிருக்காரு, உங்கூருக்காரு பாடியிருக்காருங்க, அவருக்கு உச்சாரமாக கைத்தட்டுங்கன்னு கைத்தட்டு எனக்கு இன்னும் கரகோசம் அதிகமாக வந்ததுங்க.
0: ஆஹா, செவிகள் ஒன்று அதை ஒழிச்சிட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ பண்பலைக்கும் அப்படி தான், எங்களுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு பூஸ்டர்.
1: சரி,
0: உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய நல்ல கருத்துக்கள், நேயர்களாகிய எல்லோருடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் தான் எங்களுக்கு வந்து இன்னமும் மென்மேல பண்ணணும் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பாடல் ரெண்டு பேரும் எங்களுக்காக பாடுறீங்களா? அன்னைக்கு பாடின மாதிரியே இருக்கணும், இத்தனை வருஷம் கழிச்சு.
1: அதுக்கெல்லாம் இசை வேணுங்க மேடம்.
0: இசை போடாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் இசையை நாங்களே போடுவோங்க. என்ன சொல்லி சொல்றீங்க, நாங்களே போடுவோம், நீங்க பாடுங்க ரெண்டு வரி. சரி, நீங்க அந்த பாடல் பாடும்போது உங்களுக்கு திருமணம் ஆயிருந்ததா?
1: இல்லைங்க மேடம்.
0: அப்ப பாடுங்க. இப்ப
1: நர்மதா நான் பார்க்கவே இல்லைங்க மேடம்.
0: இப்ப பாடுங்க.
1: நானா

0: சத்ய ஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: இரண்டு மணி 39 நிமிடம். நம் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்த சிறப்பு விருந்தினராக நம்மளோட சேலம் மாவட்டம் விளாம்பட்டி பண்பலை பிரியர் சேட் அவர்கள்.
2: ஆமாம் மேடம்.
1: பண்பலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு?
2: ஆமாம் மேடம்.
1: எந்தெந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க
2: மேடம்? நான் ஃபஸ்ட்டு முன்ன மனம் விரும்புதேன்னு கொடுத்துருந்தோம்ல மேடம், அதில் பேசினாங்க. சவுந்தரராஜன் சார் என்கிட்ட பேசினார் ஃபஸ்ட்டு
1: அப்புறம் ஒருத்தவங்க அரை மணி நேரத்துக்கு.
2: ஆமாங்க, ஃபஸ்ட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷ சேரலில் ஒருத்தர் இடம்பெற்றாங்க, அதெல்லாம் ஃபஸ்ட்லேயே. அதெல்லாம் 2009-10 ரேஞ்சில் இருக்கு மேடம். அதுக்கப்புறம் இப்போ வானவில்லை, இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேங்க, ஞாயிற்றுக்கிழமை
1: வானவில்லை.
2: கலக்கல் கேள்வியில் வாய்ப்பு கிடைக்கலைங்க, அதில் பேசுனதில்லை. அந்த மாதிரி ஏன்னா இணைப்பு கிடைக்கிறதாங்க அதுதான் இருக்குது.
1: எல்லா நிகழ்ச்சிக்கும் இணைப்புக்கும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்கீங்க?
2: ஆ, செஞ்சுருக்கேன் மேடம். அப்புறம் நம்ம சுகமாக நைட் 10 மணிக்கு கொடுக்குறோம் இல்லைங்க, அதில் பேசியிருக்குங்க. அது ஒரு டைம் ரெண்டு டைம் தான் அதுவும் பேசியிருக்கேன்.
1: இப்போ இந்த நிகழ்ச்சி வென்றார் வந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது.
2: ஆமாங்க மேடம்.
1: இல்லைங்களா, அந்த அழைப்பு வந்த தருணம் எப்படி உணர்ந்தீங்க நீங்கள்?
2: என் ஃபோனில் ஆல் இண்டியா ரேடியோனே வந்ததுங்க மேடம். வரக்குள்ளேயே அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சிங்க. இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுங்க எதிர்பார்க்கலீங்க மேடம். ஏன்னா முன்னாடி எத்தனை நேயர்கள் இருக்காங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம், ஆனால் எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருந்தோம். டக்குனு சாயங்காலம் மாலை நேரம் ஒரு 5-6 மணிக்காக இருக்கு மேடம் கூப்பிட்டாங்க. ஆள் இண்டியான்னு வந்தோடனே ஒரு வீட்டுக்குள்ளே தான் டிஸ் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், வெளியே வழியான்ட்டேன். அங்கேருந்தால் அந்த எக்கோ சரியாக சவுண்டு கேட்காதுங்கிறது வீட்டு விட்டு வெளியே.

0: தாங்க பேசினேன்.
1: சரி, அந்த நேரம் நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? உடனே
0: வர முடியாது, அப்போ 1st எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வர
1: முடியாது,
0: அடுத்த வாரம் 17 கொடுத்துருந்தாங்க, அதுவும் வாய்ப்பு இல்லாத போச்சு மேடம். அப்புறம் 22 வந்துருந்து, அப்புறம் போன வாரத்தில் 2 தடவை கூப்பிட்டாங்க மேடம். சரி, நான் வந்துடுறேன், இந்த தர கண்டிப்பாக வந்துடுறேனே. சனிக்கிழமையும் கூப்பிட்டுருந்தாங்க, இந்த வாரம் வந்துடுறீங்களேன்னு, கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொன்னீங்க. நேற்றும் பேசியிருந்தாங்க மேடம்.
1: இப்போ வந்து கொடைக்கானலில் வந்து பூங்கா தவிர்த்து எந்த இடமெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா, இல்லை போயிருக்கீங்க?
0: ஆ, போயிருக்கேங்க மேடம். முன்னே வந்தப்பலாம் நான் போயிருக்கேன் மேடம். என் மனைவி தான் மேடம் அங்கெல்லாம் கூப்பிட்டு போய், மனைவி குழந்தைங்கள்லாம் காட்டணுங்க. அது மறுபடியும் அடுத்த தர லீவில் வந்து இப்போ காட்டிட்டு போகணுங்க.
1: அது எந்த இடம் ஞாபகம் இருக்கா?
0: குன்னாகோகை பார்க்கலாங்க. அங்கே ரொம்ப மேகம் மட்டும் வந்து கிட்டியை தவிட்டு போகும், அது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: போய் நில்லுங்க வெளியில, உங்களை அப்படியே மூழ்கி அடிச்சிரும்.
0: சரிங்க,
1: அப்படி இருக்குது. எதுக்கு நீங்கள் குணாகே போகிறீங்க? நம்ம வாசலுக்கு போங்க.
0: சரிங்க மேடம்,
1: மேகத்துக்காக. மற்றபடி மற்றதை ரசிக்கிறதுக்கு நீங்கள் குணாகேவ் தான் போய்.
0: ஆமாங்க மேடம். அதனால் இப்போ நான் இங்கே வரத்துக்கு எனக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் ஊக்குவிச்சாங்க மேடம். நண்பர் பெரியசாமி, என்னுடைய தமிழ் ஆசிரியர், என்னுடைய நெருங்கிய நண்பர் புருஷோத்தமன்.
1: அவர் தமிழ் ஆசிரியர். உங்களுடைய தமிழ் ஆசிரியர் இல்லை,
0: என்னுடைய தமிழ். எனக்கு நெருங்கி நண்பருங்க மேடம். அவரு அவருக்குலாம் அந்த ஒரு மணி நேரம் பத்தாதுங்க, அவரை கூட்டிட்டு
1: வந்திருந்தனா. நல்ல வேலைக்கு நீங்க வந்தீங்களா?
0: ஆமாங்க மேடம்,
1: நாங்க தப்பிச்சோம்.
0: ஆமாங்க, பயப்படாத பேசுங்க, நல்லா உற்சாகம் கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஏதாலும் போல்ட்டா பேசுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. என்னென்ன பேச நினைக்கிறீங்களோ எல்லாம் பேசிடுங்க அப்படின்னு.
1: ஒரு நாங்களும் அதான் சொல்றோம். ஒரு இன்னும் ஒரு 15-20 நிமிஷம், 17 நிமிஷம் கையில இருக்குது.
0: ஆமாங்க மேடம்,
1: நீங்க என்னவெல்லாம் நினைக்கிறீங்க?
0: எனக்கு எனக்கு பயமா இருக்கு, எது பேசுறோம் எது பேசாம விட்டுருமோ எனக்கு பயமா இருக்கு மேடம்.
1: அப்ப வந்து இப்ப ஒரு பாடல் கேட்போம்.
0: இல்ல மேடம், பேசலாம், அப்புறம் கூட பாடல் கேட்கலாம் மேடம்.
1: அதான் சொல்ல வந்தேன், பாடல் கேக்குற அந்த கேப்ல நீங்க என்னவெல்லாம் பேசலாம்னு யோசித்து வைங்க.
0: சரிங்க மேடம்.
1: அப்ப பேசிடுறீங்களா, இப்ப இருந்தே பேசுறீங்களா?
0: அப்ப கூட பேசலாம் மேடம்.
1: அப்ப பேசலாங்களா? அந்த பாடல் போடுற கேப்ல வந்து என்னென்ன பேசணும்னு எல்லாத்தையும் யோசித்துறீங்க. ஐயோ, நம்மளுக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு, நேரம் முடிய போகுதே. ஒரு மணி நேரம் நமக்கான நேரத்தை நம்ம விட்டுட்டோமா அப்படின்னா நீங்க யோசிக்க கூடாது.
0: என்னன்னு சொல்லிடுங்க மேடம், இது எவ்வளவு பெரிய மேடை மேடம், அதாவது எவ்வளவு பெரிய சாமான்லாம் வந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய இதுக்கு முன்னாடி இருந்த நில இயக்குநர்கள், எவ்வளவு பெரிய ஆளுங்க மேடம் அவங்கலாம். அவங்கலாம் அவங்க உட்காந்து நிகழ்ச்சி பண்ண இடத்துக்கு நான் வந்தது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி மேடம்.
1: ஏன்னா
0: வேற எந்த பண்பலை எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பண்பலையிலுமே இது நடக்காதுங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சி நேர்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அது நம்ம பண்பலை ஒன்று மட்டும்தான் மேடம், நம்ம கோடை பண்பலை பிள்ளையும் இது மட்டும்தாங்க மேடம். வேற எந்த பண்பலையும் நான் பேசியிருக்கேங்க, நாகர்கோவில்ல பேசியிருக்கேன், தருமபுரியில் பேசியிருக்கேன், எல்லா ஒரு 10 பண்பலைகள் போக பேசிருக்கேன் மேடம். எதுவுமே நம்ம உற்சாக டானிக் நம்ம எங்க கோடை பண்பலை தான் மேடம். எங்களுக்காக முழுக்க முழுக்க உங்க நேரத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பணி எதையுமே பார்க்காம உங்களுக்கு நைட்டு 12 வரலும் ப்ரோக்ராம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
1: உங்களுக்காக எங்கள் சேவை.
0: ஆமாங்க மேடம், கண்டிப்பாங்க.
1: அதுக்கு உங்களுடைய ஆதரவு தொடரட்டும் என்னைக்கும்.
0: எப்பயும் கண்டிப்பா தொடரும். எங்களை மாதிரி நேர்கள் ஆடும் உங்களுக்கு எப்பயுமே தொடர்ந்துட்டு இருக்கும் மேடம்.
1: இப்ப என்ன பாடல் கேட்கணும்?
0: இப்ப எங்க அப்பாவுக்காக கேட்டிருக்கோம் பாடல். படக்கோட்டி படத்துல இருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்தது அந்த பாட்டு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எங்க அப்பா பழைய
1: பாட்டு பிடிக்கும்.
0: ஆமாங்க மேடம், பழைய பாட்டு பிரியர். எங்க அப்பா 1 மணிலிருந்து 2 மணி வரலாம், ரேடியோ கம்மியா இருந்துச்சுனா அந்த 1 நேரம் மட்டும் சவுண்ட் அதிகமா வச்சிருவாரு. கெட்டியா இருந்து கேட்பாரு, அந்த 1 நேரம் மட்டும் சவுண்ட் அதிகமா வச்சு கேட்டுட்டு இருப்பாருங்க.
1: இப்ப வந்து நீங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து எல்லா விஷயங்களும் எனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது வந்து வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபர்களோட, நம்மளோட இணைஞ்சிருக்க ஒவ்வொரு நபர்களோடையும் ஒரு பிணைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருந்திருப்போம், ஆனால் அந்த விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப ஈர்க்கவும் செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி தகப்பன் அவர்களிடமிருந்து உங்களை ஈர்த்த ஒரு விஷயம், அதாவது தகப்பன் அந்த வார்த்தையை நம்மளை ஈர்த்துரும், அது வேற விஷயம். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு விஷயம் இருக்கும், அது என்ன விஷயமா உங்களை? எங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயம் ரொம்ப என்னை ஈர்க்கும், ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு நாள் சொன்னதில்லை அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்?
0: அவர் செய்கிற அளவுக்கு, அவருக்கு இப்போ 70 வயசு ஆயிடுச்சிங்க மேடம். அவர் செய்கிற வேலை இது வரைக்கும் இப்போ நான் செய்ய முடியாது. நான் 6 மணிக்கிட்டே தூங்கிட்டு இருந்தால் கூட அவர் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போய் சாணியில் அள்ளிட்டு பால் கறந்துட்டு வந்துடுவாருங்க. அது ஆனால் அவருக்கு ஈடு கொடுக்க, அவர்கிட்ட வேலைக்கு கூட ஈடு கொடுக்க இப்பயும் என்னாலே முடியாதுங்க மேடம். அவர் அந்த அளவுக்கு செய்வாருங்க. உடம்பு சரியில்லைனா கூட உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லவே மாட்டாருங்க மேடம். நானாக கூப்பிட்டா கூட அது 1-2 நாள் சரியாக போய்டும் போ, அது எதுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: அதை நீங்கள் வந்து உங்கள் தகப்பனார்கிட்ட வியந்து பார்க்குறீங்க.
0: ஆமாங்க மேடம்.
1: அதுக்கு என்னைக்காவது அப்பாட்ட கேட்டிருக்கீங்களா, எப்பா எனக்கும் இதை பழக்கி விடுங்கப்பா சொல்லியிருக்கீங்க?
0: கேட்டது மேடம், அவர் கேட்காமலே நான் அவரை பார்த்து கற்றுக்கணும்னு இருக்கேங்க. எதையுமே தாங்கி வருங்க. ரொம்ப முடியலனா தான் ஹாஸ்பிட்டல் போகலாம் வரு, இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு தாங்கி வரு. அப்படி தான் முடியலையா வந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக படுத்து இருந்துச்சு, மறுபடியும் அவர் வேலையை கண்டினியூ தொடங்கிடுவாருங்க.
1: பாடல் கேட்கலாங்களா?
0: கேட்கலாம் மேடம்.
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.

0: அழகிரி சுவாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: விளாம்பட்டி சேட்டவர்களே,
1: மேடம்
0: சிறப்பு விருந்தினர் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பொதுவான விஷயங்களாக இருக்கட்டும், பண்பலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், கருத்துக்களாக இருக்கட்டும் சொன்னீங்க நீங்கள். இப்போ வந்து ஒரு நேயராக நீங்கள் வெளியில இருந்து வானொலி கேட்டிருப்பீங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருப்பீங்க, அலைபேசி தொலைபேசி வழியாக உங்களுடைய குரல் இங்கே பதிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் நேரடியாகவே வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கீங்க. இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு மனசுக்கு எப்படி நெருக்கமாக இருக்கு?
1: ரொம்ப சந்தோஷமா, மறுபடியும் மீண்டும் மீண்டும் நேரத்துக்கு வரணும்னு தோணுது மேடம் எனக்கு.
0: ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், அதை விடுங்க.
1: சரிங்க மேடம், அதை ஏற்றுக்கிறேங்க மேடம். ஒன்றும் பிரச்சனை, ஏன்னா என்னை போன்ற மற்ற நேர்களுக்கு இந்த தொடர்ந்து இந்த வாய்ப்பு கொடுக்கணும் மாதிரி நான் கேட்டுக்கிறேங்க மேடம். ஏன்னா என்னை போன்ற எத்தனையோ நேர்கள் எங்கேயோ எங்கேயோ மூலையில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வைக்கணும், அவங்களும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம பண்பலையில் கொடுக்குற மாதிரி வேறு எங்கேயும் எந்த பண்பலையும் கொடுக்கல, ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வரணுங்க. அதே போல மேடம், இப்போ முன்னே நம்ம மகா சோமஸ்கந்தமூர்த்தி ஐயா, சவித்ரா ஐயா, சுப்ராயாலாம் இருக்குள்ள.
0: ஐயோ, நீங்கள் பேரை சொல்லும் போதே எனக்கெல்லாம் நடுக்கம் தட்டுதான்னு சொல்ல முடியல. அது வந்து பயம் கிடையாது, ஒரு மரியாதை கலந்த ஒரு.
1: ஆமாங்க மேடம், நாங்கள் ஒரு சில நேரில் நிகழ்ச்சியில் ஐயாவெல்லாம் பார்த்துருக்கோங்க. கிட்ட போகிறதுக்கே நாங்களும், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களும் கிட்ட போகிறதுக்கே பயப்படுவோங்க.
0: அது என்ன பயம்னு சொல்ல முடியாது, அது எப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. அந்த உணர்வு வந்து அந்த இருவருக்குமானது.
1: ஆமாங்க,
0: பொருத்தக்கூடிய ஒரு விஷயம்.
1: அப்போ 12 மணிக்கு தங்கலன்பன் படிச்சுட்டு இருந்தேன் அரை மணி நேரம் கண்டினியூ, பாட்டு கம்மியாக தாங்க போகும், லெட்டர் அதிகமாக படிப்போம். வெள்ளிக்கிழமை மட்டும் ஐயா வருவார்,
0: நாங்க வாசிக்கிறதுக்கு
1: உங்களுக்கு கை கால்
0: முத நாள் மீட்டிங்ல பத்திரம் வாசித்துருவோம். அப்பயே 10 அதிகாரிகள் இருப்பாங்க,
1: அவங்க
0: முன்னாடி வாசித்துருவோம். அடுத்த நாள் அந்த அரை மணி நேரம் ஐயா கூட உட்காந்து அந்த லெட்டரை வாசிக்கும் போதும், ஐயா அந்த பதில் சொல்லும் போதும் 10 முறை வாசித்துட்டு வந்துருவோம்.
1: ஆமாங்க மேடம், உங்க உச்சரிப்பு, உங்க பேச்சு, உங்க அந்த பாவனையிலே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மேடம். ஆனா அதே மாதிரி இப்போ வரையும் நிகழ்ச்சி வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மேடம்.
0: ஓஹோ,
1: குறை கடிதங்கள் நிறைய நிறைய
0: உங்களுடைய விண்ணப்பமா அதிகாரிகள் செவிகளுக்கு இது சென்றடையும்.
1: ஏன்னா இது சேர்த்தலாம், இது குறைக்கலாம், எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த குறை கடிதங்களில் முன்ன மாதிரியே வாரத்தில் ஏதோ ஒரு நாளைக்கு அல்லது மாசத்தில் ஒரு நாளைக்கு அது இந்த வாய்ப்பு கொடுக்கலாம் மேடம் நேயர்களுக்கு.
0: அப்போ வந்து ஒரு மெருகேற்ற மாதிரி இருக்கும்னு நாம அதை.
1: ஆமாங்க மேடம்,
0: நினைக்கிறோம்.
1: ஏன்னா உற்சாகட்ட அணிக்கா இருக்குங்க, அதை மறுபடியும் தொடர்ந்து செய்யலான்ட்டு நான் என் மூலியமாக உங்கள் மூலியமாகவும் ஐயா கிட்ட கேட்டுக்கிறேங்க.
0: சரிங்க,
1: நேரடி நிகழ்ச்சி
0: நல்லா நேரடியாகவும் கேட்டுட்டு.
1: சரிங்க மேடம், சொல்லிட்டு போகிறேங்க, அது வேணுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இன்னும் என்ன பேசுதுன்னு எனக்கு நேரத்தை அண்ணன் தாங்க பார்க்க சொல்லுது, எதை பேச வந்தோம் எதோ
0: 2:55 ஆயிடுச்சு இல்லைங்களா?
1: உட்காந்த மாதிரி
0: சொன்னீங்க அப்படின்னா நிறைவு செஞ்சுக்கலாம்.
1: 3-4 பாட்டு தான் போட்டிருக்கீங்க, 1 மணி நேரமே அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க, இன்னொரு 1 நேரம்
0: முடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. நீங்க தான் 1 நேரம் உட்காந்து பேசுனீங்க, உங்களுக்கே தெரியணுமா தெரியக்கூடாதா?

0: அதனால் ஆர்ஜிஎஸும் எதுவும் சொல்ல முடியாது மேடம், அறிவிப்பாளர்களும் எல்லாமே நல்லா உற்சாகமாக எல்லாம் நல்லா பண்ணுறீங்க மேடம்.
1: ஆஹா, நன்றி.
0: நன்றி மேடம் உங்களுக்கும்.
1: சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை மொதல் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எப்படியெல்லாம் அமையுதுன்னு தான் தெரியாது. ஆனால் ஒரு நேயராக உங்களுடைய இந்த ஒரு விஷயமும் அதிகாரிகளுக்கு அதுக்கு போகும் இல்லைங்களா? வாரத்தில் இல்லாட்டி மாதத்தில் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது குறை கடிதங்கள்,
0: ஒரு மாதம்
1: அந்த கடிதங்கள், இப்போ வந்து மின்னஞ்சல், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அனுப்பக்கூடிய குறைகள் வந்து ஒளிபரப்பு செய்யணும்.
0: அது கொடுத்து அது என்ன குறைன்னு கேட்டு அது கொஞ்சம் நிவர்த்தி
1: செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அப்ப இன்னமும் நம்மளை நம்ம வந்து செதுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சேட்டவர்களே. நிறைவா என்ன பாடல கேட்கலாம்
0: மேடம்? அதுக்கு முன்னாடி என்ன இங்க உச்சகமா அனுப்பிய நண்பர்கள் பெரியசாமி, புருஷோத்தமனும் ஐயா, மச்சினிச்சு நவீனா,
1: நர்மதா
0: மாமனார் நல்ல தம்பி, சகல சுதர்சன், என் அக்கா பெரிய நாயகி, சின்னக்கா சங்கீதா, மாமா ரஞ்சித்குமார், பசங்க பதட்டத்தில் மறந்துச்சு, பசங்க திலீப், மோகன், எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிங்க. இதில் ஏதாவது பேர் விடுபட்டிருந்தாலும்
1: மன்னிச்சுக்கோங்க.
0: மற்றபடி எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சுங்க மேடம். அடுத்த பாட்டில் உடன்பிரிவு படத்தில் நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே, எம் நம்ம பண்பலிக்காக. நீங்கள் வேற ஏதாவது கேட்கறது தான் கேளுங்க மேடம்.
1: நிறைவாக நிறைவாக பாட்டை கொடுத்துருவோம் உங்களுக்கு. பண்பலின் சார்பாக நன்றி.
0: நன்றிங்க மேடம். என்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து எல்லா ஸ்டுடியோவும் சுற்றி காமிச்சிங்க, ஏன்னா ரொம்ப மனநிறைவாக இருக்குதுங்க மேடம். நான் சாப்பிடல, எனக்கு சாப்பிட்ட உற்சாகம் இருக்குதுங்க. இப்போ
1: நானும் சாப்பிடல.
0: சரிங்க மேடம்.
1: அந்த சந்தோஷம் இருக்கும் உங்கள்கிட்ட, சந்தோஷத்தை வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: சரிங்க மேடம், மிக்க மகிழ்ச்சியாக இருந்துங்க மேடம்.
1: பாடல் கேட்கலாங்களா?
0: கேட்கலாம் மேடம்.
1: நன்றி,
0: மனமார்ந்த நன்றிங்க அனைவருக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை இணைந்திருந்தோம் என்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சேலம் மாவட்டம் இளம்பட்டி சேட் அவர்களுக்கு பண்பலையின் வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் வென்றார் வந்தார் எதிர்வரும் வியாழன் பகல் 2 மணிக்கு. நாளை பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். வெற்றி அப்படின்றது தினமும் தொடர்ந்து செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் பலன். விடைபெறுகிறேன், உங்கள் லட்சுமி நாகேந்திரன். நன்றி, வணக்கம். நேர்களே, இனி உயிர் எழுத்து நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தண்ணீர் சேமிப்புக்கு அறிவியல்

பூர்வமான தீர்வு காண்பதுடன் இதனை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே கண்டுபிடித்து வடிவமைத்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுகளை முறைகேடுகள் இன்றி நடத்தும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகம் கர்நாடகம் இடையே நல்லுறவு தொடர்ந்து கொண்டிருப்பதாக கர்நாடக ஆளுநர் திரு தவர்சந்த் கெலாட் கூறியுள்ளார். கூவமாறு மறுசீரமைப்பு திட்ட அறிக்கை தயாரித்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். அரசு புதிதாக தொடங்க இருக்கும் மருந்தியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிமாற்றங்களுக்கு தொடர்ந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்று தேசிய பணப்பட்டுவாடா கழகம் கூறியுள்ளது. கட்டுமான பணிகளுக்கான ரோபோட்டிக்ஸ் ஆய்வுக்கூடம் சென்னை ஐஐடி வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் கலப்பு வர்மக்கலை பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை சுச்சிகா தரியலுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே. நேயரின் மனதில் ஒலிக்கும் இசையை அவர் தெரிவு செய்த இனிய பாடல்களாலும் இனிமையான பொழிப்புரைகளாலும் கடிதங்கள் சுமந்து வந்த ஆசைகளுக்கு இசையால் பதில் கூறும் இனிய நேரமாக நம் கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை மனம் தொட்ட திரைப்பட பாடல்கள் என்ற தலைப்பில் அலங்கரிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மல்லிகா பொன்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கான பொழிப்புரை. மல்லிகை பூவின் மனம் போல மனதிற்குள் இனிமையான இசைக்கும் பாடல் இது. ஒரு பெண்ணின் மென்மையான மன உணர்வுகளையும் காதலின் அழகான எதிர்பார்ப்பையும் உணர்த்தும் இனிமையான பாடல். கேட்க கேட்க மனதுக்கு ஒரு இனிமையான அமைதியை தரும் இந்த பாடலை உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து நம் கொடை பண்பலை 100.5 ஒலிக்க கேட்கலாம்.

0: சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே, நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
3: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
4: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன் சுத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
3: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
6: கோடை பண்பலை 4.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:13. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான பொழிப்புரை, காதலில் இருக்கும் மென்மையான உணர்வுகளையும் மனதை வருடும் இயக்கத்தையும் அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த பாடல். பாடலின் வரிகளில் இருக்கும் கவித்துவம், இசையின் இனிமை, குரலின் மென்மை மூன்றும் சேர்ந்து ஒலிக்கிறது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மனம் வருடும் இனிய பாடல்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கோடை பண்பலை நுறுப்புலி ஐந்தில் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை மனம் தொட்ட திரைப்பட பாடல்கள் என்ற தலைப்பில் அலங்கரிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் பொன் மல்லிகா பொன்ராஜ் அவர்கள். பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:18. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை: மல்லிகைப்பூ பூத்தாலே அந்த மனம் சுற்றிலும் பரவிவிடும், அதுபோல இந்த பாடலும் கேட்கும் நொடியில் மனதிற்குள் ஒரு இனிமையான உணர்வை பரப்பும். பாடலின் இயல்பான தமிழ் வரிகள், இசையின் துள்ளல், குரல்களின் இனிமை என அனைத்தும் ஒன்று சேர்ந்து கிராமிய மனம் கலந்த எளிமையான காதல் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தும் பாடல் தாய்மேல் ஆணை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:24. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை மல்லிகை பூவை போல சில நினைவுகளும் மனதில் பூத்துக்கொண்டே இருக்கும். மெல்லிய இசை, எளிமையான வரிகள், மனதை வருடும் குரல்கள் என மூன்றும் சேர்ந்து அழகான நினைவுகளை தட்டி எழுப்பும் பாடலை கேட்கலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

வெண்மையான மல்லிகை பூக்கள், மென்மையான மனம், அதோடு சேர்ந்த இசைப்பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை மனதை தொட்ட திரைப்பட பாடல்கள் என்ற தலைப்பில் அலங்கரிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மல்லிகா பொன்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை கடற்கரை, மல்லிகைப்பூ, காதல், இவை மூன்றையும் நினைவுகளோடு இணைத்துக் கொடுக்கும் பாடல். காதலின் மென்மையும் இயற்கையின் அழகையும் ஒன்றாக கலந்து சொல்லும் இனிமையான பாடல், எளிமையான வரிகளும் மனதை வருடும் இசையும் சேர்ந்து கிராமிய மனம் மாறாத பாடல். ஒலிக்கிறது கடலோர கவிதைகள் திரைப்படத்தில்.

0: சத்யஜோதி பிலிம் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: மனம் வருடும் இனிய பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:35. நேயர்களே, உங்களுடைய பாடல்களும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? அப்பொழுது ஒரு கருப்பொருளை தேர்வு செய்து 10 முத்தான பாடல்களையும் அவற்றிற்கு ஏற்ற சிறந்த பொழிப்புரைகளையும் சேர்த்து எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் உயிரெழுத்து பகுதி கோடை பண்பலை 100.5 கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம். இந்த வரியை கேட்டவுடன் ஒரு அழகான கிராமிய காட்சியும் கலகலப்பான கொண்டாட்டமும் நம் மனக்கண்ணில் வந்து நிற்கிறது. திருமண கொண்டாட்டத்தின் உற்சாகத்தையும் கிராமத்து மக்களின் இயல்பான மகிழ்ச்சியையும் அழகாக வெளிப்படுத்தும் பாடல். மொத்தத்தில் துள்ளலான இசை, எளிமையான வரிகள், உற்சாகமான குரல்கள் இவையெல்லாம் சேர்ந்து கேட்கலாம் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்து நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

பாட்டும் பதமும் மனங்களின் மடல்களுக்கு கவிப்பாடி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை மனம் தொட்ட திரைப்பட பாடல்கள் என்ற தலைப்பில் அலங்கரிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மல்லிகா பொன்ராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை, கிராமிய இசையின் உற்சாகமும் ஒரு காலகட்டத்தின் மனமும் இயல்பான சந்தோஷமும் நம்மை சுற்றி வந்துவிடும். பாடல் முழுவதும் இருக்கும் துள்ளலான தாளம், உற்சாகமான குரல், எளிமையான கிராமிய சொற்கள் என அனைத்தும் சேர்ந்து உற்சாகமான இசை அனுபவத்தை தருகிறது கன்னிராசி திரைப்படத்திலிருந்து.

மனம் விரும்பிய பாடல்களால் இசைத்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 3:50. நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை கிராமத்து வாழ்க்கையின் இயல்பையும் உறவுகளின் நெருக்கத்தையும் மனதில் பதிய வைக்கும் பாடல். கிராமிய மனம் வீசும் இசையும் எளிமையான சொல்லாட்சியும் பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு. வயல்வெளி ஊர் உறவுகள் என்று ஒரு அழகான கிராமத்து சூழலை நம் கண்முன்னே நிறுத்தும் பாடல் ஒலிக்கிறது உத்தமராசா திரைப்படத்தில் இருந்து.

நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கான பொழிப்புரை கிராமிய மனம் வீசும் இசையும் எளிமையான வரிகளும் குடும்ப உறவுகளில் இருக்கும் பாசம் உரிமை கலகலப்பு எல்லாமே இந்த பாடலில் இயல்பாக வெளிப்படுகிறது. பாடலை கேட்கும்போதே ஒரு அழகான கிராமத்து குடும்ப சூழலை நம்மை அழைத்துச் செல்கிறது இந்த பாடல்.

இதுவரை செவிக்கு இனிமையான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை மனம் தொட்ட திரைப்பட பாடல்கள் என்னும் தலைப்பில் அலங்கரித்திருந்தார் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் மல்லிகா பொன்ராஜ் அவர்கள். மீண்டும் உயிரெழுத்து நிகழ்ச்சி

இனம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரன் அரிசியின் வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: நமக்கு பிடிச்சதும் நம்மள பிடிச்சதும் நமக்கே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சு போன விஷயத்துல
4: நமக்கு பிடிச்சதும் நம்மள பிடிச்சதும் நமக்கே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சு போன

0: விஷயத்தில் கவனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அப்படி ரொம்ப பிடிச்சது தான் என்னங்க? அதுதான் திரைப்படம். ஆமாவா இல்லையா? திரைப்படம் சார்ந்த கேள்விகளோடு பயணிக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை. நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். அறிமுகங்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 290, 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழை 45, 42 நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறோம்
1: பிரியதர்ஷினி,
0: சசிரேகா, குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: என்ன பிரியா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நிறைய நேயர்கள் அப்படியே வரிசையாக இருக்காங்க.
1: ஆமாம், சினிமான்னு நம்ம பிடிச்சமான தலைப்பை கொடுத்துருக்கோம், அதனால அவங்க சினிமாவை தேடி இப்போ வந்திருக்காங்க.
0: நாமளும் நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். முதல் நேயரை சந்திச்சிடலாமா?
1: சந்திச்சலாம், வருங்க. வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கூடை பண்பலை 100.5.
2: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம், மோகனூர். சிவானா மேடம்.
0: சிவானா,
2: சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் வருது, கேட்கலாங்களா?
2: கேட்கலாங்க மேடம்.

0: சிவானா இணைப்பில் இருக்கீங்களா?
1: நான் இருக்கேன் மேடம்.
0: ஒரு பாடல் ஒலிச்சிச்சு, ரொம்ப வந்து இதயத்திற்கு நெருக்கமான பாடல்.
1: ஆமாம்.
0: என்ன திரைப்படம் அது? நினைக்க தெரிந்த மனமே. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில்? சந்திரசேகர், அப்புறம் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? ரெண்டு பேர் தான் தெரியுதா? கல்லாப்பட்டி சிங்காரம் நடிச்சிருப்பாரு.
1: ஆமா மேடம்.
0: ஓமக்குச்சி நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சரி பரவாயில்ல, நம்மளோட துணை கேள்வியோட அத்தியாயம் அதுல ஆரம்பிக்கல, அதனால நம்மளே சொல்லிடலாம். இயக்குனர் சுரேஷ், தயாரிச்சவர் சிவானந்தன், இசை இளையராஜா. நம்ம எல்லாமே சொல்லிட்டோம், இப்போ கேள்வி அது இல்லை சரிங்களா? நினைக்க தெரிந்த மனமே இந்த திரைப்படம் ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த நாவல் எது, யார் எழுதியது? அவர் சிறந்த எழுத்தாளர். நிறைய திரைப்படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. ஆமா, சினிமா தயாரிப்பாளர். பதில் சொல்லலாமா எப்படி? இதயவீணை. வேற நாவலா? இதயம் பேசுகிறது. நிறைய அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய பகுதிகள் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகளை பத்தியும் எழுதியிருக்கிறாரு, அவரோட பயணத்தை பத்தி. இதய வீணை அப்படின்னு சொன்னோன்னு ஞாபகம் வர வேணாமா? என்ன நீங்க சிவானே, போங்க. அடுத்த நேருக்கு வழிவிட்டுலாம். கோடை பண்பலை 100.5 பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:07:13 ஆயிட்டு இருக்கு. இப்ப யார் வர்றாங்க? வருக வணக்கம்.
2: காற்று காற்று இசை,
0: அடடா
2: தானம் சொல்லும் தமிழ் இசை,

0: என் உயிரினம் வேளான கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம் உற்சாகமான மாலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி முருகன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா சுமதிமா. உற்சாகமான மாலை வணக்கம், ரொம்ப உற்சாகமா இருந்தது நீங்க பேசினது.
0: ஆமா, காலையிலிருந்து இப்ப கேட்டுதான் இருக்கிறேன். அப்படியே பார்த்து வழங்கினாங்க, அருமையா இருந்ததுங்க. என்ன பண்ணேன்,
1: நல்லா இருக்குது நீங்க பேசுறதுங்க.
0: முத்தா இருக்குதுங்க மேடம்.
1: அம்மா நீங்க பேசுறது அழகா இருக்கு, முத்து முத்தா இருக்கு, ஆனா காதுதான் கேட்க மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குது.
2: இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா? கொஞ்சம் இணைப்பு நல்லா கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்க.
0: ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு
2: இருக்கேன். ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு.
1: அப்ப டவர் ப்ராப்ளமோ?
2: டவர் மேலே ஏறிடுமோ?
0: நீங்க பேசுறது நல்லா கேக்குதுங்க.
1: நாங்க பேசுறது நல்லாவே கேக்குங்க. நீங்க சரியா என்ன பண்றீங்க அப்படினா டவர் இருக்கிற இடமா பார்த்து வந்து நிக்கணும், சரிங்களா? அல்லது வானொலி பெட்டியை விட்டுட்டு தள்ளி வந்துருங்க.
0: வானொலி ஆஃப் பண்ணிடுவாங்க, நீங்க கேக்குற கார் வந்துங்க.
1: சந்தோஷம்மா,
0: அதை நிறுத்திட்டு எப்பவுமே பேசுவாங்க.
2: சரிங்கம்மா, சிறப்பா
0: கேள்வி கேளுங்க.
1: கேள்வியை கேளுங்கம்மா. நீங்க
2: இணைக்க தெரிந்த மனமே இந்த திரைப்படத்தை ஒரு நாவலை தழுவி எடுத்திருக்காங்க, அந்த நாவலின் பெயர் என்ன? இதுதான்மா கேள்வி.
1: யார் எழுதியது? அதுக்கு குறிப்பு கூட கொடுத்தோம்.
0: அடுத்து
1: வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம், கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
2: வணக்கம்.
1: பேர மாத்திட்டோமே, வருத்தம் இல்லையா? நீங்க ரொம்ப அறிவாளி, அதனாலதான் உங்க பேரை வந்து கூலியூர் சுரேஷ் அப்படிங்கறத
2: கூகுள் சுரேஷ்
1: அப்படின்னு மாத்திட்டோம்.
3: எழுத்தாளர் மணியன்கா,
1: நீங்க வந்தவொடனே நான் சொல்லிட்டேன்ல
2: பாடல ரெடியா எடுத்து
3: வாழ்த்தும் நெஞ்சங்கள் அந்த நாவலை தழுவி எடுத்தது மேடம்.
1: வாழ்த்தும் நெஞ்சங்கள் அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நினைக்க தெரிந்த மனமே. சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் தம்பி?
3: திருடா திருடா படத்துல இருந்து வீரபாண்டி கோட்டையில மின்னலடிக்கும் வேலையில
1: நண்பர்
3: சுதாகர் வெங்கடேஷ் எங்களுக்காக
1: குடுத்தரலாம். மழை வரப்போகுது அப்படித்தானே, அதனாலதான் அந்த பாட்டா?
3: ஆமா ஆமாங்கா.
1: சரிங்க, உங்களுக்காக பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5. நன்றிங்க தம்பி.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மனப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
11: ஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25
12: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
13: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
14: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
0: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் மாலை 4:20 ஆயிடுச்சு. சினிமா பற்றிய பல கேள்விகளை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கோடைப்பண்பலை நிருப்புள்ளி 5 வண்ணத்துரியில் சினிமா கொட்டகை இணைப்பில் வரக்கூடிய நேயர்வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா, யார் இங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: சரிங்கய்யா, உங்களுக்காக இப்போ ஒரு குறிப்பு பாடல் வருது, கேட்கலாங்களா?
1: கேட்கலாம் மேடம்.

0: இணைப்பில் இருக்கீங்களா ஐயா? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா? பாடல் கேட்டீங்களா? அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீங்க தாங்க சொல்லணும் யார் நடிச்சதுன்னு. ஒன்னும் இல்ல, சிவகுமார், சரிதா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சரியா சொல்லிட்டீங்க, ரொம்ப கரெக்ட். இந்த பாடல், இந்த பாடல பாடினவங்க
1: பாடுனதா?
0: எஸ்பி பாலசுப்ரமணியம்னு வருது. ஓகே, அப்ப பாத்துட்டு சொல்றேன்.
2: சரியா தான் சொல்லிருக்கீங்க. பெண் பாடகர் யாருன்னு சொல்லிருங்க. சரிதா, சரியா சொல்லிட்டாங்க.
0: சரி சொல்லிட்டீங்க. பெண் பாடகி அதுல யாரு?
2: சரிதா.
0: சரிதா சொல்லிட்டீங்களா?
2: சொல்லிட்டாங்க.
0: சரி, ஏன்னா இந்த திரைப்படத்தோட கதாநாயகியும் இந்த பாடல்ல அந்த

0: பாடல பாடினவங்களும் ஒருத்தர் தான் சரிதா.
1: சரிதான்,
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த திரைப்படத்துல ரெண்டு நடிகர்கள் சிறப்பு தோற்றத்துல வந்திருப்பாங்க.
1: ஓகே மேடம்,
0: அவங்க யாரு? ரொம்ப பிரபலமானவங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க.
1: எனக்கு
2: வேண்டியவங்க
0: அப்படின்னா தானே தெரியும் நமக்கு.
1: என்ன மேடம்
0: அப்படின்னு சொன்னா தானே தெரியும். நடிகர்கள் சிறப்பு தோற்றத்துல வந்திருப்பாங்க, அவங்க யாரு? சரிங்கய்யா, சொல்றீங்களா? அடுத்த நேருக்கு வழிவிட்டுலாமா?
1: அடுத்த நேருக்கு வழிவிட்டு.
0: அப்படியா?
1: சரிதான் சொன்ன.
0: சரிங்கய்யா, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
2: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: காற்றில் அடிப்பது பஞ்சு, நமது செடிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5.
2: வரும்போதே
3: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் ஐயா.
3: மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். பாடல் கேட்டீங்களா?
3: கேட்டேன் மேடம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசன் நடிச்சது அந்த சிறப்பு தோற்றத்துல.
0: எப்படி இப்படி
3: மேடம்? ரஜினிகாந்த் படம் பார்த்திருக்கேன் மேடம், ஒரு படம் இல்லாத பார்த்திருக்கேன் மேடம்.
0: ஓ, நீங்க ரஜினி ரசிகரா?
3: ஆமா மேடம்.
0: சரி சரி, அதுல என்ன தோற்றத்துல வந்திருப்பாங்க
3: மேடம்? ரொம்ப நாள் ஆச்சு மேடம்.
0: ரொம்ப நாள் ஆச்சு மேடம். சரி, ரொம்ப அழகா பேசிட்டீங்க, அழகா பதில் சொன்னீங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
3: எனக்கு விக்ரம் படத்திலேயே ஏஞ்சோடி மஞ்சக்குரிய அனைத்து நேரலுக்காகும்.
0: பாடல் வருவதற்கு முன்
3: நன்றி மேடம்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர் Women's Development Foundation, பிருந்தாவன் பேலஸ் ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
5: 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: நேரம் 4:30. கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
7: இப்போ நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
6: வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5.
8: வணக்கம் மேடம்,
7: இருவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம், நலமா இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க. காந்திமதி அம்மா. குறிப்பு பாடலை கேளுங்கம்மா.
6: பாடல் வருது, கேட்கலாம்.

0: காந்தி மதியம்மா
1: கேட்டீங்களா
0: பாடல?
1: என்ன
0: படம்மா இந்த பாடல் இடம்பெற்ற படம்?
1: அவங்கதான்
0: நீங்க எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு. இந்த திரைப்படம் 1963 வெளிவந்த திரைப்படம் சரிங்களா? எம்ஜிஆர் நடிச்ச திரைப்படம். பி பானுமதி கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. வேற என்ன க்ளூனோ? ஆமா, எம்ஜிஆர் கூட பானுமதி நடிச்சிருப்பாங்க.
2: இங்க ஒரு குழு தான் கேட்டீங்க, அவங்க ரெண்டு குழு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு.
0: இயக்கம் காசிலிங்கம். இருங்கம்மா, இப்ப வந்து என்னன்னா, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணுமா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கணுமா? அவர் வந்து ஒரே ஒரு வேடத்துலதான் நடிச்சிருக்கிறாரு, இரட்டை வேடம் எல்லாம் கிடையாது. ஆமா, நல்லா யோசிங்க. 1963 வெளிவந்த திரைப்படம். உங்களுக்கு இப்போ ஒளிபரப்புனா அந்த பாடல் கூட கொஞ்சம் அந்த காலத்தில் பிரபலமான பாடல் தான், மனசுக்கு அமைதி தரக்கூடிய பாடல்.
1: ஒரு படம் தான் பார்த்தேன்.

0: அவர் படம்.
1: சரிங்க, இப்ப பதில் சொல்லாமா? எப்படி அடுத்த நேயருக்கு வழி விட்டுலாமா?
2: நன்றிங்கம்மா.
1: அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:33, 24 நொடி ஆயிட்டு இருக்கு.
3: மாலை வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கய்யா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
1: சுதாகர் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மேடம். நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டே
1: இருக்கீங்க. ஏன் கடிதங்கள்லாம் குறைஞ்சு போச்சு?
3: கொஞ்சம் டைம் இல்லைங்க மேடம், அதனால கொஞ்சம் வேலை அதிகம் இருக்கிறதுனால கடிதம் போடுறோம். ஆனா ரெண்டு ஒரு கடிதம் போட்டுருக்கிறேன் மேடம்.
1: போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய புகைப்படத்தோட அந்த கடிதம் வர்றத பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தொடர்ந்து கடிதம் எழுதுங்க. இப்ப வந்து உங்களுக்காக
2: குறிப்பு பாடலை கேட்கலாம்.
3: போடுங்க மேடம்.
1: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வருது.

0: கேட்டிங்களா சுதாகரையா?
1: கேட்டேன் மேடம்.
0: முதல்ல கொடுத்தோம்ல அந்த பாடல் கிடையாது, கொஞ்சம் குழப்பமாயிட்டோம் அவ்வளோதான். சரிங்களா, இப்ப ரெண்டாவது கொடுத்தோம் இல்லையா, நீலவான பந்தலிலே.
1: ஆமா மேடம்.
0: அந்த பாடலில் வந்து இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: எம்ஜிஆர் படம் மேடம்.
0: எம்ஜிஆர் பானுமதி நடிச்சது. முன்னாடி வந்த நேயருக்குமே குழு கொடுத்தோம்.
2: 1963 வெளிவந்தது
0: திரைப்படம். இந்த திரைப்படத்துல நல்ல ஒரு சிறப்பான தரமான விஷயம் இருக்கு.
1: கலையரசி மேடம் படம்.
2: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
0: செம்மங்க.
1: எம்ஜிஆர் படம் கொஞ்சம் பார்த்துருக்கு மேடம்.
2: அவர் எம்ஜிஆர் ரசிகனால கண்டுபிடிச்சிட்டாரு. சரிங்க ஐயா, இதை பத்தின
0: சரியான நேரத்துல சரியான நேயர்கிட்ட சரியான கேள்வி கேட்டிருக்கோங்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன்.
1: சரி மேடம்,
2: இதை பத்தின இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலை சொல்லிடலாம்யா. இந்த படங்கள், இந்த படம் வந்து வேற்றுகிரக வாசிகளை அறிமுகப்படுத்திய முதல் தமிழ் திரைப்படம், கலையரசி திரைப்படம். தமிழில் முதல்ல வந்து வேற்றுகிரக வாசிகளையும் விண்வெளி பயண திரைப்படமும்.
0: முதல் விண்வெளி பயணம், இதுதான் இந்த திரைப்படத்தோட சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, முதல் வேற்று கிரக வாசிகளை அறிமுகப்படுத்திய திரைப்படம் கலையரசி. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இது நம்ம பூமி படத்துலது. போக்குன்னா போக்குதான் அந்த பாட்டு மேடம்.
0: சரிங்கய்யா, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. பாடல் வருவதற்கு முன்பாக,
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: விரைவு திருச்சி சாரதாசில்.
8: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன். செப்டம்பர் 25 முதல்.
9: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
11: Bunions and Briefs.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: Bunions and Briefs.
1: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:44 ஆயிட்டிருக்கு.
4: இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேர சந்திச்சிருவோம்
1: சந்திச்சிருவோம் வந்துட்டீங்க, பேசலாம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், பயங்கர சத்தத்தோட வந்திருக்கீங்களே. நீங்க மொல்லத்தான் பேசுறீங்க, வானொலி பெட்டி கத்துதே. கொஞ்சம் தூரமா இருந்து பேசலாம் சரிங்களா?
5: கொடுமுடி ராசாம்பாளத்துல இருந்து குப்பாத்தாள் பேசுறேங்க.
1: குப்பாத்தாளமா?
5: ஆமாங்க.
1: உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேக்கலாம். அந்த பாடல்ல இருந்தா கேள்வி கேட்க போறோம்.
5: சரி.

0: பாடல் கேட்டிங்களா? குப்பா தலம்மா, இணைப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கிறேன்.
0: பயங்கரமாக எதிரொலிக்குதுமா நீங்கள் பேசுறது. லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா? நான் பேசுறது எனக்கே கேட்குது, கிளியரா இல்லை, காது வலிக்குது.
1: பட்டன் போட்டு வச்சிருக்கிறேங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது.
0: தெரியலையா? சரிங்கம்மா, பாடல் கேட்டிங்களா?
1: இன்னொரு கப் போடுங்க.
0: சென்னை 628 இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற சொப்பன சுந்தரி இந்த பாடலை இப்போ கேட்டிங்களா? அந்த பாடல் நாங்கள் கொடுத்தது இந்த பாடல் தான், சொப்பன சுந்தரி. சரிங்களா? இந்த பாடலுக்கு வந்து வரிகள் எழுதினவர் யார், அதான் கேள்வியே.
1: தெரியலீங்களே.
0: நன்றிங்கம்மா, அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம்.
1: சரிங்கம்மா.
2: நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
0: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5, இது சினிமா கொட்டகை.
3: அழகான கோடை 100.5க்கு அழகான மாலை வணக்கம்.
0: கரூர்
3: மாவட்டம் கோவை ரோடு நான்காம் கோவில் கிழக்கு அயன் முருகன் சிவச்சனா பேசுறீங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களுடைய குரல் எல்லாம் கேட்டு. சென்னை 628 இந்த திரைப்படத்துல இடம்பெற்ற சொப்பன சுந்தரி அப்படின்னு ஒரு பாடலுக்கு வரிகள் எழுதியது யார்?
3: மேடம்.
0: அப்படியா?
3: ஆமாங்க மேடம்.
0: தப்பான பதிலே, கொஞ்சம் யோசிக்கலாமா?
3: ஐயா,
0: இந்த வரிகள் எழுதினவர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர். சரிங்களா? இவங்க அப்பா ரொம்ப பிரபலமானவர், நிறைய திறமைகளை அவருக்குள்ள வச்சிருக்கக்கூடியவர். அப்படியாப்பட்டவரோட இல்லைங்களே. இவர் இயக்கிய படங்கள்லாம் சொல்றோம், சொல்லிருவீங்கன்னு நினைக்கிறேன். சரோஜா, பிரியாணி, மங்காத்தா, கோவா, மாசு என்கிற மாசிலா மணி. கங்கை அமரன் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம். கூல். கோட்டு படம் அவர் இயக்குனதுதான். வெங்கட் பிரபு சொல்லிட்டீங்க, பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகா. சரிங்க, ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 இருந்து? நம்ம அண்ணாச்சி படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: வர்றாரு அண்ணாச்சி.
0: அண்ணாச்சிக்காக அண்ணாச்சி பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23rd கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
3: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.

0: பிரியதர்ஷினி
1: சொல்லுங்க,
0: இன்னைக்கு எப்படி போச்சு நிகழ்ச்சி?
1: நல்ல ஒரு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் சினிமாவை
0: பற்றின.
1: நல்ல கலகலப்பாக போச்சு.
0: கலகலப்பாக போச்சு.
1: ஆமாம்,
0: கலகலப்பாக நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறோம்.
1: பிரியதர்ஷினி,
0: சசிரேகா, குமரகுரு.
1: நன்றி, வணக்கம் நேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 மீண்டும் கேட்கலாம். சினிமா கொட்டகை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. Dum dum dum chak dum chak dum dum dum

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
3: வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் முள்ளசேரி பிரேம்தாஸ், ஆர் சுந்தரராஜன், கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரா.
5: கோடை பண்பலை 100.5 லினி செவ்வானம் இசைதூவ காத்திருக்கிறது. மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கோ தங்கநகை மாளிகையின் சித்திர செவ்வானம். முன்பாய் செய்திச் சுருக்கம்.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
2: செப்டம்பர் 23 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே.
3: வழங்கும் சித்திர செவ்வானம்.

சூரியன் மறையும் நேரம், சில்லென்று வீசும் தென்றல் காற்று, வானம் பூசும் வண்ண ஓவியம், மனதில் மலரும் இனிய காவியம், பறவைகள் கூடு தேடி திரும்ப, பாதைகள் அமைதியில் உறங்க, நாளெல்லாம் ஓடிய நினைவுகளுக்கு மாலை நேரம் கொஞ்சம் ஓய்வு தரும். கதிரவன் விடைபெறும் அந்த நொடியில் கவலைகளும் கொஞ்சம் கரைந்து போகட்டும். இன்றைய மாலை இனிமையாகி இரவின் கனவுகள் அழகாக மலரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு கோடை பண்பலை நுறுப்புழையாய்ந்தில்

இது சித்திரச்சி வனம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: விரைவில் திருச்சி சாரதாசில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்ரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 தேதிகளில் திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா, ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ், ஒட்டன்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
4: 100 மேற்பட்ட ஸ்டால்களுடன் குழந்தைகள் குதூகலிக்க இலவச கேம்கள் உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
6: நேரமாலை 5:10. இது கோடி பண்பலை நுறுப்புழை 5 சித்திர சிவனம். கண்கள் பேசும் மொழிகளுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பார்வை போதும், 1000 காதல் கதைகள் சொல்லிவிடும். நீ பார்த்த அந்த நொடி என் இதயம் தன் வழியை மறந்தது. நீ சிரித்த அந்த நொடி என் உலகமே வசந்தமானது. சொல்லாமல் சொல்லும் காதலும் கேட்காமல் கேட்கும் இதயமும் 2 உயிர்களை இணைக்கும் அழகான ரகசியம். அந்த ரகசியம் இனிய பாடலாக காற்றின் வழி.

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை
1: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
2: காட்சியின் வரிசை பயணம், இசையின் இனிய சங்கமம். இது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். அவள் விழிகள் பீசும் மொழியில் அவன் இதயம் கவிதை எழுதுமே, அவன் கைகள் கோர்க்கும் நொடியில் காலம் கூட நின்று ரசிக்குமே.

நீயும் நானும் சேர்ந்த கதை. ஒரு அழகான கனவு அல்ல, கனவாக நினைத்த ஒவ்வொன்றையும் நிஜமாக்கும் காதல் கதை.

0: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
2: உங்கள் மனதோடு மனமிணைத்து, உங்கள் குரலோடு பாடல் இணைத்து ஒவ்வொரு நொடியையும் இனிமையாக்கும் கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வண்ணம். ஓவியன் என்று தெரிந்தும் என் மனதை மட்டும் வண்ணமில்லா ஓவியமாக்கிவிட்டாயே. உன்னை பார்த்த அந்த நொடியிலே என் கண்கள் உன்னை வரைந்தது. உன்னை நினைத்த ஒவ்வொரு நொடியிலும் என் இதயம் உன்னை ரசித்தது. காகிதத்தில் வரைந்த ஓவியங்கள் காலம் கடந்தும் அழியலாம், ஆனால் என் இதயத்தில் நான் வரைந்த உன் உருவம் மட்டும் என்றென்றும் அழியாத காதல் ஓவியம். உன்னை வரையத் தொடங்கிய நான் இன்று உன்னையே என் வாழ்க்கையாக வரைந்து கொண்டிருக்கின்றேன். காதலால்

0: கோடை பண்பலை 100.5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை.
1: செப்டம்பர் 23 நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்கநகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே.
2: வழங்கிய சித்திர செவ்வானம்.
3: சந்தங்களின் இளவரசி, இசை சொந்தங்களுக்கான மலையரசி, படைப்பதிலே கலையரசி, 24 மாவட்டங்களின் இன்னிசை சாரல், எத்திக்கும் தித்திக்கும் இனிமையின் தூரல், கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரமாலை 5:32. காட்சிகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் இசைத்தரும் இன்பம் மட்டும் என்றும் மாறாது. அந்த இனிய இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திரிச்ச வண்ணம். நீ ஒரு காதல் சங்கீதம், என் இதய மீட்டும் இனிய ராகம். உன் பார்வைப்பட்ட நொடியில் என் மௌனம் கவிதையாகிறது. நீ அருகில் இல்லாமல் நேரம் கூட நின்று விடுகிறது. நீ தொலைந்து சென்றால் நினைவுகள் மட்டும் என்னோடு பேசுகிறது. உன்னை நேசிப்பது ஒரு பழக்கமல்ல, என் இதயம் தானாகவே தேர்ந்தெடுத்த அழகான வாழ்க்கை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரி சாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தில் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
2: நேர்களே, இன்றிரவு 10 நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 நம் கோடை பண்பலை 100.5

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 39 சிறசாக்கினை தொடர்ச்சி. உறையூர் ஜனங்களின் வரவினாலும் அலங்காரத்தினாலும் அழகாக தோன்றியது. பொன்னனும் வள்ளியும் உறையூர் வந்து சேர்ந்தார்கள். அவர்களிடம் சிலர் இன்று என்ன நடக்கப் போகிறது என்று விசாரித்தனர். இனி
3: தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய சபை கூடியிருப்பதை பார்த்தவர்கள் யாரும் திரும்பி வந்து நமக்கு அந்த சபையை பற்றி கூறியது கிடையாது. ஆனால் அன்று உறையூரில் கூடிய மாமல்ல நரசிம்ம சக்கரவர்த்தியின் சபையை பார்த்தவர்கள் தேவேந்திரனுடைய சபை கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் இருக்க வேண்டும் என்று ஏகமனதாக முடிவு கட்டினார்கள். அவ்வளவு விமரிசையாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சபா மண்டபத்தில் சபை கூடிற்று. குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேவேந்திரனை தவிர மற்றவர்கள் எல்லாரும் வந்து தத்தம் ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்துக்கு ஒரு பக்கத்தில் வசிஷ்டரையும் வாமதேவரையும் போல் சிவனடியாரும் சிறு தொண்டரும் வீற்றிருந்தார்கள். சிம்மாசனத்தின் மற்றொரு பக்கத்தில் சக்கரவர்த்தியின் குமாரன் மகேந்திரனும் குமாரி குந்தவையும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்தாற்போல் அருள்மொழி தேவியும் சிறு தொண்டரின் தர்மபத்தினி திருவெண்காட்டு நங்கையும் காணப்பட்டனர். அவர்களுக்கு மத்தியில் சிறு தொண்டரின் அருமை புதல்வன் சீராளத்தேவன் உட்கார்ந்து அதிசயத்தினால் விரிந்த கண்களினால் நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். இவர்களுக்கு பின்னால் பொன்னனும் வள்ளியும் அடக்க ஒடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்துக்கு நேர் எதிரே சற்று தூரத்தில் பல்லவ சேனாதிபதியும் இன்னும் சில பல்லவ வீரர்களும் சூழ்ந்திருக்க விக்ரமன் கம்பீரமாக தலை நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தான். குந்தவை இருந்த பக்கம் பார்க்க கூடாதென்று அவன் எவ்வளவோ பிடிவாதமாக மனத்தை உறுதிப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தான் என்றாலும் சில சமயம் அவனை அறியாமலே அவனுடைய கண்கள் அந்த பக்கம் நோக்கின. அதே சமயத்தில் குந்தவையும் தன்னை மீறிய ஆவலினால் விக்ரமனை பார்க்கவும் இருவரும் திடுக்கிட்டு தங்களுடைய மன உறுதி குலைந்ததற்காக வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டியதாய் இருந்தது. இன்னும் அந்த மகத்தான சபையில் மந்திரிகளும் படைத்தலைவர்களும் தனாதிகாரிகளும் பண்டிதர்களும் கலைஞர்களும் கவிராயர்களும் பிரபல வர்த்தகர்களும் கிராமங்களிலிருந்து வந்திருந்த நாட்டாண்மைக்காரர்களும் அவரவர்களுக்கு ஏற்பட்ட இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அந்த சபையில் அதிகமாக அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்த ஒருவர் சக்கரவர்த்தி குமாரன் மகேந்திரனுக்கு பின்னால் அமர்ந்திருந்தார். அவருடைய உருவமும் உடையும் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்லர் என்பதை தெளிவாக எடுத்து கூறின. சபையினர் அவரை சுட்டி காட்டி தங்களுக்குள்ளேயே சீன தேசத்திலிருந்து வந்திருக்கும் உலக யாத்திரிகர் இவர்தான் என்று பேசிக்கொண்டார்கள். யுவான் ஸ்வாங் என்னும் அவருடைய பெயரை பலரும் பலவிதமாக உச்சரித்து நகையாடினார்கள். அந்த சீன யாத்திரிகரை தவிர இன்னும் சில அயல் நாட்டினர் அந்த மகாசபையில் ஒரு பக்கத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள் நடை உடையினால் அயல் நாட்டாராக தோன்றினாலும் அவர்கள் பேசுகிற பாஷை தமிழாகத்தான் தெரிந்தது. சற்றே அவர்களை உற்று பார்த்தோமானால் ஏற்கனவே பார்த்த முகங்கள் என்பது நினைவு வரும். ஆம், செண்பகத்தீவிலிருந்து வந்த கப்பலில் ரத்தின வியாபாரி தேவசேனனுடன் வந்தவர்கள்தான் இவர்கள். அச்சபையில் நடக்கவிருந்த விசாரணையின் முடிவாக தங்கள் மகாராஜாவுக்கு என்ன கதி நேரப்போகிறதோ என்று தெரிந்து கொள்ளும் ஆவல் அவர்களுக்கிருப்பது இயற்கையே அல்லவா? அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றோடு கலந்து வரும் இசை, மனதோடு கலந்து வரும் நினைவுகள், நினைவுகளோடு பயணிக்கும் இனிய பாடல். இது நம் கோடி பண்பலை நூறுபுழை ஐந்தின் சித்திரச்சு வண்ணம். நீ சிரிக்கும் அந்த நொடி என் உலகமே அழகாகிறது. நீ அருகில் இல்லாத போது உன் நினைவு மட்டும் நெஞ்சோடு நடக்கிறது. காதல் என்றால் என்னவென்று கேட்டால் உன்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் தான் என்கின்றான்.

0: இதழ் உங்கள் இதயங்களை வருடிச் சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திரச் செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் சித்திரச் செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச் செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: தஞ்சை மாவட்டம் திருச்சீரியில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலை தரிசிக்கலாம் என்று

கங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்று திருச்சேரி. 5 நிலைகளை கொண்டது ராஜகோபுரம். இக்கோவிலின் 2 கோபுரம் 3 அடுக்குகளை கொண்டதாக அமையப்பட்டுள்ளது. பிரளய காலம் பிரம்மனுக்கு வேதங்களையும் ஆகமங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர் மண்ணால் ஒரு குடம் செய்து அதனுள் வேதங்களையும் ஆகமங்களையும் வைக்க முயன்றார். ஆனால் குடம் உடைந்து போயிற்று. இருப்பினும் முயற்சியை கைவிடாத பிரம்மன் மீண்டும் மீண்டும் மண்ணெடுத்து குடம் செய்தாலும் அது உடைந்து கொண்டேதான் இருந்தது. இதனால் பிரம்மன் விஷ்ணுவிடம் உதவி கேட்க மகாவிஷ்ணு இந்த திருச்சேரை தலத்திற்கு வந்து மண்ணெடுத்து பானை செய்து அதில் வேத ஆகமங்களை பாதுகாத்தாராம் என்கிறது தல வரலாறு. இந்த தலத்து மண் மிகவும் சத்து நிறைந்ததால் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு சாரநாத பெருமாள் என்று பெயர். இத்தலமும் திருச்சாரம் என்று பெயர் பெற்றது. இதுவே காலப்போக்கில் மருவி திருச்சேரையானது. இந்த தலம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அருகே அமைந்துள்ளது.

நெஞ்சு கோலத்தில் கிழக்கு பார்த்தபடி காட்சி தருகிறார். இத்தலத்தில் 5 தேவியருடன் சேவை சாதிக்கிறார் பெருமாள். அவர்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, சாரநாயகி, ஸ்ரீலீலா தேவி என்று 5 தேவியரும் இங்கு அருள் பாலிக்கின்றனர். அதோடு இன்னும் சிறப்பாக மூலவரின் வலப்பக்கமாக மார்க்கண்டேயர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, மார்க்கண்டேயர் இங்குதான் முக்தி பெற்றார் என்று கூறப்படுகிறது. இங்கு காவிரி தாயாருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக விளங்குகிறது. அது ஏன் என்றால், ஒருமுறை கங்கை, காவிரி ஆகிய இரு நதி தேவதைகளுக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்று விவாதம் ஏற்பட பிரம்மதேவனிடம் காவிரியை முறையிட, பிரம்மனோ கங்கை

0: தான் உயர்ந்தவள் என்று கூறி உடன் திருச்சீரை தலத்திற்கு சென்று சார புஷ்கரணியில் நீராடி மகாவிஷ்ணுவை நோக்கி தவமிருந்தால் கங்கையை விட உயர்ந்த மதிப்பு கிடைக்கும் என்று கூறி சென்றார். அதன்படியே காவிரி தாயாரும் தவம் செய்து தவத்தின் பலனாக மகாவிஷ்ணுவை குழந்தையாக காவிரி தாயின் மடியில் தோன்றினாராம். குழந்தை வடிவத்தில் வந்திருப்பது மகாவிஷ்ணுவே என உணர்ந்த காவிரி தாய்க்கு உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து வைகுண்டத்தில் இருக்கும் காட்சியில் எழுந்தருளினார். காவிரி தாய் கண்ணனை மடியில் அணைத்த திருக்கோலத்தில் இருக்கும் திருக்கோவில் சார புஷ்கரணியில் மேற்கு கரையில் அரச மரத்தடியில் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு இடப்பகுதியில் காவிரி தாயார் எழுந்தருளி காட்சி தருகிறார். சாரநாயகி தாயாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. தாயார் அமர்ந்த கோலத்திலேயே காட்சி தருகிறார். கோவிலுக்கு எதிரிலுள்ள சார புஷ்கரணியின் மேற்கு கரையில் அகத்தியர், பிரம்மா, காவிரி ஆகியோருக்கு தனி சன்னிதிகள் உள்ளன. கோவில் உள் சுற்றில் சீனிவாச பெருமாள், ஆழ்வார்கள், மணவாழமா முனி, ராமர், அனுமன், ராஜகோபாலன், ஆண்டார், சத்யபாமா, ருக்மணி, நரசிம்மமூர்த்தி, பாலசாரநாதர் ஆகியோர் சன்னிதிகள் உள்ளன. கோவிலின் வடக்கு பகுதியில் விநாயகர் சன்னிதியும் மேற்கு புறத்தில் அனுமன் சன்னிதியும் அமைந்துள்ளன. இதுவரை தஞ்சை மாவட்டம் திருச்சேரை பெருமாள் கோயிலை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:02.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வான்மேகம் கருப்பு மைப்பூசி உலாப்போகும் நேரத்தில் மழை விழும் தருணத்திற்காக காத்திருக்கிறது பூமி. அந்த பூமியை கொண்டாடும் பூக்களோடு கூடைப்பண்மலை நொறுபுளியைந்தில் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் தற்போது வருகிறது
1: கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்து பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: ஒரு 150 பேர் உட்காரக்கூடிய இடம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 பேர் வந்துட்டாங்க. நான் கொடுத்துருந்த தலைப்பு அத்தனை பேரும் ஈர்த்திருக்குது. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். வணிக மேலாண்மை குறித்த செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன, இதுதான் நாங்கள் கொடுத்த தலைப்பு. வந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை இருக்கா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. அதைத்தான் ஒருத்தர் உண்மையாகவே சொன்னார். வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குறோம், விவசாயம் பண்ணியிருக்கிறோம், வியாபாரம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்க. பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. சோழர்கள் பூம்புகார் நகரத்தில் எப்படி கடற்கரை நகரத்தில் அவர்கள் வந்து துறைமுகம் வைத்திருந்தார்கள், அதில் வியாபாரம் எப்படி நடந்தது, அது முழுவதும் அதில் சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக தரை வழியாக பயணப்பட்டு பொருள்களை கொண்டு போகிறது. அடுத்தது என்ன, வான்வழி பயணம் இல்லை அந்த காலத்தில், அப்போ கடல் வழியாக பயணப்பட்டு கொண்டு போய் செல்வது. காற்றின் மூலம் தன்மை அறிந்து கொண்டு படகுல போய் பாய்மரக் கப்பல்களில் போய் வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த பொருளை உள்ளூர் வரி போட்டு எல்லாருக்கும் விற்பனை பண்ணுறாங்க. பயண

0: பண்ணுற போது அவங்க எப்படி அந்த பழியை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு கல் ஒன்றை பார்த்தேன், ஒரு மைல்கல். அந்த மைல்கல் தெரியுமா ஆச்சரியங்களா, அடுத்த ஊர் எவ்வளவு தூரம்ங்கிற விஷயத்த இந்த பண்ணாங்குழி மாதிரி குழி குழியாக போட்டிருக்காங்க. அதாவது 7 குழி இருந்தால் இங்கேருந்து 7 மைல் அர்த்தம், 4 குழி இருந்தால் 4 மைல் அர்த்தம். இது கற்றார்க்கும் கல்லாதவருக்கும் மட்டும் இல்லைங்க, பார்வை இல்லாதவருக்கும் அது பயன்படும். அப்போ இவை எல்லாமே நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இவற்றை நாம் வந்து இலக்கியங்களில் பார்க்குறோம். சங்க இலக்கியங்களில் சொல்லப்படாத செய்திகள் இல்லை. எப்போதாவது நேரம் கிடைக்கிறப்ப இவற்றெல்லாம் படித்து பாருங்கள். வணிக மேலாண்மை குறித்து மட்டுமில்லை, வணிகத்தில் எப்படி கொடிகட்டி பறந்தார்கள் என்பதும் அந்த நூலில் நாம் கண்டு அறிந்து கொள்ளலாம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியங்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தே நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
6: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் நடைபெறுகிறது.
7: திண்டுக்கல் மாவட்ட BNI ஆரா ஸ்டார் ஐஸ்வர்யம் விமன்ஸ் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன், பிருந்தாவன் பேலஸ் ஒட்டஞ்சத்திரம், பிருந்தாவன் சிட்ஸ் இணைந்து நடத்தும் பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026.
6: அனுமதி இலவசம்.
8: ஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசை ஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
9: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

0: ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட காப்பீட்டு தொகையில 10% வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவம் இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும். எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்
3: தங்கள் அன்புடன் பகுதி
4: கொடைக்கானல் பண்

0: பசுமலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624 101,
0: மின்னஞ்சல் முகவரி
1: kodafm@gmail.com,
0: கட்சவி இலக்கம்
1: 94 86 28 24 24.

0: பண்படை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே, இது ஒரு புது கவிதை.
1: பாசம்
5: ஆனந்த துயிலும் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சொல்

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.

0: கோடை பண்பலை நொறு புள்ளி ஐந்தில் இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நந்தினியின் தோள் ஒன்றில் புலிநகம் பட்டு இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. மணிமேகலையைப் போல நந்தினி கண்ணை மூடிக்கொள்ளவும் இல்லை. வந்தியத்தேவன் கைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவசரப்படவும் இல்லை. வந்தியத்தேவனோ தன் கையை சுட்டு கொண்டிருந்த நெருப்புத் தணலை கீழே போடுவது போல அவசரமாக இளையராணியை கரையில் இறக்கிவிட்டான். தண்ணீரில் மூழ்கியிருந்த போதிலும் நந்தினியின் உடம்பு உண்மையிலேயே சுட்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் உள்ளத்தில் இனந்தெரியாத பீதி குடிகொண்டது. அவன் உடம்பு பதறியது. நந்தினி புன்னகையுடன், ஐயா, ஏன் இவ்வளவு பதட்டம்? என்னை புலி என்று நினைத்து கொண்டீரா? அல்லது புலியை காக்க நினைத்து தவறாக என்னை கரை சேர்த்து விட்டதற்காக வருத்தப்படுகிறீரா? என்றாள்.
1: அம்மணி, இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளைச் சொல்ல வேண்டாமே. தங்களை தொட்டு எடுத்து வரும்படி நேர்ந்துவிட்டதை நினைத்து நெஞ்சு சிறிது கலக்கமடைந்தது.
0: குற்றமுள்ள நெஞ்சல்லவா, அதனால் கலங்குகிறது. தேவி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே.
2: குற்றம் செய்யவில்லை.
0: தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு என் உதவியை நாடினீர். முத்திரை மோதிரத்தை கொடுத்து உதவினேன். பிறகு என் அந்தப்புரத்தில் திருட்டுத்தனமாக பிரவேசித்தீர். அப்போதும் உமக்கு தீங்கு நேராமல் காப்பாற்றினேன். அதற்கு கைமாறு என்ன செய்தீர்?
2: எனக்கு தெரியாமல், என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருடனைப் போல தப்பி ஓடினீர்.
0: பழையாறை இளைய பிராட்டியை சந்தித்த பிறகு என்னிடம் திரும்பி வருவதாகச் சொன்னீர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இவையெல்லாம் குற்றமல்லவா?
1: அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. நான் பிறரிடம் சேவகம் செய்பவன். ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். இதை தாங்கள் எண்ணி பார்த்தால் என் பேரில் குற்றம் சாட்ட மாட்டீர்கள்.
0: ஆமாம், ஆமாம். புலியின் வாயிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென்றால் கூட கரிகாலன் கட்டளை உமக்கு வேண்டும். தண்ணீரில் மூழ்கும் பெண்ணை கரை சேர்ப்பதற்கும் அவருடைய அனுமதி வேண்டும். நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அடடா, மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எத்தனை பரபரப்பு காட்டினார். நான் நீரில் மூழ்கி செத்துப்போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய மனதை அறியாமல் நீர் என்னை கரை சேர்த்து விட்டீர்.
1: அம்மணி, அவ்வாறு சொல்ல வேண்டாம். தாங்கள் ஓலை அனுப்பியபடியால்தான் கரிகாலர் காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்.
0: ஆனால் அவர் இங்கு வராமல் தடை செய்வதற்காக நீர் அவசரமாக ஓடி வந்தீர். இளைய பிராட்டியின் செய்தியுடன் வந்தீர். ஆனால் உம்முடைய முயற்சி பலிக்கவில்லை. என்னுடைய காரியத்தில் நீர் தலையிடுவதற்கு செய்யும் முயற்சியெல்லாம் இவ்வாறுதான் தோற்றுப்போகும்.
3: நந்தினியின் இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. அந்த வார்த்தைகளின் உட்கருத்தை நந்தினியின் முகபாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவளை உற்று பார்த்தான். ஆனால் நந்தினியின் முகம் எவ்வித மாறுதலும் இன்றி வழக்கம் போல புன்னகை பூத்து விளங்கியது.
0: நந்தினி தொடர்ந்து, உம்முடைய குற்றத்தை உம்முடைய முகத்தோற்றமே ஒப்புக்கொள்ளுகிறது. அமாவாசை ராத்திரி பள்ளிப்படைக்கு அருகில் நீர் என் வசம் அகப்பட்டீர். என் ஆட்களிடம் ஒரு சமிக்ஞை செய்திருந்தால் போதும், உம்மை கொன்றிருப்பார்கள். அப்போதும் உம் உயிரை காப்பாற்றி அனுப்பினேன். அதற்கு கூட உமக்கு நன்றி இல்லை. உம்மைப் போல நன்றி கெட்ட மனிதரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை.
1: தேவி, என் மனத்தில் தங்களிடம் பரிபூர்ண நன்றி குடிகொண்டிருக்கிறது.
0: சத்தியமாகச் சொல்லுகிறேன். ஆனால் இந்த ஊருக்கு நாம் வந்து இத்தனை நாளாகியும்

0: உமது நன்றியைத் தெரிவிப்பதற்கு நீர் ஒரு முயற்சியும் செய்யவில்லையே. உமது வார்த்தையை நான் எப்படி நம்புவது? தங்களை சனியாக சந்திக்கும் போது தெரிவித்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன். அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை.
1: சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொள்ள நீர் ஒருவித முயற்சியும் செய்யவில்லை.
0: முகத்தோற்றத்தினால், கண் பார்வையினால் ஒரு குறிப்பு வெளியிடக்கூடவில்லை.
1: ஏன், இத்தனை நாளாக என் பக்கம் நீர் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்க கூட இல்லை?
0: தேவி, தாங்கள் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் தர்மபத்னி,
1: அதாவது கிழவனை கல்யாணம் செய்து கொண்டவள் என்று என்னை பரிகசிக்கிறீர் இல்லையா?
0: வேண்டாம் வேண்டாம். ஐயோ, தங்களை பரிகசித்தால் கொடிய நரகத்துக்குப் போவேன்.
1: ஐயையோ, வேண்டாம் வேண்டாம்.
0: எது எப்படியா இருந்தாலும் சரி, பழுவேட்டரையரின் தர்மபத்னி என்று என்னை குறிப்பிட வேண்டாம். நான் அவருடைய மனைவியே இல்லை.
1: ஐயோ, இது என்ன சொல்லுகிறீர்கள்?
0: உண்மையைத்தான் சொல்லுகிறேன். பலவந்தமாக ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து வைத்திருந்தால் அவள் மனைவியாகி விடுவாளா?
1: தேவி, தாங்கள் தமிழ்நாட்டு பெண்குலத்தில் வந்தவர். பெண்குலத்தின் தர்மத்துக்கு மாறாக தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள்.
0: பெண்குலத்தில் தர்மத்தை நான் அறிந்துதான் இருக்கிறேன். பழந்தமிழ் நாட்டு பெண்கள் மனத்தினால் யாரை காதலித்தார்களோ அவரையே கணவனாக கொண்டார்கள். பலவந்த மனத்துக்கு அவர்கள் உடன்படுவதில்லை.
1: ஆனால் தாங்கள் நீ சொல்லப்போவது எனக்கு தெரியும்.
0: பழுவேட்டரையருடைய பலவந்த மனத்துக்கு நான் எப்படி உடன்பட்டேன் என்று கேட்கிறீர்?
1: ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே உடன்பட்டேன்.
0: பழந்தமிழ் நாட்டு பெண்களுக்கு மற்றொரு சிறப்பியல்பும் உண்டு. அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவார்கள்.
1: ஐயா, நீர் எனது காதல் நிறைவேறுவதற்காகத்தான் உதவி செய்யவில்லை, என் விரோதிகள் மீது பழி வாங்குவதற்காகவாவது உதவி செய்வீரா?
0: கடைசியாக நந்தினி கூறிய மொழிகள் ஏக காலத்தில் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை வஜ்ராயுதத்தினால் பிளப்பது போலவும், அவன் தலையில் திடீரென்று பேரிடி விழுவது போலவும் அவனை திணறி திண்டாடச் செய்தன.
1: தேவி, தேவி, இது என்ன? காதலாவது பழியாவது, எனக்கும் தங்கள் காதலுக்கும் என்ன சம்பந்தம்?
0: காதலுக்கும் பழி வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம்?
1: சம்பந்தம் உண்டு. ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு இப்போது நேரமில்லை.
0: அதோ இளவரசரும் மணிமேகலையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நள்ளிரவு நேரத்தில் நான் இருக்கும் அறைக்கு தனியாக வந்தால் சொல்லுகிறேன்.
1: அது எப்படி சாத்தியம் தேவி? தாங்கள் அந்த புறத்தில் இருக்கிறீர்கள், நான் எப்படி அங்கே நள்ளிரவில் தனியாக வர முடியும்?
0: அதே அந்த புற அறையிலிருந்தும் ஒரு நாள் நீர் யாரும் அறியாமல் தப்பித்து கொண்டு செல்லவில்லையா?
1: போன வழியாகவே அங்கே திரும்பி வரலாமல்லவா?
0: உமக்கு மனம் மட்டும் இருந்தால்.
1: வந்தியத்தேவனுடைய திகைப்பு இப்போது பரிபூர்ணமாகிவிட்டது. ஆனால் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இல்லை. எப்போதும் போல புன்னகை தவழ்ந்தது.
0: நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்தை அணுகி இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தார்கள். அருகில் வரும் வரையில் இளவரசர் வந்தியத்தேவனை நோக்கிய வண்ணம் வந்தார். கிட்ட வந்ததும் நந்தினியை ஏறிட்டு பார்த்தார். அவளுடைய ஒரு கன்னத்திலும் ஒரு தோளிலும் சிவந்த கோடுகள் போன்ற காயங்களிலிருந்து இரத்தம் கசிவதைக் கண்டார்.
2: ஐயோ, உங்களை இந்த பாழாய்போன புலி காயப்படுத்தி விட்டதா என்ன என்றான்.
1: ஆமையா, ஆனால் அந்த புலி என் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை.
0: இந்த வார்த்தைகள் கரிகாலருடைய நெஞ்சிலே பாய்ந்தன.
1: அவர் மேலே எதுவும் சொல்லுவதற்குள் மணிமேகலை நந்தினியின் அருகில் பதட்டத்துடன் சென்று, ஆமக்கா, நன்றாய் கீறி விட்டிருக்கிறதே. நல்ல வேளையாக அஞ்சனம் கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள், போட்டு விடுகிறேன். உடனே போட்டால் காயம் சீக்கிரம் குணமாகிவிடும் என்றாள்.
0: தங்காய், இந்த மாதிரி காயங்கள் எனக்கு சர்வ சாதாரணம். எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறியிருக்கின்றன.
1: நெஞ்சில் படும் காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம் இருக்கிறதா சொல் என்றாள்.
2: ஓ, இருக்கிறதக்கா, அதுவும் இருக்கிறது என்று மணிமேகலை சொல்லிவிட்டு
0: நந்தினியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு பளிங்கு மண்டபத்துக்கு சென்றாள்.
1: இளவரசரும் வந்தியத்தேவனும் சிறிது பின்னால் சென்று மண்டபத்துக்கு அருகில் ஒரு விசாலமான மாமரத்தின் அடியில் அமைந்திருந்த சலவைக்கல் மேடையில் அமர்ந்தார்கள்.
0: ஐயா, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது.
1: அதிக நேரம் தங்கினால் கந்தமாறனும் அவன் தந்தையும் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளலாம் என்றான் வந்தியத்தேவன்.
2: யார் வேணுமானாலும் தவறாக எண்ணிக்கொள்ளட்டும், நம் தலையை வாங்கி விடுவார்களா? இந்த பெண்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் போரும், அவர்கள் வந்ததும் சொல்லிக் கொண்டு புறப்படலாம் என்றார் இளவரசர்.
1: சற்று நேரத்துக்கெல்லாம் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள் அணிந்து அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள். நந்தினியின் கன்னத்திலும் தோளிலும் இரத்தக்காயம் தெரியாதபடி அஞ்சனம் தடவப்பட்டிருந்தது.
2: உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போவதற்காக காத்திருந்தோம் என்றார்.

0: கரிகாலர்,
1: நன்றாயிருக்கிறது. உச்சி வேளைக்கு மேலாகிவிட்டது. எங்களுடன் இருந்து உணவருந்தி விட்டுத்தான் போக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களை போக விட்டுவிட்டால் சம்புவரையர் மகள் என்னை மன்னிக்கவே மாட்டாள் என்றாள் பழுவூர் ராணி.
0: ஒரு நிபந்தனையின் பேரில் இருக்கிறோம். உங்களுடைய காயத்துக்கு அஞ்சனம் தடவியிருக்கிறாள் மணிமேகலை. நெஞ்சத்தின் காயத்துக்கும் ஏதோ அஞ்சனம் இருக்கிறது என்று சொன்னாள் அல்லவா? அது என்ன அஞ்சனம் என்பதை தெரிவித்தால் இருக்கிறோம்
1: என்றார் கரிகாலர். அவளை கேட்காமல் நாமே அதை ஊகித்துச் சொல்ல பார்க்கலாமே என்றாள் நந்தினி.
0: ஒருவேளை காலப்போக்கினால் ஏற்படும் மறதியை சொல்லியிருக்கலாம் என்றார் கரிகாலர்.
1: அதுவாக இருக்க முடியாது. காலப்போக்கினால் மாறாத நெஞ்சு புண்ணும் உண்டு அல்லவா என்றாள் நந்தினி.
2: பெண்களின் விஷயத்தில் நெஞ்சு புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனம் இருக்கிறது, அதுதான் கண்ணீர் என்றான் வந்தியத்தேவன்.
1: பெண்களை கேவலப்படுத்த சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று வல்லத்து இளவரசர் காத்திருந்தார். ஆனால் அவர் சொல்வது சரியல்ல. சில விதமான நெஞ்சு காயங்கள் ஏற்பட்டு விட்டால் கண்ணீர் விடும் சக்தியே போய்விடுகிறது. பிறகு அது அஞ்சனமாக எவ்விதம் பயன்படக்கூடும்
2: என்றாள் நந்தினி. நாங்கள் இருவரும் சொன்னது சரியில்லை என்றால் நீங்கள் உங்கள் ஊகத்தை சொல்லுங்களேன் என்றான் வந்தியத்தேவன்.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வந்தியத்தேவனை வசப்படுத்துறதுல தன்னோடு போட்டி போடுறவ குந்தவையா, பூங்குழலியா, மணிமேகலையா? இந்த விஷயத்துல மிக மிக ஆர்வமா இருந்துகிட்டு வந்திருக்கா நந்தினி. குந்தவையை இப்படி நினைச்சு பார்க்க அவ மனம் ஒப்பல்ல. இருந்தாலும் அவனை அலக்கழிக்க அவ உம்ம கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சதை பார்த்தோம். ஓடக்கார பூங்குழலி பற்றி சொன்னதும் அவன் பதறி போயிட்டான் அல்லவா. மணிமேகலை அவன் மேலே கொண்டிருப்பது ஒருதலை பட்ச காதல் என்பதை ஊகிச்சிட்டா. இருந்தாலும் மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எவ்வளவு பரபரப்பு காட்டினார்னு சொல்லி போட்டு வாங்க பார்த்தா. எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல அவன். அதிரடியாக சொல்லி அவனை குழப்ப, நீர் என் காதல் நிறைவேறத்தான் உதவி பண்ணலை, என் விரோதிகள் மீது பழிவாங்குவதற்காவது உதவி செய்வீரான்னு கேட்டு திணற அடிக்கிற. சுருக்கமாக சொல்வதானா, அவனை யாரும் வசப்படுத்திடக்கூடாது, தனக்கு மட்டுமே அவன் வசமாகணும். இந்த பகுதியில் வந்திருக்கிற சில சொற்கள் சேவகம், பொதுவாக பணிவிடைங்கிற பொருள் உடையது. சிறப்பாக போர் செயலை குறிக்கும். சேவகன் பெரு வீரன். சிவபெருமான் புன்னகை புரிஞ்சே முப்புறங்களை அழிச்சார் அல்லவா. புறம் செற்ற கொற்ற சேவகன்னு வியந்து பாடுறார் மணிவாசகர். சிரித்து புறமெரித்த சேவகம் என்கிற தொடர் இதை குறிக்கிது. அடுத்து அஞ்சனம், நேரடி பொருள் கருமை இருள், பெரும்பாலும் கண் மைய குறிக்கும். காயங்கள் புண்கள் விரைவாக ஆற குழைமம்னு சொல்லப்படும் களிம்பை பூசுவாங்க. மஞ்சள் களிம்பும் கற்றாழை கூழ்மமும் காயங்களை விரைவாக ஆற்றிடும். துவர்ப்பி என்கிற துவர்ப்பு சுவை கொண்ட மருந்து இரத்த கசிவை நிறுத்தி புண் விரைவாக ஆறுவதற்கு வழி செய்யுது. மணிமேகலைய தங்காய் நந்தினி விழிச்சதை கேட்டோம். தங்கையின் விழி வடிவம் தங்காய், வள்ளல். இவரை வள்ளலேன்னு அழைக்கலாம், இன்னும் மரியாதையா வள்ளால்னு இலக்கிய நயத்தோடு விழிக்கலாம். இந்த விதிப்படி அண்ணலை அண்ணால்னு விழிப்பதுண்டு. ஏற்கனவே மணிமேகலைய ஆதித்த கரிகாலம் குழப்பிட்டான். தேவியின் கூப்பிடாத அக்கான்னு அழைன்னு சொல்லிட்டு, பெண்ணே கண்ணே அடியே கண்மணி கள்ளி இப்படியெல்லாம் குழைவாக பேசி கொஞ்சி வந்த நந்தினி தன் பங்குக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல.
3: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: காற்றலையில் பூத்து குலுங்கியது கதம்ப மலர்கள். மீண்டும் கேட்கலாம் கதம்ப மலர். நாளை மாலை 6 மணிக்கு பிரிவோம், சந்திப்போம். கோடை பண்பலை 100.5.

0: இரவு வணக்கம் நேயர்களே. நிலவு மெதுவாக வானத்தில் ஏறி கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக கண் சிமிட்டி கொண்டிருக்கின்றன. இந்த அமைதியான இரவு நேரத்தில் உங்கள் குரலோடு, உங்கள் விருப்பத்தோடு, உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை தேடி வருகிறது. செவிகளை திறந்து வையுங்கள், மனதை திறந்து வையுங்கள், இசையோடு இணைந்து பயணிக்கலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. உங்கள் குரல், உங்கள் பாடல் இனிய இரவு வணக்கத்தோடு ஆசையில் வருக்கோ. நிகழ்ச்சியில வரும் முதல் பாடல் யாருக்காக, எங்கிருந்து வர காத்திருக்கிறது கேட்கலாம். நம் கோடி பண்பலை 100.5
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 வணக்கம். நான் அப்துல் காதர், ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியிலேருந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து சென்னை செந்தமிழ் மறந்தேனே அப்படின்ற பாடல் போடுங்க. நன்றி.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம். கு அழகிரிசாமியின் பிறந்த நாளை, அசோகமித்திரனின் பிறந்த நாளை செப்டம்பர் 23 கொண்டாடுவோம். அன்று நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை. நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேதாரம் 3% மட்டுமே. மணப்பெண்ணின் மாணிக்கத்தில் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கு தங்க நகை மாளிகை.
1: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நம் கோடி பண்பலை 100.5.
2: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பளையம் ஆனந்தி ராமமூர்த்தி. படம் மேட்டுக்குடி. பாடல் அடி யாரது யாரது. இந்த பாடல் என் கணவர் ராமமூர்த்தி, மகன்கள் AR பரத்நாகன், நாகபரணி மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும். நன்றி, வணக்கம்.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவீசுகம் இன்றைய நினைவீசுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இப்ப யாருக்கான பாடல்?
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மாலையூர்லேருந்து ராஜலட்சுமி. படம் கிரீடம் பாடல். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனின் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
3: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 ஆசியில் ஒரு குக்கு. நேரம் இரவு 7:18.
4: கோடை பந்தலைக்கு வணக்கம். தூத்துக்குடியிலேருந்து சூர்யா பேசுகிறேன். படம் எஜமான், பாடல் ஒரு நாளும் முனை மறவாது.

0: நிறமைக்கு ஒடி பண்பலை 100.5 இது ஆசில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்
1: பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன். பொற்காலம் படம். கருவேலாங்கட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி ரெண்டு என்ன பேசுது பாடல். நன்றி, வணக்கம்.

0: தோட்டத்தில் ஒரு நீரோட்டம். கோடை பன்மலை 100 பிள்ளையா இன்று சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நிறைய சுற்றுலா சொந்தங்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். இப்ப நம்ம முன்னாடி ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் யுகே ஸ்வேதா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் நாகப்பட்டினம் சின்மயா வித்யாலயால 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: நல்லா படிப்பீங்களா? சரி, தோழிகள்லாம் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: சரி, கொடைக்கானலுக்கு எதுக்கு வந்தீங்க?
1: சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக
0: சுத்தி பார்க்கறதுக்காக வந்தோம். சரி, என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்த்தீங்க?
1: நாங்கள் வந்து டெம்பிள்ஸ் ரெண்டு பார்த்தோம், பைன் ஃபாரஸ்ட், குணா கேவ், அப்புறம் பார்க் லேக்ஸ்லாம் பார்த்தோம்.
0: சரி சரி, எந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பைன் ஃபாரஸ்ட் டெம்பிள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் லேக், அப்புறம் அந்த ஃபால்ஸ்.
0: போனீங்களா?
1: போனோம்.
0: சரி சரி, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சரி, பார்க்குக்கு போனீங்களா?
1: போனோம்.
0: சரி, என்ன மலர்கள்லாம் பார்த்தீங்க?
1: அங்கே நிறைய சன்ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் அங்கே டாலியா ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு பார்க்க.
0: சரி,
1: அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலாக இருந்துச்சு, அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு.
0: ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைச்சிருக்கும் இல்லையா?
1: ஆமாம்.
0: சரி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, நான், அக்கா, பாட்டி இருக்கோம்.
0: சரி, அம்மா பேர்?
1: அம்மா பேர் கனிமொழி. அப்பா பேர் வந்து யுவன்ராஜ்.
0: சரி, என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும்?
1: அப்பா வந்து சிவில் இன்ஜினியரா இருக்காங்க, அம்மா வந்து சிஓ ஆபீஸ்ல டைப்பிஸ்டா இருக்காங்க.
0: சரி சரி, வேற?
1: அக்கா வந்து சென்னை பனிமலர்ல வந்து 4th இயர் படிக்கிறாங்க, சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: சரிங்க சரிங்க. பாட்டி என்ன பண்ணுவாங்க?
1: பாட்டி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பாங்க வீட்டை.
0: சரி, இப்ப எல்லாம் மொத்தமா வந்திருக்கீங்க.
1: ஆமா.
0: கொடைக்கானலுக்கு எத்தனை நாள் பிளான் பண்ணீங்க? கொடைக்கானல்ல இருக்கணும்
1: 3 டேஸ் பிளான் பண்ணோம்.
0: சரி, இன்னைக்கு எத்தனாவது நாள்?
1: 3rd டே.
0: எப்போ கிளம்புவீங்க?
1: நாளைக்கு மார்னிங் கிளம்பிடுறோம்.
0: சரி, நாளைக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா, எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு?
1: நாளைக்கு மார்னிங் கிளம்பும் போது அப்படியே பழனி போயிட்டு டைரெக்டாக ஹோம் டவுன் தான்.
0: முருகன் கோவிலுக்கு போறீங்க?
1: ஆமாம்.
0: போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவீங்க?
1: ஆமாம்.
0: சரிங்க, உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் வந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு பேரே வரலாறு சாங்.
0: உங்களுக்காக பாட்டு. கோடை பண்பலை 100 பிள்ளையா இதுல இருந்து நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
2: என் நெஞ்சில்

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: விரைவில் திருச்சி சாரதாசில்
6: சத்யஜோதி பிலிம் ஸ்டேஜ் தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசை லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.
7: நேரம் இரவு 7:38 நிமிடம். இது நம் கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இப்ப நிகழ்ச்சியில யாருக்கான பாடல்?
8: மலைகளின் இளவரசிக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சலமன்ராஜ். எனக்கு பிடித்த பாடல் படம் சிங்காரவேலன். பாடல் இன்னும் என்ன என்ன செய்யப் போகிறாய் என்ற இனிய பாடலை அனைவருக்காகவும் தாருங்கள். நன்றி.

0: குரலோடு உங்களுக்கு பிடித்த பாடல் ஆசில் உருக்கு நிகழ்ச்சியில வந்துட்டு இப்ப யாருக்கான பாடல் நம் கோடி பண்பலை 100.5 கேட்கலாம்.
1: வணக்கம். கோடை பண்பலை கரூர் பழனியப்பநாகலேருந்து ஜானகி பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் செங்குருவி செங்குருவி, படம் திருமூர்த்தி. நன்றி.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: நேரம் 7:51. இது கோடி பண்பலை 100.5 ஆசில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்காக வளம் வர காத்திருக்கிறது?
3: கோடை 100.5 இரவு வணக்கம். பாண்டிய நாட்டு தங்கம் படத்திலிருந்து என் மனசுல பாட்டுத்தான் இருக்குது என்ற பாடல் கூடவும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு திட்டம் மூலம் ரங்கநாயகி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: போர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலியில் தந்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 ஆசில் ஒரு குக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர், நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார்.

கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார். மகாராஜா படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஒலிப்பதிவிற்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27,000 பேரில் 2,708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3,000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9,000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு காட்சிகளிலும், ஒவ்வொரு மனிதர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் நிறைய உண்டு. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் சிறந்த வெற்றியின் ரகசியம். நிகழ்ச்சியில் மாணவர்கள் வெற்றி வாகை சூடி மகிழ அழைக்கிறது கூடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது. நான் நிகழ்ச்சிக்கு பக்க விளையாட்டுகளோடு மாணவர்கள் வரலாம். 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சூழி 45, 42 நிகழ்ச்சியில் மாணவர்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு, இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ். ஜோதி பிலிம் ஸ்டேஜி தியாகராஜன் வழங்கும் இசைஞானி இளையராஜா இசையில் லெனன் பாண்டியன் செப்டம்பர் 25 முதல்.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் தங்கம். யார், எங்கிருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் கொட்டப்பண்ணிலிருந்து நிர்மல் பேசுகிறேன்.
0: நிர்மல், சரியா நான் சொன்னது உங்க பேரு? என்ன ஊர் சொன்னீங்க? சிவகங்கை மாவட்டத்துக்கு அப்புறம்
1: குணப்பனேந்தல்.
0: நல்லா இருக்கு, பேரு தெளிவா சொல்லுங்க.
1: குணப்பனேந்தல்.
0: குணப்பனேந்தலா? சரி, பேசலாமா நிர்மல்? விளையாடலாமா? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க நிர்மல் வீட்டுல?
1: அம்மா, அப்பா, அக்கா.
0: சரி சரி, சரிங்க நிர்மல், விளையாடலாமா? சரி, உங்களுக்கான விளையாட்டு நான் எகில் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: என்ன வகுப்பு படிக்கிறீங்க தங்கம்?
1: 6ஆம் வகுப்பு.
0: சரி. உலகம் இலகுவாக இருக்கும் போதுதான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும்.
1: உலகம்
0: தங்கம், நான் நிர்மலோட பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். குழந்தை விளையாடுவாங்க சரிங்களா, நீங்கள் வந்து வேடிக்கை பாருங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு. நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்கிட்ட விளையாடுவாங்களா அல்லது உங்க வந்து நீங்கள் பேசுறத கேட்பாங்களா? கன்ஃபியூஸ் ஆயிரும்ல குழந்தைக்கு. நிர்மல், தங்கம், நம்ம ரெண்டு பேர் மட்டும் விளையாடுறோம் சரியா? மற்றவங்களாம் தூரத்துலேருந்து கேட்க சொல்லுங்க. போயிட்டாங்களா? சரி, விளையாடலாமா? உலகம் இலகுவாக இருக்கும் போதுதான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும்.
1: உலகம்
0: இலகுவாக இருக்கும் போதுதான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும்.
1: உலகம்
0: உலகம் இலகுவாக இருக்கும் போதுதான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும்.
1: உலகம் இல்லாமல் இருப்பதும் தான்.
0: தங்கம், நல்லா கேட்டுட்டு கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். உலகம் இலகுவாக இருக்கும் போதுதான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும்.
1: உலகம் இலகாமல்
0: இருங்க. எப்படி தெரியுமா? உலகம்னா என்ன சொல்லுவோம்? உலக உருண்டை பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு உலகம். அந்த உலகம்

0: பழக்கம் ஈஸியாக இருக்கும்போது தான் நம்மள்ட்ட இல்லாதது கூட இருக்கிற மாதிரி நினைப்போமா, இருக்கிறது கூட நம்ம கூடயே இருக்கு, அந்த இல்லாதது இருக்கும், அந்த இருக்கிறதும் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்கும்னு அப்படி நினைப்போமா. சரியா, கான்செப்ட் புரியுதா தங்கம்? அதுதான் இலகுவாக அப்படிங்கிறது வந்து ஈஸி அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதா? உலகம் இலகுவாக இருக்கும்போது தான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும். இப்போ சொல்லுங்க பாப்போம்.
1: உலகம்
0: இலகுவாக இருக்கும் போதுதான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும்.
1: உலகம் இலகுவாக இருக்கும் போதுதான் இல்லாததும் இருக்கும், இருப்பதும் நிலைக்கும்.
0: ரொம்ப அழகாக விளையாடிட்டீங்க தங்க, சூப்பர் தங்கம். சரி, வாழ்த்துக்கள் நிர்மல், உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இண்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ் இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட் உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.

0: அதிரடி சரவெடி கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. சுழற்சி முறையில் விளையாடிட்டு இருக்கோம். நான் நெகிழ் சிக்கு புக்கு, அடுத்து வரக்கூடிய குழந்தைக்காக காத்துட்டு இருக்க விளையாட்டு சிக்கு புக்கு. யார் வந்திருக்காங்க பாத்திரலாம்? வணக்கம் தங்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தங்கம் உங்களோட இணைப்பு சரியாவே இல்லையே. இப்போ
1: சரியா கேக்கு?
0: விட்டு விட்டு கேக்குது தங்கம். நீங்க அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில பங்கேற்கலாம். இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5. இப்பொழுது நாம் கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா பேங்க்ல தான் போட்டு வைக்கிறோம். அந்த வங்கி கணக்கு தொடங்கும் போது பேங்க்ல கேட்பாங்க நாமினி யாரு அப்படின்னு. நாமினி அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க ஒருவேளை இறந்து போயிட்டா அந்த பணத்தை யாருகிட்ட ஒப்படைக்கணும், அதை சொல்றதுதான் நாமினி அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப எடுத்துப்போம், ஒருத்தருக்கு ஒரு மனைவி மகன் மகள் இருக்காங்க. வங்கியில நாமினி யாருன்னு கேட்கும் போது அவரு மகன் தான் நாமினின்னு சொல்லி மகன் பேரை

0: வச்சுட்டு வராரு. அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பையன் நாமினிங்கிற முறையில வங்கிக்கு சென்று அந்த பணத்தை எடுக்கலாம். ஆனா அவருக்கே அந்த பணம் பூரா சொந்தமா, அல்லது எல்லா வாரிசுதாரர்களுக்கும் போகுமா, அல்லது அது சம்பந்தமான உயில் இருந்தா உயில் படி போகுமா, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. நாமினி அப்படிங்கறதுனால அவர் சொத்து முழுவதுக்கும் உரிமையானவர் அல்ல, சொத்தை பெற்றுக்கொள்பவர் மட்டுமே. வங்கியில உள்ள கணக்கு யார் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னா, அந்த இறுதி உரிமை யாருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட சட்டம், அந்த சொத்தோட தன்மை, செல்லுபடியாகக்கூடிய உயில் இருக்கா இல்ல வாரிசு சட்டம் சேருமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. அதுல நாமினி பேர் தான் நான் போட்டுட்டேனே, அதனால உயில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாதுகாப்பான அணுகுமுறையே இல்லை. அந்த நாமினேஷன்கிறது பணம் அல்லது சொத்து தொடர்பான நடைமுறையில முதலில் அந்த சொத்து யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நாமினேஷன். உயில்ங்கிறது அந்த சொத்து யார் யாருக்கு எந்தெந்த விகிதத்தில் எப்படி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது உயிலா இருக்கும். அதனால நான் மட்டுமே நாமினி அப்படின்னு சொல்லி யாருமே பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வாரிசுதாரர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த வங்கி கணக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்டு, இதிலெல்லாம் வந்து நாமினேஷன் செஞ்சு வச்சிருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து இறப்புக்கு பின்னாடி உள்ள நடைமுறையை ரொம்ப எளிதாக்கும், அந்த குடும்பத்துல பின்னாடி தகராறு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அதனால நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், வங்கி கணக்கு மற்றும் முதலீடுகள்ல நம்ம நாமினி போட்டிருக்கோமாங்கிறத செக் பண்ணணும். அப்படி ஒருவேளை போடலை அப்படின்னா முதலாவதாக நாமினி பேரை நம்ம அதில் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது, திருமணம், குழந்தை பிறப்பு, நாமினியினுடைய மரணம் போன்ற குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தா அந்த பழைய நாமினேஷனை புதுப்பிச்சு கொடுக்கணும். மூன்றாவது, உயில் இருந்ததுன்னா அதை பார்த்து உயிலில் உள்ள விஷயங்களும் நாமினேஷன் செஞ்சிருக்கிறதும் ஒன்றுக்கொன்று பொருந்தி போகிறதா அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நாமினேஷன் வந்து வங்கிக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்குரிய வழியை தான் எளிதாக்கும். ஆனால் வில்லுங்கிறது விருப்பத்தை சொல்லுகிறது. வாரிசு உரிமை சட்டம் இறுதியாக அந்த உரிமையை தீர்மானிக்கும். சின்ன எச்சரிக்கையான இந்த நாமினேஷன் என்ன, அதுக்கும் உரிமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரியாக இருக்கும். நன்றி.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.

0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
1: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

0: கோடை பண்பலை 100.5 இதை இளமை பேசுகிறது. இணைப்பில் வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க தங்கம். யார், எங்கிருந்து? தங்கம் சரியா இல்லையே இணைப்பு, உங்களோட பேரே சரியா கேட்கல. தங்கம் கேட்கல, இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல நின்று பேசுங்க தங்கம். சரிம்மா பவிசீனா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு?
1: கேக்குதுக்கா.
0: சரி, நீங்க பேசுறது கேக்குதுங்கிறது இப்ப சரியா கேக்குது. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, அண்ணே, நான்.
0: சரி, இப்ப சரியா கேக்குது. விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு. என்னமா,
1: எப்படிக்கா விளையாடுறது?
0: ஒன்றும் இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்பேன். முதல் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி, இப்படி சேர்த்து கோர்த்து விளையாடணும். அதுக்கு பேர் தான் சிக்கு புக்கு. விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சரி, என்ன வகுப்பு படிக்கிறீங்க தங்கம்? பவிசீனா,
1: 8வது.
0: 8வது வகுப்பு. கரெக்டாக விளையாட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்களா, ஃபோன் குறை குறைங்குது. சரி தங்கம், விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: உங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு 5 விஷயம் எடுத்திருக்கேன், இந்த 5 விஷயத்துக்கு மாற்று சொல் சொல்லணும், சரியா? இப்போ காற்று அப்படி சொல்கிறோம்னா தென்றல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி.
1: ம், சரிக்கா.
0: மலர் கேக்குதா தங்கம்? பவிசினா, மலருக்கான மாற்று சொல்
1: பூக்கா.
0: நிலா,
1: நிலவு.
0: எப்படி விளையாடணும் சிக்கு புக்கு? முதல் கேள்விக்கான பதில முதல் சொல்லிட்டு தானே அடுத்த கேள்விக்கு சொல்லணும்.
1: பூ, நிலவு.
0: நிலவு, நிலா ஒரே வார்த்தை மாதிரி தானே இருக்கு, வேற மாற்று சொல் யோசிங்க.
1: சந்திரன்.
0: இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்காக ஒரு இனிய பாடல், கோடை பண்பலை 100.5.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர காத்திருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், தருமபுரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு 9 மணிக்கு வானவில். வானவில்லின் தலைப்பு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு. சிறப்பு விருந்தினராக மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி ஆசிரியர் முனைவர் ஆர். முருகராகவன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பாட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், நாங்களும் நடிப்போம்ல. 3 மணிக்கு உயிரெழுத்து, தென்காசி மாவட்டம் கரிவலம் வந்த நல்லூர் கருப்பசாமி அவர்களின் தெரிவில் வர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை, விடுகதை வண்ணத்தூரிகையாக மலர காத்திருக்கிறது. 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களோடு விளையாட காத்திருக்கிறது ஆன ஆவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. 10 மணிக்கு நினைவீசுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் மதுரை மாவட்டம். பண்பலையோடு இணைந்து இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 என்று 9 மணிக்கு ஒலிக்க காத்திருக்கிறது குடை தென்றில். இன்றைய தென்றில் விருந்தினர் விருப்பமாய். இன்றைய சிறப்பு விருந்தினர் சேலம் கவிஞர் ராஜா அவர்கள். பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை. காற்றலையில் மிதந்து விடைபெறுகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு குண்டக்க மண்டக்க ஆனா ஆவண்ணா விளையாட்டுகளோடு. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் சேலம் கவிஞர் ராஜா அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை 9:00 அதேதான் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி காற்று அலைகளை அலங்கரிக்க துவங்கியாச்சு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. ஒரு எழுத்தாளராக, அடிப்படையில் ஒரு வாகன ஓட்டுநர்னு அவங்கள சொல்லலாம். வாசிப்பின் மீதான ஆர்வம் எழுத்துத்துறைக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்ததோடு மட்டும் இல்லாமல் புத்தகங்களையும் வெளியிட வைத்தது. பாருங்களேன், எங்கேருந்து எந்த அளவுக்கான ஒரு பரிமாற்றம், ஒரு மாற்றத்திற்கான வழினே சொல்லலாம். அப்படிப்பட்ட விருந்தினர் தான் இன்று நம்ம நிகழ்ச்சி அலங்கரிக்கிறாங்க. நானே சொல்லிட்டு இருந்தேன், எப்படி அவங்கள வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்காக.
2: நான் வந்து சேலம் ராஜா கவிஞர். என்னோட இயற்பெயர் வந்து ராஜசேகரன். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் நடுப்பட்டிங்கிற கிராமம் என்னுடைய சொந்த ஊர். இப்போ வந்து ஒரு கால் டாக்ஸி நிறுவனம் வச்சு நடத்திருக்கிறேங்க ஐயா சேலத்தில்.
1: சேலத்தில் ஒரு கால் டாக்ஸி நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க.
2: ஆமாங்க.
1: வீட்டில் யார் யார் இருக்காங்க சொல்லலாமா?
2: கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் முழுக்க முழுக்க எல்லாமே கோடை பண்பலையோட நேயர்கள். ரொம்ப காலம் தொட்டு அவங்க வந்து நேயர்கள். அப்பா வந்து ஜெயராமன், அம்மா முத்துலட்சுமி, அக்கா அம்பிகா, தம்பி பழனிசாமி, சென்ட்ராஜ், அண்ணன் பெரியசாமி. இப்படி ஒரு பெரிய குடும்பங்க ஐயா எங்களது.
1: பெரிய குடும்பம், அதுவும் கோடை பண்பலையை ரசித்து கேட்கக்கூடிய குடும்பம்னே சொல்லலாம். அப்படிதானே?
2: கண்டிப்பாக.
1: சரி, முதல் முறையாக பேசுகிறீங்க, அதாவது நேரடியாக நம்ம நிலையத்திற்கு வந்து.
2: ஆமாம்.
1: இந்த உணர்வு எப்படி இருக்குன்னா, அடுத்தடுத்த கேள்விகள் கேட்க இருக்கேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் உங்களோட விருப்பத்தில் முதல் பாடல்?
2: என்னுடைய விருப்பத்தில் முதல் பாடலை வந்து கற்றது தமிழ் படத்திலிருந்து பரவிய எங்கே இருக்கிற பாடல் வேணுங்க ஐயா.
1: அருமையான பாடல், இளையராஜா அவர்களின் குரலில் வரும். அப்படிதானே?
2: ஆமாங்க ஐயா.
1: ஏன் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்?
2: அந்த பாடல் ஏன் பிடிச்சதுன்னு தெரியாது. முதல் காரணம் வந்து இளையராஜாவோட குரல். அது கேட்கும்போது நம்மளை வந்து ஒரு மனம் கலங்க செய்கிற ஒரு குரல் அவருடையது. ரெண்டாவது, ஒரு வாகனம் ஓட்டி அப்படிங்கும்போது, கதை பேசி கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தாலும் உன் மௌனங்கள் போதுங்கிற வரி என்னை ரொம்ப பாதிச்சுது. அதனால அந்த பாடல் பிடிக்குங்க ஐயா.
1: ஒரு சில வரிகள் அந்த பாடலில் பாட முடியுமா?
2: கதை

மௌனங்கள் போதும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு அருமையான பாடல் கற்றது தமிழ் படத்திலிருந்து. இதோ உங்களின் விருப்பத்தில் காற்றாலையில் மலர இருக்கிறது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்க சேலம் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: உங்க ஊரை பத்தி சொல்லுங்களேன், உங்க ஊர் பார்க்க எப்படி இருக்கும்? நல்ல பச்சை பசையல், நல்ல வனப்பா இருக்குமா, இல்ல மழைக்காக காத்திருக்கும் ஊராக இருக்குமா, எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: சேலம் மாவட்டம் வந்து ரொம்ப மலைகள் சூழ்ந்த ஒரு மாவட்டம், ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும். அதே சமயம் ஒரு நல்ல ஒரு சுத்தமான காற்று, குடிநீர் கிடைக்கிற ஒரு மாவட்டமாக இருக்குங்க ஐயா. எப்போவுமே அது நல்லா தான் இருக்கும்.
0: நீங்கள் இருக்கக்கூடிய கிராமம், உங்களுடைய பகுதி?
1: எங்களுடைய பகுதியும் ஒரு மலை அடிவார ஒரு கிராமம் தான். எங்களுடைய கிராமத்து பேர் வந்து நடுப்பட்டிங்க ஐயா. அந்த ஊர் வந்து கோதுமலை அப்படிங்கிற மலை அடிவார பகுதி.
0: இந்த நடுப்பட்டின்ற பேருக்கு எதுவும் காரணம் இருக்கா? எங்கள் ஊருக்கு

0: தாங்க பேர், இதுக்கான காரணம் இதான் அப்படின்னு எதுவும் இருக்கா?
1: ஒரு வேளை இருக்கலாங்க ஐயா. ஆனால் இந்த பட்டிங்கிற ஊர் பெயர் காரணங்களெல்லாம் இந்த ஆட்டுப்பட்டி தான் சொல்கிறதா முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு வேளை நடுவாள இருந்ததுனால இந்த ஊருக்கு அப்படி வந்திருக்கலாம்.
0: நடுப்பட்டின்னு வந்திருக்கலான்னு சொல்கிறீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: சரி சரி. பள்ளி பருவம் இதெல்லாம் என்ன மாதிரியான சூழல், என்ன படிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லலாமா?
1: குறையாக தான் படிச்சிருக்கிறேன், 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுக்கிறேங்க ஐயா. பள்ளி காலங்கள் வந்து நல்லா தான் இருந்துச்சு, அந்த குழந்தைமைக்கு உண்டான மகிழ்ச்சியோட. ஆனால் என்னால் 9ஆம் வகுப்புக்கு மேலே படிப்பு தொடர முடியல குடும்ப சூழல் காரணமாக.
0: அப்போ 9ஆம் வகுப்பு வரை படித்து முடித்ததும் அதோட ஒரு குடும்ப சூழல் காரணமாக படிப்பு கைவிட்டுருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: அதை தொடர்ந்து என்ன பண்ணீங்க?
1: அதை தொடர்ந்து கிடைக்கிற வேலைக்கு சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போனேன். பெட்ரோல் பங்க், ஸ்பின்னிங் மில், இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போனேன். அப்புறம் அது எதுவும் சரி வராத பிறகு அப்புறம் தான் இந்த கனரக வாகனத்துக்கு உதவியாளராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சதுங்க ஐயா.
0: கனரக வாகனத்தில் ஒரு உதவியாளராக உங்களுடைய பயணம் ஆரம்பித்தது. அந்த பயணம் எழுத்துத்துறை மீதான நாட்டத்தோடு சேர்த்து எழுத்தாளராக இன்று உங்களை வந்து பிரதிபலிக்க வச்சிருக்கு இந்த சமூகத்தில்னே சொல்லலாம். சொல்லலாங்க இல்லையா?
1: ஆமாங்க ஐயா, கண்டிப்பாக.
0: சரி, உங்களுடைய 2வது விருப்ப பாடல் கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கோம். என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு 2வது வந்து குக்கு அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: இந்த பாடலுக்கான காரணம், இது பிடிக்கிறதுக்கு?
1: பாடலுக்கான காரணங்கிறது சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். முதல்ல எனக்கு அந்த இயக்குனர் ராஜமுருகனை ரொம்ப பிடிக்கும். 2வது, இந்த மாதிரியான ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகளான ஒரு கதை அது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பாடல்களை எப்போ கேட்கும்போதும் மனம் இலகிடுவேன் நான்.
0: உங்களுடைய மனதை இலக்க வைக்க வருகிறது குக்கு படத்திலிருந்து ஆகாசத்தை நான் பார்க்குறேன். போய் பார்த்துட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: இதோ காற்றலைகளில் உங்கள் விருப்பத்தில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இது மாதிரி 9ஆம் வகுப்பு வரை தான் படித்திருந்தேன், குடும்ப சூழல் காரணமாக படிப்பை இடையில நிறுத்தி கிடைக்கிற வேலை சின்ன சின்ன வேலைக்கு போனேன், கனரக வாகனத்தில் உதவியாளராக போனேன்னு சொல்லிட்டு. இப்போ கனரக வாகனம்னு சொல்கிறப்ப அது வந்து பொதுவாக பார்த்தோம்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் இல்லாமல் மாநில விட்டு மாநிலங்கள் பயணிக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் கனரக வாகனத்தில் வேலை செய்யும்போது எங்கேருந்து எங்கே போனீங்க, ஒரு நாள் பயணம் எவ்வளோ தூரம் இருக்கும், அதிகப்படியான தூரம் இங்கேருந்து நான் போயிருக்கேன் ஜம்மு காஷ்மீர் தாண்டி அப்படிலாம் சொல்ல முடியுமா, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க எங்களுக்காக சொல்லுங்களேன்.
1: அது நன்றாக நினைவு இருக்குதுங்க ஐயா. முதல் முறை என்னுடைய பயணம் வந்து சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் வந்தேன், அதுதான் என்னுடைய தூர பயணம். அதன் பிறகு போக போக சேலத்திலிருந்து கர்நாடகா, பெங்களூர் போகிறது, மகாராஷ்டிரா போகிறது, மும்பை போகிறது, குஜராத், இது போல் மத்திய பிரதேசம், கிழக்கு பக்கம் எடுத்துட்டோன்னா கல்கத்தா வரைக்கும் இப்படி போயிருக்கிறேங்க ஐயா.
0: அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மொழி பேசுவாங்கல்ல, இப்போ நீங்கள் தமிழ் நமக்கு பிரதானமாக தமிழ் மொழி மட்டும்தான் தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அங்கெல்லாம் போகிறப்ப எப்படி சமாளிச்சிங்க, இப்போ சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இப்படி நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு, என்ன பண்ணுவீங்க?
1: அடிப்படையில் ஒரு கனரக வாகன ஓட்டுநர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான அந்த மொழியை கற்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நானும் போக போக பழகிட்டேங்க ஐயா. சரளமாக பேச வரலைனாலும் அப்போதைக்கு தேவை என்ன, இப்போ இந்த வழி எப்படி போகணும், இந்த முகவரிக்கு எப்படி போய் சேரணும் அப்படி கேட்குற அளவுக்கான பரிச்சயம் வந்துருச்சு நாளடைவில்.
0: தண்ணி கொடுங்கன்னா பாணி தீஜியே இந்த மாதிரி அப்படியா?
1: ஆமாம், அது இந்தியா இருந்தால் பாணி தேதோ, கன்னடம் வந்தால் சல்பா நீர் கொர்றி, தெலுங்காக இருந்தால் அப்படி அதுக்கு ஒன்று, அப்புறம் மலையாளமாக இருந்தால் குடிக்காம வெள்ளம் கிட்டோம் அது அப்படி.
0: பழமொழி வித்தகராக இருப்பேன் போல் இருக்கே. என்னென்ன மொழிகள் இப்படி உங்களுக்கு, அதாவது தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன மொழிகள் உங்களுக்கு தெரியும்?
1: அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தி வந்து ஒரு 60% தெரியும், அதை தாண்டி மலையாளம் எனக்கு எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியுங்க ஐயா. கவிதைகளை கூட மலையாளத்திலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து மலையாளத்துக்கும் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன்.
0: அதுதான் அந்த மொழியோட முக்கியத்துவம். தொடர்ந்து பேசலாம் உங்களோட விருப்பத்தில். ஒரு பாடலை கேட்டுட்டு, என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு வந்து நினைக்க தெரிந்த மனமே அப்படிங்கிற படத்திலிருந்து கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல் அந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: கண்ணுக்கும் கண்ணுக்கும் மோதல், இந்த நாட்டம் இந்த பாடல் மீது ஏன்?
1: இல்லை, இதில் ஒரு வரி வரும், தோற்றாலும் மானே நான் தான் ராஜா அப்படிங்கிற வரி, ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்வே ரோஜா, அந்த வரிக்காக இந்த பாடல் பிடிக்கும். ரெண்டாவது இந்த காட்சி அமைப்பும், நடிகர் மோகன், இது எல்லாமே நல்லா இருக்குங்க ஐயா.
0: சரி, உங்களோட விருப்பத்தில் இதோ பாடல், கோடை பண்பலை 100.5.
2: ஸ்மைல் ப்ளீஸ்.

கோடை எஃப்எம் தமிழிசை துறையில் பின்னணி பாடகி என்ற முறையில் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: ஐயா, நீங்கள் சொல்லும்போது அடிப்படையில் கனரக வாகனத்தில் ஒரு உதவியாளராக போனீங்க, ஒவ்வொரு மாநிலங்கள் போக வேண்டிய சூழல் அடிப்படையில் கொஞ்சம் மொழிகளும் கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி, இப்போ மலையாளம் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க எழுத தெரியும், படிக்க தெரியும், வாசிக்க தெரியும், பேசவும் தெரியும்னு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வத்தின் பேரில் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை போகிற போக்கில் அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிடச்சிதா அந்த மொழி அறிவுன்றது?
1: இல்லைங்க, அது வந்து நான் ஒரு ஆர்வத்தில், இரண்டாவது வந்து கொரோனா காலகட்டம் வந்து எல்லாத்தையும் வீட்டில் முடிக்கிறது பார்த்தீங்களா, அப்போ வந்து எங்கேயும் போக முடியாத சூழல், சரி நம்ம சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்மளே வந்து இந்த மொபைலில் யூடியூப் பார்த்து அதை எப்படி அக்ஷரங்கள்லாம் எழுதணும், முன்னாடி நான் அங்கே போக வர இருக்கிறதுனால பேச தெரியும், அப்போ அதை நம்ம எழுத படிக்க சரியாக கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நானாக கற்றுக்கிட்டதுங்க. ஐயா,
0: அந்த கொரோனா பிறந்துட்டு காலத்தில் மொழி அறிவை வளர்த்து கொள்வதற்கான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படி சொல்லலாம்.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: சரி, அப்புறம் நீங்கள் ஒரு கனரக வாகனத்தில் உதவியாளராக போயிட்டுருக்கீங்க, இதில் எப்படி உங்களுக்கு வாசிக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு? ஏன்னா உதவியாளர்ன்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும், அது அன்றாட வாழ்வுன்ற மாதிரியான சூழலுக்குள்ளே போயிடுவீங்க, இதில் எப்போ வாசிப்பீங்க, ஏன் வாசிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லலாமா?
1: உண்மையில் எனக்கு வாசிக்கணுங்கிற எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. என்னுடைய ஓட்டுநராக இருந்தார் பாருங்கள், அவர் ஈரோட்டை சார்ந்த நபர், அவருடைய பெயர் வந்து பெரியசாமின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வாசிப்பு பழக்கம் இருந்துச்சு. இந்த மாதிரி வெளி மாநிலங்களுக்கு போகும்போது அங்கே திரும்ப ரிட்டன் லோடு கிடைக்காம 4-5 நாட்கள் அங்கேயே காத்திருக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ இங்கேருந்து இந்த வாராந்திரியான புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போவார். அவர் படிக்கிறத பார்த்து பார்த்து ஓய்வு நேரங்களில் இருக்கும்போது நம்மளும் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்படி வந்தது தாங்க ஐயா அந்த இது.
0: பெரியசாமி டிரைவர் அண்ணே, அவங்க பார்த்து வாசிச்சிங்க நீங்கள், நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தணுன்ற நோக்கத்தில் வாசிக்க ஆரம்பித்தது வாசிப்பின் மீதான நாட்டம்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எழுத்து ஏன் எழுதணும்னு தோணுச்சு? நிறைய வாசகர்கள் இருப்பாங்க, வாசிக்கக்கூடிய எல்லோருமே வாசகர்களாகத்தான் நம்ம சொல்லுவோம். வாசிப்பு வாசிப்பு வாசிப்புன்றதே ஒரு பேரின்பத்தை கொடுக்கும், அந்த பேரின்பத்தோடையே நீங்கள் கடந்து போயிருந்திருக்கலாம். அதை தாண்டி எழுதணும், ஏதாவது எழுதணுன்ற ஆசை எப்படி வந்துச்சு, ஏன் எழுதுனீங்கன்னு சொல்லுங்களேன்.
1: அதாவது வாசிப்பு வாசிப்புன்ட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது அந்த வாசிப்பு வந்து ஒரு நிறைவை கொடுத்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வந்துடுது. அப்போ நம்ம யாரோடைய எழுத்துக்களை எல்லாம் வாசித்தோமோ அப்போ நமக்கு ஏதாவது ஒன்று தெரிகிறத, அது தவறாக கூட இருக்கலாம், எழுதி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் ஏற்பட்டுச்சு. அப்படி எழுத ஆரம்பித்தது தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம்னா மெல்ல மெல்ல முன்னாடி இருக்கிற எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லாம் நட்புகள் அந்த வட்டங்கள் விரிவடைய விரிவடைய என்னையும் ஒரு முழு கவிஞராக அதுக்குள்ளார ஈடுபடுத்திக்கிட்டேன்.
0: ஒரு வாசிப்பின் அடிப்படையில் அந்த நிறைவு கொடுத்ததன் விளைவாக எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக.
0: சரி, தொடர்ந்து இந்த எழுத்து தொடர்பாக அடுத்தடுத்து பேச இருக்கோம். ஒரு பாடலுக்கு பின்பாக என்ன பாடல் கேட்கிறீங்க?
1: தூரல் நின்று போச்சு படத்திலிருந்து தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி பாடல் கேட்கலாங்க.
0: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி, அந்த பாடல் கேட்பதற்கான காரணம்?
1: காரணம் எதுவும் சொல்ல முடியாதுங்கய்யா, அந்த பாடல்லாம் பிடிக்கும் தானே. ஒரு 80 காலகட்டங்களில் வந்த ஒரு பிரபலமான பாடல், அந்த கதை அம்சம், நடிகர் பாக்கியராஜ் அப்படிங்கும்போது அது நார்மலாகவே நம்ம அதை கேட்கும்போதே மனம் வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம அறியாமல் ஒரு பின்னாடியே பின்பாட்டு பாடுறது தாளம் போடுறது மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி கூட சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு இதெல்லாம்.
0: சரி, அப்போ இப்போ பாடல் வானொலியில் நம்ம கோடை பண்பலையில் ஒலிக்க இருக்கு, நம்ம எல்லாம் பின்னாடியே பாட இருக்கோம் உங்களோட விருப்பத்தில். தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி, இதோ உங்களுக்காக பைங்கிலி பாட வருகிறது கோடை பண்பலை 100.5.

0: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம். தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
0: கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.
1: ஓம் ததீன் ததீன் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
2: இசையின் நீர்வீழ்ச்சி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் சேலம் கவிஞர் ராஜா அவர்கள்.
3: ஐயா, நீங்க சொல்லும்போது நிறைய வாசிப்பு, வார வாரம் இப்போ போகிறோம், ஊருக்கு போகிறோம், அதாவது கனரக வாகனத்தில் அடுத்து வேற மாநிலம் வேற எங்கேயாவது பயணத்திற்கு மேற்கொள்ளும் போது புத்தகங்கள் நிறைய கையில் கொண்டு போய் வாசிக்கிறது, அடுத்த ஆசையின் காரணமாக எழுத ஆரம்பிச்சோன்னு சொல்லி. இப்போ முதல் முறையாக எழுதுனது என்ன எழுதுனீங்கன்னு நினைவுக்கு இருக்கிறதா? இதான் எழுதுன முதல்ல நல்லா வந்துச்சு இல்லை வரல அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்ல முடியுமா?
4: இல்லைங்க, அது முதல் முறையாக எழுதுனது என்னன்ட்டு எனக்கு நினைவில் இல்லை. ஏன்னா எழுதுனது நிறைய, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கவிதைகள், ஒரு 10 கவிதைகள் கூட எழுதியிருப்பேன். அது எதுவும் நினைவில் இல்லை. அப்போ வந்து எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையாங்கிற ஒரு இதுக்கு நான் வரல. ஆனால் எனக்கு எழுதுறப்ப அது நல்லா தான் இருந்துச்சு.
3: எழுதுனப்போ உங்களுக்கு அது மன திருப்தியை கொடுத்தது அப்படிதானே?
4: ஆமாம் ஆமாம்.
3: சரி, இப்போ எழுதுறத நம்ம ஒரு காகிதத்தில் எழுதுவோம், பொதுவாக ஒரு வழக்கத்துக்கு எழுதிட்டு அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். ஒரு புத்தகமாக அதை வெளியிடணும், அதை ஒரு பதிப்பகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து புத்தகத்தை பதிப்பகத்தின் வாயிலாக வெளிக்கொண்டு வரணும்னு ஏன் தோணுச்சு?
4: நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு வாசிப்புங்கும்போது அந்த வாசிப்போடு நான் நிறுத்திட்டு போயிருக்கலாம். அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு தான் நம்ம எழுதணும்னு தோணுச்சு. அப்போ எழுதி அது எனக்குள்ளாரியோ அல்லது என்னுடைய டைரியிலேயோ கூட நான் வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை எழுதி யாருமே பார்க்காம நான் மட்டும் பார்க்கறதுக்கு நான் டைரியில் எழுதி வச்சுக்கலாம். அதை வந்து அதுக்கு ஒரு பேர் கவிதைன்னு வைக்க தேவையில்ல, அல்ல அதுக்கு ஒரு சிறுகதின்னு பேர் வைக்க தேவையில்ல. அந்த எழுத்து யாருக்காவது இப்போ யாரோட வாசகர்களுக்காவது போய் வேறு ஏதாவது ஒரு மாற்றத்தையோ அல்லது நல்லா இல்லைன்னு அப்படியாவது சொல்லணும்ல, அப்படின்னா தான் நம்ம என்ன எழுதுறோம்னு தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அது எழுதி அதுக்கப்புறம் புத்தகம் போடணும், பதிப்பகத்தை பிடிச்சி இப்படி போடணும்லாம் சொல்லி அடுத்தடுத்த கட்ட நான் நகர்வுக்கு போனது எழுத்து.
3: இப்போ இதில் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, எழுதுறதுன்றதே ஒரு கொஞ்சம் எண்ணத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து

0: அதை எழுத்தை வந்து சொல் வடிவத்துக்கு கொண்டாந்து ஒரு முறையான சொற்றொடரை அமைக்கணும். நீங்க இதெல்லாமே கவிதை நடையில எழுதுறதற்கான வாய்ப்புகள் இருந்து எழுதியிருக்கீங்க, இதை யார்கிட்ட முதல்ல வாசிக்க கொடுப்பீங்க? இது வாசிச்சு சொல்ல நல்லா இருக்கா அப்படின்னு யார்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய முதல் எழுத்தையோ இல்லை நீங்க எழுதுனத உங்களுடைய முதல் வாசகரா யாரை நீங்க கருதுறீங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்க?
1: நான் வந்து முகநூலில் பழக்கமான ஒரு அண்ணன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் கவிதை எழுதிட்டு இருந்தார், ஒரு புத்தகம் போட்டிருக்கார். முகநூலில் அறிமுகமாகும் போது அண்ணே நானும் இந்த மாதிரி எழுதுறேன், இது சரியா அல்லது தப்பா இருக்கா அப்படிங்கிறத நீங்க சரி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்ல கேட்டதும் கொடுத்ததும் அவர்கிட்ட தான். அவர் தவறாக இருந்தாலும் பரவாயில்ல தம்பி, நீ எழுது, தொடர்ந்து எழுத எழுத தான் உனக்கு அந்த இது எழுத்துக்கள் வார்த்தைகள்லாம் பிடிபடும் அப்படின்னு சொன்னார். அவர் பேர் பா மீனாட்சி சுந்தரம். அவரை தான் வந்து என்னுடைய முதல் ஆசானாகவும் அல்லது என்னுடைய வாசகராகவும் நான் ஏற்றுக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். அதை இப்பவும் அவர்கிட்ட நான் சொல்லுவேன் எப்பவுமே.
0: இப்போ எழுதுனாலும் அவங்களுக்கு அனுப்புகிற வழக்கம் இருக்கு அவங்களுக்கு?
1: இப்போ எழுதுனா அவருக்கு அனுப்புகிற வழக்கம் இல்லை. இப்போ எழுதுனா அது வந்துடும், புத்தகமாக வந்துடும். அவங்களா வாங்கிட்டு, தம்பி இது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நீ வேறு லெவலுக்கு போயிட்டடா அப்படின்னு அவங்களாவே பாராட்டுவாங்க. ரெண்டாவது தகவலை சொல்லுவேன், ஆனால் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன், புத்தகமாக வரப்போகுது அல்லது இந்த விருது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக பாராட்டுவார்.
0: சரி, இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் உங்களோட விருப்பத்தில்?
1: மௌனராகம் படத்திலிருந்து மன்றம் வந்த தென்றலுக்கு அந்த பாடல் கேட்கலாங்கய்யா.
0: மனதை தொட்ட பாடல் உங்களோட விருப்பத்தில் மௌனராகம் படத்திலிருந்து காற்றலையில் உலா வர இருக்குது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, இப்போ பேசிகிட்டு இருக்கப்ப நீங்கள் எழுத்து தொடர்பாக நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய முதல் வாசகராக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், உங்களுடைய நண்பர், முதல் ஆசான்னு சொன்னீங்க, முதல் வாசகர்னு சொன்னீங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு ஓகே நல்லா இருக்குது, சரி நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க, இதெல்லாம் பகிர்ந்தீங்க. என்னென்ன புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்கன்னு உங்களுடைய புத்தகங்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஐயா, நான் மூன்று புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். முதல் புத்தகம் வந்து தலைப்பு கோழிக்கறி வாங்குபவனின் சித்திர குறிப்புகள், அது 2019 வெளியிட்டது. இரண்டாவது புத்தகத்தோட தலைப்பு வந்து தாழ்ந்து பொழியும் வெயிலோன் சொல்லாத மயில் பற்றிய குறிப்புகள், அது 2023 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மூன்றாவது புத்தகம் வந்து ஒரு லோடு மலை ஏற்றுபவன், அது 2024 வந்துச்சுங்க. ஐயா,
0: தலைப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, தலைப்பு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க?
1: தலைப்பு நானாக தாங்க ஐயா தேர்ந்தெடுப்பேன். வித்தியாசமாக இருக்கணும், அது ஒரு கவிதை தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதுக்காக ஒரு காலம் கூட எடுத்துக்குவேன். முதல் புத்தகத்தோட தலைப்புக்காகவே நிறைய பேர் இன்றளவும் கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்கிறாங்க, இந்த தலைப்பு எப்படி யோசிச்சிங்க அப்படின்னு. அது வித்தியாசமாக இருக்கணுங்க, அது எனக்கு அதை தொடர்ந்து மூன்று புத்தகங்களுக்கும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு.
0: இதில் மூன்றாவது சொன்னீங்க ஒரு லோடு மழை ஏற்றுபவன்னு.
1: ஆமாங்க,
0: அது அதோட மையக்கரு என்ன, அது என்ன மழை ஏற்றுபவன்னா எப்படி என்ன?
1: அதாவது இந்த மூன்றாவது புத்தகம், நான் என்னுடைய வழிகளில் பயணத்தில் அல்லது என்னுடைய வாழ்வில் கண்ட ஒட்டுமொத்த மனிதர்களோட வழிகளையும் வாழ்வையும் தான் அதை கவிதை ஆக்கியிருக்கிறேன், அப்படியான ஒரு சாராம்சம் கொண்ட புத்தகம் ஐயா அது.
0: உருளோடு மழை ஏற்றுபவன். இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க, புத்தகத்துக்கு உண்டான தலைப்பு இதெல்லாத்துக்கும் நான் கால அளவு எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி, கவிதைகளாக எழுதும்போது உங்களுக்கு என்னைக்காவது சலிப்பு தட்டியிருக்குமா, இது கவிதையாக அப்படி எழுதிட்டு இருக்கோமே இதில் ஒரு நிலை வந்துருச்சு போதும் அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா?
1: அப்படிலாம் இல்லைங்க ஐயா. ஏன்னா கவிதைங்கிறது நம்ம ஒரு பயணத்தில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு எங்கேயோ ஒரு குழந்தை நின்று கையாட்டம் பார்த்தீங்களா, டாட்டா காட்டும், நம்மளும் ஒரு முகமலர்ச்சி காட்டுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையுமே அந்த குழந்தைக்கான முகமலர்ச்சி தான். நம்ம புதுசாக எழுதும்போது அடுத்தது எல்லாமே புதுசு தான். நம்ம கவிதை இவ்வளோ எழுதிட்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சலிப்பு தட்டினதே கிடையாது. நான் ஒவ்வொரு கவிதையுமே முதல் கவிதை எழுதும்போது எப்படி பார்த்து பார்த்து வார்த்தைகளை மடக்கி மேலேருந்து கீழே தூக்கி போட்டு கீழேருந்து மேலே தூக்கி போட்டு எழுதுனதும் அதே இதை தான் இன்னும் கடைபிடிக்கிறேன்.
0: அந்த ஒரு ஆர்வம் இன்னும் குறையலை, அந்த மகிழ்ச்சி இன்னும் குறையலை அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கீங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து பிள்ளை நிலா அந்த பாடல் கேட்கலாங்க ஐயா.
0: இந்த பாடல் கேட்பதற்கான பின்புலம் எதுவும் இருக்கா?
1: இந்த பாடல் கேட்பதற்கான பின்புலம், இந்த பாடலை கேட்டேன்னா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வரும், அதனாலங்க ஐயா.
0: சரி, உங்களோட விருப்பத்தில் பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா வர இருக்கு. நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து நீங்கள் கேட்டுட்டீங்க, இதோ காற்றலையில் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

தந்தா தந்தான தந்தான.

0: ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி வந்தாச்சு. அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 9ஆம் வகுப்பு வரை படித்து முடிச்சுட்டு குடும்ப சூழல் காரணமாக அதை அப்படியே படிப்பை நிப்பாட்டி கிடைக்கக்கூடிய வேலைகள், கனரக வாகனத்தில் உதவியாளர், வாசிப்பு அனுபவங்கள், எழுத்தின் மீதான ஆர்வம், மொழியின் மீதான ஈடுபாடு, இப்படி பல காரணங்களால் கவிதை எழுதுவதற்கான சூழல் உருவாகி ஒரு கவிஞராகவும் 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்கீங்க. இப்போ ஒரு எழுத்தாளருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லி. சில நேரங்கள் எழுதணும்னு ஆசை இருக்கும், ஆனால் சொல்லா வெளியே வராதுன்னு சொல்லுவாங்க, வார்த்தையாக வெளியே வராதுன்னு. அந்த மாதிரியான தருணங்களை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? ஒரு எழுத்தாளனா வார்த்தை வரணும்னு தேடுவீங்க, அந்த சரியான வார்த்தையை அப்படியே தேடி தேடி அலைஞ்சு அந்த இடத்துலையே நின்றுருக்கீங்களா?
1: கண்டிப்பாக அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் கூட நான் நின்றுருக்கிறேன். ஒரு கவிதை அந்த கருப்பொருள் தெரியும், அதுக்கு எந்த சரியான வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த கவிதை நிறைவடையும் அப்படிங்கிறது தெரியாமல் 6 மாத காலங்கள் கூட நான் எடுத்திருந்துக்கிறேன். அப்படி ஒரு 6 மாத காலங்கள் எடுத்த கவிதையில் ஒன்று தான் என்னுடைய முதல் புத்தகத்தினோட அந்த கோழிக்கறி வாங்குபவனின் சித்திரக்குறிப்புகள். அது வந்து ஒரு கவிதையோட தலைப்பு தான், அந்த கவிதையே அந்த மாதிரி எனக்கு 6 மாதங்கள் எடுத்துக்கிட்டுச்சு. அந்த தலைப்பும் அது சரி வர வரணுங்கிறதுக்காகவே நான் அவ்வளோ நாள் கழித்து மறுபடியும் அதை எழுதி முடித்தேன்.
0: அந்த மாதிரியான 6 மாத கால இடைவெளியில் என்ன பண்ணுவீங்க? அதை பற்றின சிந்தனை மனதில் இருந்துக்கிட்டே இருக்குமா, இல்லை அதை அப்படியே விட்டு

0: இப்போதைக்கு விட்டு வேண்டாம், நமக்கு இந்த இடத்துல வார்த்தை பிடிபடலை, இந்த கவிதைக்கான ஓட்டம் கிடைக்கல, அந்த ஓட்டம் வர வரைக்கும் காத்திருப்போம்னு விட்டுருவீங்களா, இல்லை சிந்தனை போய்கிட்டே இருக்குமா?
1: இல்லை, அது நம்ம என்ன அன்றாடங்களில் செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த கவிதைக்கான ஒரு அறையை ஒதுக்கி வச்ச மாதிரி சிந்தனையை மனதுக்குள்ளார, அதுக்கான இது எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தேடலும் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை யாருக்கிட்டேயும் பேசாத ஒரு அமைதியான சூழல் இருக்குது அப்படிங்கும்போது அது சம்மந்தமாக உள்ளுக்குள்ளார மீண்டும் மீண்டும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்.
0: அப்போ அந்த சிந்தனை ஓட்டம் மனதில் இருந்துகிட்டே இருக்கும், அப்படிதானே?
1: கண்டிப்பாக.
0: சரி, இன்னும் ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னு ஆசைனா, இன்றைய சூழலில் வாசிப்பு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இல்லை நிறையாவே குறைஞ்சி போச்சு. எழுத்து உலகத்துக்குள்ளே அறிமுகமாகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையும் வெகுவாகவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ இன்றைய சூழலில் ஒருவர் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏன்னா நீங்கள் உங்களுடைய பயணம் வந்து ஒரு அசாத்திய பயணம், படிப்பு இல்லைன்னா எல்லா எதுவுமே இல்லைன்னு இருக்கக்கூடிய உலகமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, படிப்பு இடையில் தடைப்பட்டாலும் வாசிப்பு எழுத்தின் மீதான ஆர்வம் எழுத்தாளனை உருவாக்கும்ன்றதற்கு ஒரு உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க. இந்த சூழலில் மாணவனோ ஒரு இளைஞனோ எழுத்தாளன் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்திலிருந்து என்ன விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க, எதை எடுத்துக்கிறலாம் சொல்லுங்களேன்?
1: இன்றைய காலத்தில் வாசிப்பு குறையல, அதே மாதிரி எழுத்தும் குறையல, அதனுடைய உருவங்கள் மாறி இருக்கு. நம்ம புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லாம் கைபேசியிலையும் சமூக வலைதளங்கள்லையும் படிக்கிறோம். கதைகளோ அல்லது சிறுகதைகளோ கவிதைகள் அப்படியே இணைய இதழ்கள்லையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு புத்தகம் வாங்கி அதை கையில் எடுத்து படிக்கும்போது இருந்த அந்த மன நிறைவு இணையத்தில் படிக்கும்போது கிடைக்கிறதில்ல. ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இன்றைக்கி வாசிப்புங்கிறது மாறிப்போச்சு. படிக்கிறாங்க, அதை உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே புத்தகத்தை நீங்கள் எடுத்து ஒரு பக்கத்தை படித்து முடிச்சிங்கன்னா இந்த பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மறுபடியும் யோசிக்க தோணும். இன்றைக்கி வாசிப்பு இருக்குது, ஆனால் வேறு இதாக மாறி இருக்குது. அது வேறு வடிவத்துக்கு மாறி இருந்தாலும் அதை வந்து அவங்க உள்ளார்ந்து செஞ்சாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வாசிக்கிறவங்க வந்து எழுத்தாளர் அவங்க ஒரு பெரிய உயரிய இடத்துக்கு கூட போகலாம்.
0: அருமையாக சொன்னீங்க, வாசிப்பு குறையலைங்க, வாசிப்போட வடிவம் தான் மாறி இருக்குது அப்படின்னு. உங்களுடைய அடுத்த கட்ட எழுத்து எதிர்கால திட்டம் என்னன்றதை பகிர்ந்துக்கலாமா?
1: என்னுடைய அடுத்த கட்டம் நகர்வு வந்து சிறுகதை எழுதணுங்கிறதாங்க ஐயா. முதலாக ஒரு சிறுகதை எழுதி ஒரு இணையதளில் வெளிவந்திருக்குது. மீண்டும் அதுக்கு தொடர்ச்சியாக மீண்டும் சில கதைகளை எழுதி சிறுகதை தொகுப்பு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அது விரைவில் நடக்கும்.
0: சிறுகதை எழுதுங்க, வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு அது பேரின்பத்தை தரணும்னு சொல்லிக்கலாம். இப்போ என்ன பாடல் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கக்கூடிய நேரம், நிறைவான பாடல் என்ன பாடல் கேட்கறீங்க?
1: எனக்கு ஈரவிழி காவியங்கள் திரைப்படத்திலிருந்து என் கானம் அந்த பாடல் எழுதுங்க. அது வந்து ரொம்ப ஒரு அமைதியான பாடல், காதல் பாடல் தான். நீங்கள் ஒளி வடிவில் கேட்கும்போது அது ஒரு சோக பாடல் மாதிரி தெரியும். மெய் மறந்து கேட்கும்போது வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும். எனக்கு நடிகர் பிரதாப் போத்தனை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அந்த பாடல்.
0: உங்களோட விருப்பத்தில் பாடல் வர இருக்குது. அடுத்தடுத்து உங்களுடைய எழுத்து தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறணும், இன்னும் நீங்கள் மனதில் நினச்ச மாதிரி இன்னும் மென்மேலும் நிறைய உயர்ந்த நிலைகளை அடையணும்னு கோடை பண்பலை சார்பாகவும் கோடை பண்பலையின் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா, இது ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு. இந்த வாய்ப்பு வழங்கிய கோடை பண்பலைக்கு நான் உண்மையாலுமே நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ முறை கொடைக்கானலுக்கு வந்துட்டு போயிருந்தாலும் இந்த மாதிரி பண்பலையில் வந்து நேரலையில் நான் பேசணும்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. இது ஒரு என்னுடைய எழுத்தும் என்னுடைய கவிதைகளும் இங்கே கொண்டு வந்து சேர்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு வழங்கிய கோடை பண்பலைக்கும் நன்றி.
0: நன்றிங்க.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் சேலம் கவிஞர் ராஜா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நீண்ட நெடிய பயணத்தில் துணையாய் ஒலிக்கும் ஒரு பாடல். திரும்ப திரும்ப கேட்க நினைக்கிறது அதே பாடலை. ரசிக்க துடிக்கும் அந்த நேரத்தை, அது உங்களுக்கான நேரத்தை தருகிறது கோடை பண்பலையின் 1.5 நினைவே சுகம்.

இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் அல்வா நகரம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்த மாவட்டம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்றழைக்கப்படும் மாவட்டம். வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைவுபடுத்தும் ஊர். நனவு வந்துருச்சா? திருநெல்வேலி மாவட்ட அன்பர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவி சுகம். திருநெல்வேலி மாவட்ட அன்பர்கள் வரலாம். 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் ஒன்றிணைப்பிற்கு சொல்லி 45, 42. மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு. இனிய இரவு, வணக்கம் நேயர்களே.

கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம். சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சிவகுமார் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: உயிரில் கலந்த பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 1.5 நினைவி சுகம். இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து?
1: மேம், திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர், பொண்டாணி சங்கர்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: பூங்குயில் ராகம் படம் பெரு, பாடல் வந்து

0: ஐயோ
1: ஐயோ, இங்க இருக்கு, இங்க வரலையே.
0: அப்படியா? நான் பேச நினைத்ததெல்லாம் படம்.
1: சரி,
0: பாடல் வந்து பூங்குயில் ராகம்.
1: உங்களுக்காக பூங்குயில் ராகம் காற்றில் கலக்கிறது, இப்போது கேட்டு மகிழலாம்.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். நிலையத்தில் அனைவரும் நலம். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காதலர் தினம் படத்துல நினைச்சபடி மாப்பிள்ளை அமைந்தது.
0: நினைச்சபடி உங்களுக்காக பாடல் ஒலிக்குது கோடை பண்பலை 100.5.

0: கோடைப்பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார், எங்கிருந்து?
1: திருநெல்வேலி டவுன், கல்லணை திருநன்றாக.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து பெரிய வீட்டு பெண்ணக்காரன். பாடல் வந்து பல்லாக்கு குதிரையில பவனி பர்ணி.
0: மீனாட்சி பவனி வர்றாங்க உங்களுக்காக. கோடைப்பண்பலை 100.5.
1: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்தமா?
1: மேடம் திருநெல்வேலியிலிருந்து பிரியா பேசுகிறேன் மேடம்.
0: திருநெல்வேலியிலிருந்து
1: பிரியா பேசுகிறேம்மா.
0: பேர் மட்டும் சொல்லுங்க.
1: பிரியா பேசுகிறேன் மேடம்.
0: பிரியா?
1: ஆ மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் பிரியா?
1: எங்கூர் ராசாதியிலிருந்து பொன்மான தேடி மேடம்.
0: சரிம்மா, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.
1: நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம் கூறுவது திருநெல்வேலி மாவட்டம் பேரன்மாதிரி தாலுகா வீரநல்லூர் அக்கரகரத்துல இருந்து கருணாநிதி தேவேந்திரன் பேசாம நலமா இருக்கலாம்.
0: நலமா இருக்கோங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: செம்பருத்தி படத்துல செம்பருத்தி பூ அம்பலத்தில் அந்த படம்
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து

0: இரவு 10:51 இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா, சொல்லுங்கம்மா.
1: திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மாவட்டம் பார்க்கலேருந்து வசந்தா பேசுறேன் மேடம்.
0: சரிங்க வசந்தாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சந்தனக்காற்று படத்துலேருந்து ஓவர் சென்றலே ஒரு பாட்டு பாட அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

திருநெல்வேலி மாவட்ட அன்பர்களை சந்தித்து விடைபெறுகிறது இன்றைய நினைவி சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவேசுகம் நாளை இரவு 10 மணிக்கு மதுரை மாவட்ட அன்பர்களோடு பயணிக்கும்.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் இடைவிடாத கானங்களோடு இரவு சிறகு.

நிலவொளி தூவும் இரவு நேரம், நட்சத்திரம் பீசும் மௌன நேரம், தென்றல் வருடும் ஒவ்வொரு நொடியும் மனதுக்குள் இனிமை தரும் ஒரு கவிதை. பகல் முழுவதும் ஓடிய பாதைகளுக்கு இரவு கொடுக்கும் அமைதியான ஓய்வு. கவலைகள் எல்லாம் விலகிச் செல்ல, கனவுகள் மட்டும் அருகில் வர

நிலவு சிரிக்கும் இந்த இரவில் நெஞ்சம் முழுவதும் நிம்மதி நிறைய இன்றைய இரவை இனிமையாக்க கோடி பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இது இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

நேரமிரவு 11:25 இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு.

நேரம் இரவு 11:30. காற்றலிய வெளியே இசையால் உங்கள் இதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

இனிடம் கோடி பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் ஆலய உலா இடம்பெறும். 6:30 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலின் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார் பிரித்வி உமன் சின்னர்வரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம், இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் மத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீனவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை, இதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு டோல்தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து, இதில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை, 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் விடுகதை வண்ணத்தூரிகை, மாலை 5 மணிக்கு சித்திருச்சவனம், இதில் நாவல் நேரம் இடம்பெறும், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசியில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடைத்தின்றல், 10:00 நினைவே சுகம், நாளைய நினைவே சுகம் மதுரை

0: நேயர்களின் பங்களிப்பில். 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கண் விதுப்பு அழிதல் குரல் எண் 1178.

0: விரும்பாதவரை விரும்புபவர் இந்த உலகத்தில் யாரேனும் உண்டா? நம்மை காணும் விருப்பமின்றி பிரிந்திருக்கும் காதலரை காண விரும்புகின்றனவே என் கண்கள். குறள் எண் 1178, அதிகாரம் கண் விதுப்பழிதல்.
1: பேணாது பெற்றார் உளர் மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண்.
0: விரும்பாதவரை விரும்புபவர் இந்த உலகத்தில் யாரேனும் உண்டா? நம்மை காணும் விருப்பமின்றி பிரிந்திருக்கும் காதலரை காண விரும்புகின்றனவே என் கண்கள். குறள் எண் 1178, அதிகாரம் கண் விதுப்பழிதல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

இனிய அதிகாலை வணக்கம் நேயர்களே, இன்று சகவருடம் 1948, அஸ்வினா 1, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 6 திகதி 2026, செப்டம்பர் 23 தேதி புதன்கிழமை. இன்று சர்வதேச சைகை மொழிகள் தினம். திசையெங்கும் அலைந்து தேடும் நிம்மதி ஒருபோதும் வெளி உலகில் இருப்பதில்லை. தோற்றங்கள் யாவும் மாயை என்றுணர்ந்து நம்முள் ஒளிரும் உள்ளொலியை பார்த்திடுவோம். நம் அகம் மலர்ந்து மகிழ்ந்தால் மட்டுமே நாம் காணும் உலகமும் அழகாய் மாறும். நம்மை உணர்ந்து அகம் மகிழ்வோம் என்று இந்த அதிகாலையையும் நம்பிக்கையோடு தொடங்குவோம் நேயர்களே. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 வரை நமது வள்ளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நம் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்வது மங்கள இசை.

இசை என்பது ஒருவித யோக முறை. ஒன்றிணைதல் என்பது யோகம் என்பதற்கு பொருள். இறை நிலையுடன் ஒன்றிணைந்து இரண்டர கலப்பதற்கு இசை என்ற யோக முறை மிக முக்கியமானது. அந்த இசை கொண்டு இறைவனை தொழும் அருள் மாலை கொடை பண்பலை 100.5 MHz இப்போது முதல் கேட்க தொடங்கலாம்.

0: நல்லாத்தா.
1: வாடும் மனதில் வசந்தமாய் வந்து வழி தெரியாத நேரத்தில் ஒளியாய் நின்று தடைகள் பல வந்தாலும் துணையாய் காக்கும் இறைமையை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பந்தலை 100.5 அருள் மாலை.